இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 5:40 அருள்மணி அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்தது பாடல் அச்சுதாஷ்டகம் MS ஷீலா அவர்களுடைய குரலில் கேட்கலாம்.

தெய்வீக ராகம் வரிசையின் நிறைவு பாடலாக கேட்கலாம் நந்தகுமாரா என தொடங்கும் கிருஷ்ணன் பாடல் எஸ் ஜானகி அவர்களின் குரலில். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா?
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
5: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருணி மாலை.
3: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
4: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
3: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:00.

0: நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் இல்லத்தில் இன்பமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் பெருகும் நாளாக இந்நாள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை தொழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழலாம்.

நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ் ஜானகி பாடியது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் இயற்றிய பாடல் இது. இசை எல் கிருஷ்ணன்.

மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பமானது வெளியில் எங்கிருந்தோ வருவதில்லை, அவரவர் நடந்து கொள்ளும் விதத்திற்கேற்ப அவர்களுக்கு திரும்ப கிடைக்கிறது. பிறரை பழிப்பதாலும் நமக்கு துன்பம் வரும். ஆகவே பழிச்சொல்லை விட்டு அனைவரிடமும் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அத்தகையவர் இறைவனால் விரும்பப்படுவர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளையராஜா பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன்.

தன்னம்பிக்கை என்ற ஒன்று நம் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாகும். திறமை என்ற ஒன்றினால் மட்டும் அனைத்து காரியங்களும் கைகூடாது. நம் திறமையுடன் கூடிய நம்பிக்கையுடன் நம்மால் முடியும் என்று நம்புவதே தன்னம்பிக்கையாகும். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து பாம்பே சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா பாடிய பாடல் இது.

கொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி. சுசிலா பாடிய பாடல் இது.

நிலையத்தில் நேரம் 6:21:30. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் FM, 100.4 வேலூர் FM, 100.1 திருப்பத்தூர் FM நிகழ்ச்சிகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தடைகள் பல ஆயிரம் நம் கண்முன்னே தோன்றினாலும் வழிகள் என்ற ஒன்றை கண்டறிந்து அதை நம் ஏழைப்பணியாக்கி தடைகளை கடந்து வெற்றியெனும் கனியை நம் முயற்சிக்கு விருந்தாக்குவோம். அருண்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி கே கலா பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை TR பாப்பா.

0: அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு, என்னுடைய வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை பாடியிருக்கிறார் பி. லீலா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வி. கிருஷ்ணமூர்த்தி பாடியது. கே. சதாசிவம் இயற்றிய பாடல். இசை எல். கிருஷ்ணன்.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பாமாலைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுஜாதா பாடிய பாடல், இது பாடலுக்கு இசை எல்வின் சாம்வெல்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் சரளா பாடிய பாடல் இது. கவிஞர் தா காசிம் இயற்றிய பாடல். இசை டி கே ராமமூர்த்தி.

நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய நேயர்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் என்னென்ன கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்கன்னு பார்த்துலாம். இங்கே ஹேமலதான், பர்வதவர்தினி இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தினகரன் பீமன் ஆரணியிலிருந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம்ல இருந்து வல்லமை பக்தி பாடல்கள் பரவசம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேகா குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் அனைவருக்கும் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாந்தி ரமேஷ், ருசையா, முரளிதரர், அப்புறம் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் வழங்கிய பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக இருந்தது. புள்ளிமயில் வேலவனுக்கு பாடல் பக்தி பரவசம் அடைய செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.

மதுரை சு சண்முக சுந்தரம் அவங்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து காற்றலையில் சபரிமலைக்கு அழைத்து சென்று விட்டது சரணம் ஐயப்பா பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புள்ளிமலை வேலனுக்கு பூந்தமிழ் மாலையீட்டின் பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பிரபாகரனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் மேலப்பிடுவ தயாலன் அவங்க, அப்புறம் வந்து ராஜமாணிக்கம் கோபி, பர்வதவர்த்தினி அண்ட் ரோசையா, பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், மந்திரமூர்த்தி அவங்களும் வந்து ஆடி மாத காலையில் தில்லையம்பலத்தில் நடராஜனோடு நடனம் புரிந்து கொண்டே அருள்பாளிக்கும் சிவகாமி அம்பாளின் துதிகானம் மனதுக்கு தெம்புட்டுகிறது, நன்றி நிலையத்தார்களே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் அண்ட் ராஜேஷ் பெரியார் நகரில் இருந்தும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: இறை நினைவில் இனிய நாளாக மலர்ந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த மே 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்

0: பயனாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம், வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, ராமநதி அணை, கடனா நதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனா நதி அணைகளிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்

சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55

அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

22/7/2026 புதன்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-ல் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதுல ஒரு GK க்வெஸ்டியனும் கேட்கப்படும். அதற்கான பதில நீங்க நம்ம Facebook பேஜில் பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் கேட்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950-60 ஆண்டுகளில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், இதில் 1970 மற்றும் 1980களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அடல் நிலத்தடி நீர்த்திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6:00 முதல் 6:30 வரை பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். இரவு 8 மணிக்கு நீ கோரினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே. இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும். நள்ளிரவு 12 மணிக்கு காற்றின் மொழி, இரவு 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம்.

இரண்டு மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவு, அதிகாலை 4 மணிக்கு திரை இசையில் பக்தி பாடல்கள். 4:10 பொங்கும் மங்கலம் நாதஸ்வர இசை கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு அருள்மணி மாலையில் தெய்வீகராகும். காலை 6 மணிக்கு அருள்மணி மாலையில் இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேயர்கள், இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்வது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

விதிக்கப்பட்டது என்று எதுவுமில்லை, நம் செயல்களால் விளைவிக்கப்பட்டவையே அனைத்தும் அப்படிங்கிற அட்டகாசமான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், மேலும் பல சுப நிகழ்வுகளை கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு வளம் வரும் பாடல்

தக் லைஃப். இந்த திரைப்படத்திற்காக வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீகோபாலன், ஆதித்யா ஆர்கே இவங்க பாடின பாடல் தான் கேட்டு ரசித்தோம். கமல்ஹாசன் எழுதின பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து அடுத்தடுத்து நிறைய பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பர்சன் இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் அப்படிங்கிறத பற்றி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஜேம்ஸ் கிளியர் எழுதியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, தினமும் ஒரு பர்சன் நம்மளை நாமே மேம்படுத்திக்கணும். சின்ன சின்ன பழக்கங்கள் மூலம் நீண்ட காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறது தான் இதோட எய்ம். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மளை ஒரு பர்சன் மட்டும் மேம்படுத்திக்கிட்டா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, அதாவது கூட்டு வட்டி மாதிரி செயல்பட்டு ஆண்டு முடிவில் 37 மடங்கு அதிக திறன் கொண்டவராக மாற்றும் அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி இன்னும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? இது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவி. இந்த திரைப்படத்திலேருந்து பென்னி தயால் பாடியிருக்காரு. நா முத்துக்குமார் எழுதிய பாடல், இசை விஷால் மிஸ்ரா, சஜித் வாஜித்.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தினம் தினம் ஒரு பர்சன் நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு பர்சன்ட்ல என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு அசால்ட்டா நினைக்காதீங்க. கேக்கு சின்னதா தான் இருக்கும், ஆனா இதோட ரிசல்ட் பெருசா இருக்கும். ரெண்டு நபர்கள் தன்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. முதல் நபர் தினமும் 10 கிலோமீட்டர் ஓடணும்னு முடிவெடுச்சு ஓடுறாரு, ஆனா ஒரு வாரத்துக்கு மேல அவரால் முடியல. ஸோ அவர் அந்த ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ரெண்டாவது நபர் முதல் நாளே வந்து 1 கிலோமீட்டர் ஓடுறாரு, அதுக்கப்புறமும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓடுற அந்த கிலோமீட்டரோட அளவை வந்து அதிகப்படுத்துறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக ஓடி ஓடி தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு நம்பர்ல யார் தன்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க? நிச்சயமா ரெண்டாவது நபர் இல்லையா? ஸோ இலக்கை பெருசா தான் வைக்கணும், ஆனா அடடா இவ்வளோ பெரிய கோலா வச்சுட்டோமே, எப்படி இதை அச்சீவ் பண்றது அப்படின்ட்டு தெரியலையேன்னு யோசிக்காதீங்க. அந்த பெரிய கோலை சின்ன சின்னதாக பிரிச்சு ஒரு பர்சன் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ வெற்றியோட பாதை நம்மளுக்கு ஈஸியா தெரியும். மேலும் தினம் தினம் அந்த சின்ன சின்ன கோலை அச்சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன வெற்றி கிடைக்கும். ஆஹா, இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் அதிகமான தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் தரும். இது வெற்றியை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகும். ஸோ இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளுமே நாம அப்ளை பண்ணணும். படிப்பு, ஆரோக்கியம், வேலை, எதுனாலும் சரி, இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடை இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா?

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 இரு மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 பயணமாக பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின் போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு

0: பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது.

0: ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 7:25. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஜிகே க்வெஸ்சன் பண்ணுவோம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை ஆல்ரெடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அதற்கான பதில் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய பதிவை நீங்கள் வந்து பதிவிடலாம். நம்மளுடைய பேஜ் வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிறது. சரி, என்ன க்வெஸ்சன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடுக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன, இதுதான் கேள்வி. ஸோ அது எந்த இடம் அப்படிங்கிறத நீங்க பதிவு செய்யலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை டு சிங்கப்பூர். இந்த திரைப்படத்திற்காக ராஜன் செல்லையா பாடியிருக்காங்க. சவுந்தர்ராஜன் எழுதின பாடல், இசை ஜிப்ரான்.

0: அப்பா 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: உங்கள் விசிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11:00.
5: சோ, நம்ம ஃபேஸ்புக்ல வந்து போஸ்ட் பண்ண அந்த க்வெஸ்சனை இன்னொரு முறை சொல்லிடலாம். எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடுக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாழிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? இதுதான் கேள்வி. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் 8 இடங்கள்ல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணலாம்னு அனுமதி இருக்கு. அந்த 8 இடங்கள்ல ஒண்ணுதான் இப்ப நாம கேட்டிருக்க கேள்விக்கான பதில். சோ, இங்க நடந்த அகழ்வாராய்ச்சியில தான் படிக்கட்டுகள் அமைந்த கிணறு, அப்புறம் முதுமக்கள் தாழிகள், நிறைய சுடுமண் பொம்மைகள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சியில முதல் தடவை படிக்கட்டுகளுடன் அமைந்த கிணறு இங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 40 நீளம், 20 அகலம், 7 கனம் கொண்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ, உங்களுக்கு இதற்கான பதில் தெரிஞ்சா நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்க பதில பதிவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம கேட்க போகிற பாடல் த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஹேஷம் அப்துல் வஹாப் அவங்க தான் பாடலை இசையமைச்சு பாடியிருக்காங்க.

ஸோ இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துடலாமா? திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். வாழ்த்துக்கள். ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் சரியாக கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அண்ட் மேலே போயிட்டு தயாளன் அவங்களும் வந்து தென்காசி மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வழங்கின திரைப்பட பாடல்கள்லாம் வந்து இதமாக செவிக்கு விருந்து படைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆன்சரும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாரில் இருந்து அவங்களும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சிவன் அருண் சரியான பதில். மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து சரியான பதில். அண்டு ராஜலக்ஷ்மி தெய்வசிஹாமணி அவங்களும் வந்து ஆதிச்சநல்லூர் புதுக்கோட்டை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க. இல்லைங்க. அண்ட் சுளை ரீஜா மனோகர் அவங்க, அப்புறம் குறுக்குப்பேட்டை முத்துமாரி இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், அப்புறம் வந்து ராஜலக்ஷ்மி. ஓகே, அவங்க இப்போ கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, தென் தீட்டாளம் ராஜேஷ் அவங்க வந்து நம்ம கேட்ட க்வெஸ்சனுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க, ராஜமாணிக்கம் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. புரசை வாக்கம் சவுந்தரராஜன், பிரபாகரன் அவங்க, அப்புறம் வந்து சுமதி கோவிந்தராஜு அவங்க காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. குறுக்கா துர்க்கை கே ஞானமுருகன், இன்னைய காலை வணக்கம் மேடம், நலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நலம்தான், நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறதா கூட்டிருக்கீங்க, சந்தோஷம். அண்ட் பூவள பாவளையும் ஆனந்த முருகன் அவங்களும் வந்து சரியான பதில்

0: கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பர்ணா நகர் மூர்த்தி, ஆரணி பாப்பாம்படி, ஆண்டாள் தெய்வமணி, சூளை ரீஜா மனோகரன், அப்புறம் அந்தோணிராஜ், அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. அள்ளி நகரம் மகாதேவன், தென்காசி, ஓகே, ஸோ சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்ல இருந்து, அப்புறம் பிரமிளா தமிழ் செல்வன் அவங்க, அப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டால இருந்து, சாமுண்ணி, பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், தீட்டாளம் ராஜேஷ், இலக்கு என்பது ஒருவர் அடைய விரும்பும் குறிக்கோள், நோக்கம் அல்லது லட்சியத்தை குறிக்கும். இது வணிகம், விளையாட்டு அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி என எந்த துறையிலும் நீங்கள் சாதிக்க திட்டமிடும் ஒரு குறிப்பிட்ட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அண்ட் பாபு முள்ளக்காடில் இருந்து, அப்புறம் பிரபாகரன், 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரிடே பற்றிய விரிவான விளக்கம் இந்த நாளின் ஆரம்பத்தில் மிகச்சிறந்த ஒரு உந்து சக்தியாக விளங்கும், வழங்கிய ஆர்ஜி அவங்களுக்கு நன்றிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், அவங்களும் வந்து முதல் பாடலே நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், மேலப்பீடு தயாளன், அப்புறம் வந்து பிரபாகரன், விதிக்கப்பட்டது என்று ஒன்றுமில்லை, சிந்தனை துளிகளோடும் இன்றைய நாளின் சுப நிகழ்வுகளின் வாழ்த்துக்களோடும் நிகழ்ச்சியை தொடங்கியது சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து, ஹேமலதா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பர்வதவர்த்தினி, யுகராஜேஷ், ஹரிராம், அப்புறம் ஓகே இன்னும் நிறைய நேர்களும் வந்து, யூசுஃப் மாலிம், அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கம்ல இருந்து, ரமா ரங்கராஜன், அவங்களும் வந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தினகரன் பீமன், அவங்களும் வந்து ஆரணியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நாம் ஒரு பாடல் கேட்டலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த க்வெஸ்சனுக்கான சரியான பதில், மோஸ்ட்லி நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து சரியான பதிலாக கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் நாமளும் வந்து அந்த பதிலை வந்து நம்ம சொல்லிடலாம். அதற்கு முன் பாடலை கேட்பதற்கு முன்,
1: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज, नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
3: ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் போட்டோம் இல்லையா, எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடுக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாழிகள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுடைய நேர்களும் அதற்கான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து கீழடி ஆதிச்சநல்லூர் அந்த காலத்துக்கு இணையான காலத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதனால 2500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பு சிவப்பு கலரில் மண்பாண்டங்கள், குறியீடுகள், வெண்கல பொருட்கள்.

சுடுமண் பொருள், சுடுமண் விளையாட்டு பொம்மை, உயர்தர வெண்கல தகடு துண்டு, அப்புறம் வந்து இரும்பு கழிவுகள், கண்ணாடி மணி, நுண்கற்கால கருவிகள், இதெல்லாம் வந்து அங்கே கண்டெடுத்திருக்காங்களாம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-7-1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: நேரம் 7:45.

நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஓஹோ எந்தன் பேபி. இந்த திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, ஆஷிக் ஏ ஆர் அவங்க வந்து பாடல் எழுதியிருக்காங்க, ஜென் மார்டின் இசையமைச்சிருக்காங்க.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஸோ நம்ம ஃபேஸ்புக் க்வெஸ்டனுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டனன்னு கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் மலையடிப்பட்டி அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நேயர்களும் அதற்கான பதிலை சரியாக பதிவிட்டிருக்காங்க. இது வந்து சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் வைப்பாறு ஆற்றங்கரையில் இந்த அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. ஸோ இங்கே தான் வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக கற்களான படிக்கட்டுகள் கொண்ட சதுர வடிவ செங்கல் கட்டுமான கிணறு வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கான். மேலும் இங்க வந்து ஹீமடைட் அப்படின்ற இரும்பு துகள்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதுனால இங்க இரும்பு சம்பந்தமான தொழில்களும் அந்த மக்கள் செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய நேர்கள் இன்னும் சில பேர் வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க, அது யார் யார் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்து நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி அவங்க வந்து மலையடிப்பட்டி சங்கரன் கோவில் அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் புரிசை நண்பர்கள் அப்படின்னு அவங்களும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நடராஜ் சுப்பையா புத்தகரம்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காரு. அண்ட் திருநின்றவூர் ஹிந்து தமிழின் ஜெயராம் அப்படின்றவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி. ஓகே, ஸோ வந்து நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நாம் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆன்சர் மலையடிப்பட்டி அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, அடுத்த பாடல் என்ன எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொன்மாணிக்கவேல் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து தான் இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க, விவேகா எழுதின பாடல், இசை டி இமான்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வித் லவ் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஆதித்யா ஆர்கே பாடியிருக்காங்க. மதன் எழுதின பாடல், இசை சியான் ரோல்டன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம் கேட்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேயர்களும், 100.4 வெள்ளூர் எஃப்எம் நேயர்களும், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்க போறீங்க. உங்கள் விருப்பம் முதல் பாடல் அமரன் படத்திலிருந்து. பூந்தன்னலம் புண்ணியக்கோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நக்ஷத்ரா அன்வர்த்தி கான்பேட்டை அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள் சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் அமரன் படத்திலிருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இசாஜ், ஐனுஷா, நெல்லை மூலக்கரைப்பட்டி, ராஜி, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி, கொண்டேன், கவுண்டன், பாளையம், முத்துக்குமார், சேலம், சின்ன கிருஷ்ணாபுரம், நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவல், மாமுது, மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர், ராக்கெட், ராமசாமி, கொடுங்கால், கமால், பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர், சீமாட்டி ராஜா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் கோடை மழை படத்திலிருந்து.

உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி லப்பர் பந்து படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மதுரை கைத்தறி நகர் மணிகண்டன் துர்காதேவி பரத்குமார், சீனி சுர்ஜித், இந்திரா தேவதாஸ், பிரணவ், பிரணீதா, மான்சி, யோகேஸ், ரம்யாஸ்ரீ, சமந்தாஸ்ரீ, சிவானிஸ்ரீ, துறைப்பாக்கம் வி குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லக்ஷ்மி அம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு பூசம்மாள், கண்ணன் லாய்ட்ஸ் ரோட் சரோஜம்மாள் அருணாச்சலம், மாதவரம் வாவூசி தெரு கிருஷ்ணம்மாள், சாமிதாஸ், குமுதாம்பாள், ரவிதாஸ், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க லப்பர் பந்து படத்துல இருந்து பாடல்.

8:16 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், உள்ளகரம், ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி, வேட்டவளம், குமார், விஜயா, செங்கம், சுகுணா, புனிதன், மானாம்பதி, காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம், சாந்தி, விஜயகுமார், முகப்பெயர்களுக்கு பிரேமா, கஜேந்திரன், போலூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர், டி லோகேஸ்வரி, தினேஷ், வேட்வலம், மல்லிகா, ரங்கநாதன், திருமவரம், கஸ்முனா, ராஜ்காந்த், சங்கராபுரம், மேட்டுத்தெரு, செந்தில்குமார், இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க ருத்ரன் படத்திலிருந்து பாடல்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

8:24 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலட்சுமி எழிலரசன் மிதுனா ஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணா ஸ்ரீ தர்ஷன் மாதவரம் வாவுசி தெரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுக்தேவ் மித்ரா ஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமாரி விநாயகன் ரமணி ஜேசுபாதம் குரோம்பேட்டை என் சத்யநாராயணன் பத்மா அனன்யா ஆத்யா அனிதா வாசுதேவ கிருஷ்ணா விஸ்வா ஆர்த்தி வருண் இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க விஸ்வாசம் படம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம். நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்க போகிற அடுத்த பாடல் வீர சிவாஜி படத்திலிருந்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், விருகம்பாக்கம் சந்திரசேகரன், அமுதா, சிந்து, சிந்துப்பூந்துரை, எம் எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றபூர் நடுக்குத்தகை தீனதயாளன், திருவள்ளிக்கேணி நாராயணன், தமிழரசி, திட்டக்குடி செல்வராஜ், இவங்க எல்லாரோட விருப்பமா வீர சிவாஜி படத்திலிருந்து பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்.

8:37 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் விவித் பாரதி நேயர்களோட சேர்ந்து 100.4 வெள்ளூர் எஃப்எம் நேயர்களும், 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேயர்களும், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பத்தை. இனி அடுத்த பாடல் மாமன் படத்திலிருந்து. ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர், சகோதரர்கள் ஷேக் மாஃபூப், பர்வின் பானு, ஹசினா ஹயாத் பாஷா, தாரா பேகம் பர்சானா, தஸ்பியா ஹவுசர், நஃபீசா இர்ஃபானா ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார் கோமதி மீனாட்சி, விழுப்புரம் சரவணன், இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க மாமன் படத்திலிருந்து பாடல்.

0: மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் பூந்தமல்லி செண்பகலக்ஷ்மி ராஜகோபாலன், கண்ணபாளையம் சாந்தி சாரதி ராஜா இன்பராஜா, தியாகராய நகர் விஜய பார்த்தன் அருள் ஜோதி, திருவிழிஞ்சியம் பாக்கம் சுப்புலக்ஷ்மி ராகன், வேளச்சேரி வேல்முருகன் மாலதி, மேற்கு மாம்பலம் கார்த்திக் நாராயணன் கணேசன் கலைமணி, பொன்னியமேடு வண்ணை கணேசன் கஸ்தூரி சுகன்யா பரத், விஜயசங்கர் சுமலதா ஜிஷ்ணு ஆகாஷ் சுஸ்மிதா ஸ்ரீ, இவங்க எல்லாரோட விருப்பமா தாரை தப்பட்டை படத்திலிருந்து பாடல்.

0: என்னன்னு அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: விவித் பாரதி 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமலிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயல், அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர், சங்கர், சுசீலா, வெண்கரும்பூர், நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலக்ஷ்மி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, இவங்க எல்லாரோட விருப்பமா காளிதாஸ் 2 படத்திலிருந்து பாடல்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் குண்டுமேடு சுசீலா ஜெராக்ஸ் கடை நடராஜன், திருமள்ளிசை ஜெகநாதபுரம் அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் பாவுசி தெரு, பத்மாசினி ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலா, சரஸ்வதி, இதயராஜ், சிதம்பரம், இரா, தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி, செம்பரனார், கோவில், சுசி, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் வடக்குப்பட்டி ராமசாமி படத்துல இருந்து.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்க போகிற நிறைவு பாடல் மெய்யழகன் படத்திலிருந்து. கண்ணகி நகர், ராஜசேகர், தனசேகர், யுவராஜ், பிரகாஷ், மயிலாப்பூர், அருணாச்சலம், புளியந்தோப்பு, எஸ் கண்ணன், லைட்ஸ் ரோடு, சாமிதா, ஸ்ரீபெரும்புதூர், சுக்தேவ், அச்சர்பாக்கம், ராஜ்காந்த், இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க மெய்யழகன் படத்திலிருந்து பாடல்.

அருணாச்சலம், புளியந்தோப்பு, எஸ் கண்ணன், லாய்ட்ஸ் ரோடு, சாமிதா, ஸ்ரீபெரும்புதூர், சுக்தேவ், அச்சர்பாக்கம், ராஜ்காந்த், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க மெய்யழகன் படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 9 மணி.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
0: உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது கலக்கல் அரங்கத்துல நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. கலக்கல் அரங்கம் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி என்ன சினிமா பற்றி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 3 குறிப்புகளை வச்சு நீங்கள் படத்தோட பேரோ இயக்குனரோ நடிகரோ யாரையோ ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க விளையாட்டு தான், அதுவும் கால்பந்து சம்மந்தமாக மட்டும்தான் இருக்க போகுது. ஜென்சிஸ் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கான ஷோ உங்களுக்காக தான். கலக்கல் அரங்கத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்க போகிறது கலக்கல் அரங்கம். கால்பந்து அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. கேரளாவில் கொல்கத்தாலெலாம் கால்பந்தை கொண்டாடி தீத்துருவாங்க நம்ம ரசிகர்கள். அப்படிப்பட்ட இந்த ஊரில் நிச்சயமாக கால்பந்து அணி உலகக்கோப்பையில் இந்தியா சார்பாக விளையாடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியரோட கனவாகவும் இருந்துகிட்டே இருக்குது. அது கனவாக மட்டும் இருக்கக்கூடாது, மெய்ப்படமும் வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் அவாவும் அப்படின்னு சொல்லிக்கலாம். முதல் நேர் யாரு? வணக்கம்.
2: முதல் நேர் யாரு?
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கார்த்திக் பேசுமாம்.
0: கார்த்திக், சூப்பரா இருக்க போகுது இன்னைக்கு கலக்கல் அரங்கம். ஃபுல் அண்ட் ஃபுல் கால்பந்து பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம். நான் கொடுக்க போற 3 குறிப்பை வச்சு நீங்க அந்த கால்பந்து வீரர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். போர்ச்சுகல் நம்பர் 7, பைசைக்கிள் கிக். யார் அந்த வீரர்? இந்த 3 குறிப்பையும் சேர்த்து ஒரு கோடு போட்டீங்கன்னா அவர் வந்துருவாரு. இல்ல பாக்கலாம் அடுத்த நேர் யாரு சரியா பதில் சொல்றாங்கன்னு. வணக்கம், இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. போர்ச்சுகல் நம்பர் 7, பைசைக்கிள் கிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், தெரியுமா உங்களுக்கு பதில்?
4: கிறிஸ்டியானோ ரொனால்டோ.
0: சூப்பருங்க, எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க?
4: அந்த நம்பர் 7 போர்ச்சுகல் சொன்னீங்களே.
0: சூப்பர் சூப்பர். இன்னொன்னு, அவரோட ஸ்பெஷலே அந்த பைசைக்கிள் கிக் தான் இல்லையா? சூப்பரா அடிப்பாரு அந்த பைசைக்கிள் கிக். நன்றிங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜென்சிஸ் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இணைப்புக்கு வாங்க. இன்னைக்கு ஃபுல்லா கால்பந்து இது பத்தி தான் நம்ம கலக்கல் அரங்கத்துல பேச போறோம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருந்தீங்க. கொடுத்த மூணு குறிப்பு போர்ச்சுகல், நம்பர் 7 பைசைக்கிள் கிக் அப்படின்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற சரியான பதிலை நம்ம நேயர்கள் சொல்லிட்டாங்க. இணைப்பு கிடைக்காதவங்க ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்காங்க. யார் சரியான பதிலை சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சொல்லியிருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர் தாங்க போர்ச்சுகல் போர்ச்சுகல்னு அவர் உள்ளே என்ட்ரி ஆகும்போது மைதானமே அதிரும். அப்படி ஒரு நாடே வந்து கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு கால்பந்து வீரர் அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட பைசைக்கிள் கிக் வந்து இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிக்கலாம். கால்பந்து பற்றி தான் நம்மளோட கலக்கல் அரங்கம் இன்னைக்கு இருக்க போகுது. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹரி, நீங்கள் சொன்ன பதில் தான் நான் இப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி உங்களுக்காக, பிரேசில் நம்பர் 10 2016 ஒலிம்பிக் கோப்பை வின்னர் யார்? அவர் நெய்மர் ஜூனியர். சூப்பருங்க இல்லையா, மிகச்சிறந்த ஒரு கால்பந்து ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அவர் கையில், அவருக்கு கையிலன்னு சொல்லக்கூடாது,

0: காலில் பால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வித்தையே காட்டிடுவார். அந்த பாலை எடுத்துகிட்டே அவர் போகிறது கோலை நோக்கி. இன்றைக்கும் வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். மைதானத்தில் எல்லாரும் பார்த்துட்ருக்க பார்வையாளர்களுக்கு நெய்மர் ஜூனியர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கால்பந்து வீரர் பிரேசில் அணிக்கு 2016 ரியோ ஒலிம்பிக் கோப்பையில் அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஒரு கால்பந்து வீரர் நெய்மர் ஜூனியர். சரி, இன்றைக்கி கால்பந்து பற்றி தான் உங்களுக்கு கலக்கல் அரங்கம் இருக்க போகுது. அடுத்ததான் நீங்கள் கேட்குறதுக்காக தலைவர் தம்பி தலைமையில் படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை கேட்டுடலாம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: 9:16 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கொடம்பானப்பட்டியில இருந்து ஜெயசீலன் சார். சரி, உங்களுக்கான குறிப்ப கொடுத்துறேன். அர்ஜென்டினா கோட் நம்பர் 10, யார் அந்த வீரர்? என்ன பெரிய அமைதி நிலவுதாங்க? அர்ஜென்டினான்னு சொல்லியிருக்கேன். அர்ஜென்டினான்னு உங்களுக்கு யாராவது ஞாபகம் வர்றாங்களா? இல்ல. சரி, பார்க்கலாம் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம் பிரேமிலா மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்க்கனங்க. லியோனல் மெஸ்ஸி மேம்.
0: லியோனல் மெஸ்ஸி, சூப்பர்ங்க. நம்பர் 10 அப்படினு சொன்னேனே, அவரும் நம்ம ஞாபகத்துக்கு வந்துருவார் இல்லையா?
1: அவர் அந்த ஜெஸ்ஸிலாம் அவுத்து வச்சு அந்த ஷூஸ்லாம் வச்சு போகும்போது ரொம்ப எங்க பையன் ரொம்ப கண் கலங்கலாம் மேம்.
0: சே, ட்ரிப்ளிங் அப்படிங்கிறது
1: ஏன்னா ஒரே கிளப்ல ஆனாங்க, பார்சலோனா கிளப் தான் அவரும். அந்த வின் பண்ண டீமுக்கு சந்தோஷம் இல்லை, இவர் வெளியில போறது.
0: ஆமா, எல்லாருக்குமே மனசுல ரொம்ப கவலையா இருந்தது. எல்லாரும் மெஸ்ஸி தான் இந்த முறையும் கோப்பைய வின் பண்ணுவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம் இல்லையா?
1: ரொம்ப எல்லாமே உலகமே 70% கிட்ட அவங்கதான் வரணும்னு நினைச்சாங்க.
0: ஆமா, எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா அது வந்து இந்த முறை கை கூடல. பாக்கலாம், அவர் வந்து ரிட்டைர்மெண்ட்டையும் ஆக போறதா அறிவிச்சிருக்காரு. ஆனா இந்த இதோடயா அப்படிங்கிறது இன்னும் ஃபைனல் ஆகல. இருந்தாலும் இன்னொரு முறை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா அதுல மெஸ்ஸிக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அது மாதிரி வீரர்கள் வந்து இன்னும்
0: ஆகணும். இதெல்லாம் நம்ம ஊர்ல இப்ப உங்க பையன் கண் கலங்கினார்னு சொன்னீங்க, அவருக்கு என்ன ஸ்போர்ட் பிடிக்கும்?
1: அவர் ஆக்சுவலா கொக்கோ பிளேயர், யூகேல இருக்காரு.
0: சரி,
1: அங்கதான் பார்த்தாரு மேட்ச். பெரிய கிளப்ல போய் ஸ்கிரீன்ல பாத்தாரு. ரொம்ப வருத்தம். ஒரு நாள் காலேஜ்ல லீவ் விட்டாங்களா அவங்களுக்கு அங்க, ரொம்ப வருத்தப்பட்டான். என்கிட்ட போன் பண்ணி ரொம்ப நேரம் பேசியிருந்தான். அந்த க்ளோஸ் எல்லாம் அவங்க ஸ்பெயின் பிளேயரே எல்லாம் நிறைய பேர் அழுதாங்கப்பா, அவரு க்ளோஸ் எல்லாம் கை இதுதான் வைக்கும் போது கீழே ஜெஸிலாம் ரொம்ப வருத்தப்பட்டான் சொல்லி.
0: உண்மைதான், உண்மைதான். இப்ப நம்ம ஊர்லயும் இந்த ஸ்போர்ட் வந்து வளரணும் அப்படிங்கிறது, இந்தியா எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனசுலயுமே இருக்கு.
1: ரொம்ப கேரளா எல்லாம் லீவ் எல்லாம் விட்டாங்க, ரொம்ப அந்த கால்பந்துல இருக்காங்க. முன்னாடி ஊக்கப்படுத்து, நம்ம கிரிக்கெட்லயே இருக்கோம் மேம் முன்ன அந்த காலத்துல இருந்து.
0: நிச்சயமா அது மாறணும். கால்பந்து மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு விளையாட்டையும் நம்ம நம்ம நம்மளோட அடுத்த தலைமுறை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. நன்றிங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கலக்கல் அரங்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோட இணைந்து 100.6 வெள்ளூர் எஃப்எம் நேயர்களும், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும், 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இது கலக்கல் அரங்கம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

வரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருந்தீங்க. கொடுத்துருந்தோம் அர்ஜென்டினா கோட் நம்பர் 10 அப்படின்னு சொல்லி இந்த மூணு குறிப்பையும் வச்சு நீங்கள் அந்த பிளேயர் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு. ஆர்கே நகர்சிங்க சோழன் ரொம்ப அழகாக லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டாரு. அர்ஜென்டினா அப்படின்னு சொன்ன உடனே யாருங்க எங்களுக்கு உடனே சட்டுன்னு ஞாபகம் வர்றது, இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் அது மெஸ்ஸியாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, மெஸ்ஸின்னு சொல்லிட்டாங்க அவர் நேரலையில் வந்து. ஃபேஸ்புக்கில் நம்ம நேயர்கள் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் மெஸ்ஸி அப்படின்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க பெரும்பாக்கத்துலேருந்து. வீர ராகவன் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. பதிவுகள் போட்ட நேயர்களுக்கு நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம்.
1: அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிரா பண்றியா?
2: வந்துடுறோமா?
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு

0: எப்படி டிரா பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். கேப்டன் ஃபேண்டாஸ்டிக், நல்லா கேட்டுக்கோங்க, கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் 4வது இடம் சர்வதேச கால்பந்து போட்டியில அதிக கோல்கள் அடிச்சதுல 4வது இடம். இந்திய வீரர் யார் அவர்? இந்திய வீரருங்கிறதே ஒரு பெரிய ஒரு பிளஸ், அதுலயும் சர்வதேச கால்பந்து போட்டியில அதிக கோல்கள் அடிச்சதுல 4வது இடம் இவருக்கு, கேப்டன் ஃபேண்டாஸ்டிக். சரி, யோசிங்க, தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் முகத்தூர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதில் நினைக்கிறேன்.
1: ஆமா
0: சொல்லுங்க.
1: சுனில் சேத்ரி அவர்கள்.
0: சூப்பர் சூப்பருங்க, இந்த பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்ன அழகா சொல்லிட்டீங்க. கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் இல்லையா சுனில் சேத்ரிய. 4வது இடம் சர்வதேச கால்பந்து போட்டியில அதிக கோல்கள் அடிச்சு, ஒன்னு இல்ல ரெண்டுல எத்தனை கோல்கள் அடிச்சு அவர் வந்து 4வது இடத்துல இருக்காரு. ஆமா, அந்த அளவு அடிச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய பெருமை அவருக்கு இருக்குன்னு பாருங்க. நம்முடைய இந்திய வீரர் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த மண்ணில இருந்து ஃபுட்பாலை வந்து ஒரு விளையாட்டை வந்து பெருசா எடுத்துட்டு போக நினைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த வீரருக்குமே அவர் வந்து ஒரு பெரிய முன்மாதிரி தான் இல்லையா. நன்றி.
1: நன்றிங்க,
0: நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. சூப்பர். இன்னைக்கு கால்பந்து பத்தி தான் நம்ம வந்து கலக்கல் அரங்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ஜென்சிஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இணைப்புக்கு வரலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது கலக்கல் அரங்கம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:33 ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்கில் நேயர்கள் ரொம்ப சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. கொடுத்திருந்த குறிப்பு கேப்டன் ஃபென்டாஸ்டிக், 4வது இடம் சர்வதேச கால்பந்து போட்டியில் அதிக கோல்கள் அடித்ததில் இந்திய வீரர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுனில் சேத்ரி அப்படின்னு சொல்லி பிரமிளா தமிழ்ச்செல்வன் ரொம்ப சரியான பதிலை கொடுத்தாங்க. ஃபேஸ்புக்கில் யார் அந்த சரியான பதிலை போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து ஷோ சண்முக சுந்தரம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: முகிலன் ஃப்ரம் அடையார்.
0: முகிலன் அடையார்ல இருந்து. சரி, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடுறேன். அர்ஜென்டினா நம்பர் 1986 ஃபிஃபால கோப்பை வென்றவர் யார் அவர்?
1: மடரோனா.
0: சூப்பருங்க. நீங்க இதான் முதல் முறை பேசுறீங்களா எப்படி?
1: ஆமா, this is my first time இப்பதான் பேசுறேன்.
0: first time, okay, super, thank you so much. சூப்பரான பதிலை சொல்லிட்டாரு. அர்ஜென்டினா நம்பர் 1986 ன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நிச்சயமா கால்பந்தை தீவிரமா ரசிக்கக்கூடிய ஒருத்தரா தான் இருக்கணும். அதனாலதான் மிக சரியான பதிலை சொல்லியிருக்காரு. மேரடோனா அப்படின்னு சொல்லி, மேரடோனா எவ்வளோ பெரிய ஆட்டக்காரர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அந்த கால்லேருந்து அந்த பந்து யார்கிட்டையுமே போகாது, அப்படியே சுற்றி என்ன முயற்சி பண்ணாலும் அதை கண்டிப்பாக கோல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுல மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் மேரடோனாவை. அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்கள் எல்லாம் இந்த விளையாட்டை வந்து மிக பெருசாக எடுத்துகிட்டு விளையாடி இருக்காங்க. அதனால தான் அந்த மண்ணிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்போர்ட்டை நம்ம வந்து இன்னும் மிகச்சிறப்பாக விளையாடணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இந்தியா மாதிரியான இந்த தேசத்தில் எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் விளையாடக்கூடியவங்க இருக்காங்க. எல்லாருக்குமே கால்பந்து அப்படிங்கிறத அடுத்த தலைமுறை இதை வந்து ஒரு பெரிய விளையாட்டாக எடுத்து இந்தியாவும் உலகக்கோப்பைக்கு போகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு மெசேஜாக இருக்குது. விவித் பாரதி

0: தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் பிரதர் படத்துல இருந்து.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற முடியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: நாடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 40

0: நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்கேன். இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ரேவதி, நம்ம நம்பத்தூர்லேருந்து. வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. இப்போ உங்களுக்கான குறிப்பு கொடுத்துட்றேன்.
1: சுனில் சேத்ரி நாளா சொன்னீங்கல்ல?
0: ஆமாம்.
1: அதுக்கு முன்னாடி மூணு பேர் இருக்காங்க, உங்கள் பேர் தெரியுமா? சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: இன்டர்நேஷனல் கோலர்ஸ்
0: சொல்லலாம். இப்ப உங்களுக்கான கேள்வி தயாரா இருக்க, அதுக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கான பதில முடிச்சுட்டு இதுக்கு போலாமா?
1: சரி, ஓகே, சொல்லுங்க.
0: பிரான்ஸ் நம்பர் 10 கோல்டன் பூட், யார் அந்த வீரர்? என்ன யோசிக்க
1: வச்சுட்டனா?
0: யோசிக்க வச்சிருக்கேன். சரி, பிரான்ஸ் அப்படின்னு சொன்னோட யாராவது ஒருத்தர் ஞாபகம் வராங்களா உங்களுக்கு? பதில் தெரியுமா உங்களுக்கு? இல்ல குறிப்பு சொல்லணுமா? எம்பாப்பே. சூப்பருங்க, சரியான பதில சொல்லிட்டீங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? கோல்டன் பூட் இல்லையா? ரெண்டு வருஷம் வாங்கியிருக்காரு. 2022லயும் அவர் தான், 2026லயும் அவர் தான். சூப்பர், சரியான பதில சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்ததா உங்களுக்காக கூலி படத்துல இருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கலக்கல் அரங்கம் 9:46 ஆக போகுது. ஃபேஸ்புக்கில் நம்ம நேயர்கள் மிகச்சரியான பதிலை கொடுத்துட்டே இருக்காங்க. யார் யார் சரியான பதில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அர்ஜென்டினா நம்பர் 10 1986 ஃபிஃபா வெற்றி அப்படின்னு கொடுத்துருந்தேன் குறிப்பு. சரியான பதில் மேரடோனா அப்படிங்கிறது தான். பிரமீளா தமிழ்ச்செல்வன் அவங்க சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து அவரும் சரியான பதிலை சொல்லியிருக்காரு. நாகராஜன் அவரும் சரியான பதில் கொடுத்துருக்காரு. பாபு முள்ளக்காடு அங்கிருந்து அவரும் சரியான பதில். மீரா வெங்கட்ராமன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சரியான பதில் சொன்ன நேயர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஃப்ரான்ஸ் நம்பர் 10 கோல்டன் பூட் அப்படிங்கிறது, அது கிலியன் எம்பாப்பே அப்படிங்கிற சரியான பதிலை பிரமீளா தமிழ்ச்செல்வன் சரியாக சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் சொல்லியிருக்காங்க பெரும்பாக்கத்திலிருந்து. அடுத்ததாக நடராஜன் சுபையா அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கேரளம்.
0: சரி, உங்களுக்கான பதில் குறிப்பு சொல்லிடுறேன், நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஸ்பெயின் 19 இயர்ஸ் ஓல்டு 2026 ஓட உலக கோப்பை வின்னர் யாரு? சரி, இந்த வேர்ல்ட் கப் பாத்தீங்களா நீங்க?
1: பார்க்கல.
0: சரி, இந்த சின்ன குறிப்பு தான் ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பதிலாக இருக்கும். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கோபி சார்.
0: கோபிகிருஷ்ணன் சார், தெரியுமா பதில் உங்களுக்கு? ஸ்பெயின் 19 வயசு 2026 உலக கோப்பை வின்னர் யார் அந்த வீரர்?
2: நினைக்கிறேன்.
0: என்ன இப்படி சொல்றீங்க? சரி, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அகைன் முகிலன் ஃப்ரம் அடையார் மேம்.
0: சொல்லுங்க முகிலன், தெரியுமா உங்களுக்கு பதில்?
3: லெமின் யமால்.
0: சூப்பருங்க. என்ன என்கிட்ட போய் கேக்குறீங்களேங்கறீங்க. சரி முகிலன், உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட் என்ன?
3: எனக்கு பிடிச்ச ஃபுட்பால் தான் மேம்.
0: ஃபுட்பால் தான். விளையாடி இருக்கீங்களா?
3: ஆ, சின்ன வயசுல கோச்சிங் போயிருக்கேன்.
0: போயிருக்கீங்க இல்லையா? ஏன் அதை தொடர்ந்து எடுத்துட்டு போகல? இன்ட்ரெஸ்ட் இருக்க நீங்கெல்லாம் விளையாடணும்ல.
3: ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் கோச்சிங் வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜஸ் ஆச்சதுனால அப்படியே அதை ஸ்டாப் பண்ணேன்.
0: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. சூப்பராக பதில் சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. ஸ்பெயின் 19 இயர்ஸ் ஓல்டு 2026 உலக கோப்பையோட வின்னர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். லமின் யமால் அப்படிங்கிற சரியான பதிலை முகிலன் சொல்லிட்டாரு. லமின் யமால் அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மி யமால் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். அந்த அளவு அவர் ஃபேமஸ் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். உலக புகழ் அவருக்கு இந்த 19 வயசுலேயே உலக கோப்பையை கைகளில் ஏந்தக்கூடிய அந்த நிமிஷமாக அந்த எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேயர் லமின் யமால். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். இனி டியூட் படத்துலேருந்து அடுத்த பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். ஃபேஸ்புக்கில் நம்ம நேயர்கள் நிறைய பேர் ரொம்ப சரியான பதிலை கொடுத்துட்டே இருக்காங்க. கேட்டிருந்தோம் கேள்வி, ஸ்பெயின் 19 இயர் ஓல்ட் 2026ஓட உலகக்கோப்பை வின்னர் யார் அந்த வீரர் அப்படின்னு சொல்லி, லமின் யமால் அப்படின்னு சொல்லி ஸ்பெயினோட வீரர் லமின் யமால்னு சரியான பதிலை முகிலன் சொல்லிட்டாரு. இங்கே ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன், ஸ்பெயின் முன்னேற்றம் 2026 உலகக்கோப்பை வென்றதன் மூலம் 2024 முதல் தற்போது வரை தொடர்ந்து 38 சர்வதேச போட்டிகளில் தோல்வியே சந்திக்காமல் விளையாடி இத்தாலியின் சாதனையை ஸ்பெயின் முறியடித்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா பிரமிளா தமிழ்ச்செல்வன், லமின் யமால்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. குமார் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அப்போ அயனாவரத்துலேருந்து அவங்களும் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவரும் லமின் யமால் அப்படிங்கிற சரியான பதிலை சொல்லியிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து லமின் யமால்னு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். இன்றைக்கி கலக்கல் அரங்கத்தோட டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்காரு, ஃபுட்பால் விளையாடுனுங்க அப்படின்னு இளைஞர்களை நோக்கி. ஃபுட்பால் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு. அதன் மூலமாக நம்ம இந்தியாவும் உலகக்கோப்பையில் விளையாடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியரோடையும் ஆசை கனவு. அதை இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி கலக்கல் அரங்கத்தை நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவாக உங்களுக்காக குட் பேட் அக்லி படத்துலேருந்து பாடல்.

0: adı.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: கலக்கல் அரங்கம்
3: நிறைவு பெற்றது. கலக்கல் அரங்கம்

வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் ஆகிய நேயர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க.

விவத் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10:01. நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

ஸோ திங்கள் முதல் சனிக்கிழமை வரை என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பலவிதமான கேள்விகள் கேட்கப்படுது இல்லையா. ஸோ நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் எப்படிப்பட்ட கேள்விகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து தான் கேள்விகள். ஸோ உங்களுக்கு நியூஸ்லலாம் ரொம்ப ஆர்வம், நியூஸ் பேப்பர் படிப்பேன், நியூஸ் கேட்பேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு ஹாஃபில் நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்த ஹாஃப் வந்து ஒரு 10:30 மேலே வந்து பொது அறிவு கேள்விகள், ஜெனரல் நாலேஜ் குவஸ்டின்லாம் கேட்கப்படும். ஸோ எந்த பகுதியில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கோ நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கால் பண்ணிட்டு தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் தெரிஞ்ச மற்ற நேயர்களுக்கு நம்ம வந்து வழிவிடலாம். இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, 9 மணிக்கு கலந்துக்கிட்ட நேயர்கள் தயவு செய்து இந்த 10 மணி ஷோவில் கலந்துக்க வேண்டாம்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணணும்னா உங்களை மாதிரி மற்ற நேயர்களுக்கும் ஆர்வம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நாம் வந்து வழிவிடலாம். ஓகே, என் கேள்விக்கு என்ன பதில் இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி இல்லையா. அதனால் முதல்ல அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நேர்களுடைய பதில்கள் சரிங்களா. சரி, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் விவசாயிகளுக்காக சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது, இதுதான் கேள்வி. ஸோ பெண் விவசாயிகளுக்காக சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் 2952508533 இந்த நம்பரில் கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 2838989871. ஸோ முன்னிணைப்பு எண் 044. இன்னொரு முறை ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 2952 0853. இன்னொரு நம்பர் 2838987104 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். சரி, நிகழ்ச்சியோட முதல் பாடல் இது வந்து ரன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம் கார்த்திக் பாடியிருக்காங்க வித்யாசாகர் இசையில்.

0: ஸோ என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில வரும் முதல் நேயர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: சொல்லுங்க சார், பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம்?
1: மகாராஷ்டிரா.
0: மகாராஷ்டிரா அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நேரே வந்து அட்டகாசமா பதில் சொல்லிட்டாங்க. வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார்.
2: மகாராஷ்டிரா.
0: மகாராஷ்டிரா, சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். கோகுல் பேசுறேன்.
0: கோகுல். கோகுல் சார், கொஞ்சம் அந்த ரேடியோவை விட்டு தள்ளி வந்துடுங்க பாப்போம். இன்னும் வரல போல இருக்கே. இப்ப கேக்குதுங்களா? நல்லா கிளியரா? சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப வந்து மகாராஷ்டிரால வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, பெண் விவசாயிகளுக்காக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, தெரியுங்களா? அது என்ன, அந்த சட்டத்தோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, யோசிச்சுட்டே இருங்க, நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க பட் சைலண்டா இருக்கீங்க, என்ன விஷயம்? ஓகே. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
4: வணக்கம், வித்யா பேசுறேன் மேடம்.
0: யார் சார்?
4: வித்யா.
0: வித்யா, சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, அந்த சட்டத்தோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன், தெரியுங்களா?
4: தெரியாது.

0: அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். என்னன்னா தெரியல அப்படின்னா தயவு செய்து வந்து லைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன குவஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பதில் எதுவாக இருக்கும்னா ஓகே, பட் தெரியாது அப்படிங்கிறது ஏன்னா தெரிஞ்ச நேர்கள் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சரிங்களா. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: ஜெயகிருஷ்ணன்,
0: வளசரவாக்கம்ல இருந்து. சார் இந்த இந்த சட்டம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நியூஸ்ல படிச்சீங்களா?
1: படிச்சிருக்கேன் மேம். அது வந்து நில உரிமை இல்லாதவங்க லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கு உரிய அரசு மானியங்கள் கடன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு மேம்.
0: சோ அந்த சட்டத்தோட பெயர் சொல்ல முடியுமா? பெண் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் அந்த சட்டம் தான் அவங்க இப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்கா சகோதரி?
0: நலம்தான் சார். முகமது இக்பால் சார், இப்போ வந்து இப்போ திடீர்னு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண்களுக்காக ஒரு பெண் விவசாயிகளுக்காக ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க இல்லையா?
2: ஆமாங்க.
0: அது எதுக்காக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஒரு பாதுகாப்பு தாங்க, மகளிருடைய பாதுகாப்புக்காக தான் அந்த மாதிரி சட்டம்.
0: கரெக்ட் கரெக்ட், மகளிருடைய பாதுகாப்புக்காக தான். ஆனால் அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2026 வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டை ஐக்கிய நாடுகள் பொது சபை அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ பெண் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது தான் இந்த வருஷத்தோட டார்கெட்டாக இருக்கு. ஸோ அதனால தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, உமன் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட் 2026 அப்படிங்கிறத கொண்டு வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
3: நான் சந்திரசேகர் வேலூர் கட்டடையிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சார் 9:00 வந்தீங்களா? என்ன பெண் விவசாயிகளுக்கான சான்றிதழ். ஓகேங்க சார், நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
4: நான் ராகுல் பேசுறேன்.
0: ராகுல் சார் எங்க இருந்து?
4: சிவனாங்கல், கோகுல்.
0: கோகுல்ங்களா சார்? தயவு செய்து ஃபோன் வந்து பேசும்போது நீங்க வந்து ரேடியோ விட்டு தள்ளி வந்துடுங்க, டவர் இருக்கிற இடத்துல பேசுங்க. ஸோ அப்போதான் வந்து நம்ம ப்ரோக்ராமும் நல்லா இருக்கும். இல்லைன்னா பாருங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும், உங்களுக்கும் புரியாது நமக்கும் புரியாது இல்லையா. வணக்கம்.
5: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
5: பின்தங்கிய மாவட்டம் இருக்கு, ட்ரவுட் ஏரியாஸ் இருக்கு, லத்தூர், அப்புறம் அதனோட அகமது நகர் பாத்தீங்கன்னா ரொம்ப விவசாயங்கள்லாம் வந்து அங்க பயிரே கிடையாது. ஊக்குவிக்கிறதுக்கு விவசாயம் பிளஸ் அந்த இவங்கள முன்னேற்றத்துக்கு கோசரமே அந்த மாவட்டத்துல இருந்து யாரும் வெளியே இதுக்கு வந்து வேலைக்கு போக கூடாது, இங்கேயே தங்கி பண்ணணும் அப்படின்றதுக்குதான் இந்த திட்டமே கொண்டு வந்தது.
0: சூப்பர், ஓகேங்க சார். இப்ப வந்து இந்த விமன் ஃபார்மர் சர்டிபிகேட் வந்து குடுக்கறாங்க இல்லையா, அதனால என்ன யூஸ் நினைக்கிறீங்க?
5: இதனால கவர்மெண்ட்ல மானியம் பெறலாம், இது பண்ணி அது வந்து கடன் குடுக்கறாங்க அரசாங்க வங்கியில வித் லோ இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அதர் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் காப்புரிமையில இருந்து விபத்து அந்த காப்பீடுல இருந்து எல்லாமே கொடுக்கறதா சொன்னாங்க.
0: ஓகே சார், சூப்பர் சார், நன்றி.

ஸோ வந்து இந்த சர்டிஃபிகேட் மூலமாக வந்து தொழிலில் முன்னேறணும், கடன் வாங்கணும், நிதி உதவி பெறணும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லலாம் வந்து பயன்பெறணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி அவங்க பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம அப்படியே கடகடன்னு பார்த்துலாம். பெண் விவசாயிகளுக்காக மகாராஷ்டிரா மாநிலத்தை ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக, அதிகாரம் அளிப்பதற்கான சட்டம். இப்போ ஏன் அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் தி உமன் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சோ அதாவது பெண் விவசாயிகளை அங்கீகரிக்கும் விதமா 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்ட ஐக்கிய நாடுகள் பொது சபை வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா. சோ அப்போ பெண் விவசாயிகளை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாராஷ்டிரால விமன் ஃபார்மர் எம்பவர்மெண்ட் ஆக்ட் 2026 அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து பெண் விவசாயிகளுக்கு சான்றிதழும் வழங்குறாங்க. இந்த சான்றிதழ் மூலமா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நிறைய லோன்ஸ் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மூலமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் விவசாய தொழில் செய்கிறவங்களில் பெண்கள் வந்து 73% இருக்காங்களாம். அதாவது கிராமப்புறங்களில் ஆண்கள் வந்து 47% இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாலின சமத்துவத்தையும் மேம்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.

ஸோ நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து இதற்கான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த க்வெஸ்டின் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த க்வெஸ்டின் என்னென்னா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப பாப்புலரான விஷயம் இல்லையா, எல்லாருமே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியமாக வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே அறிமுகப்படுத்து, எந்த இடத்துல, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு போச்சு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கேள்வி. இதற்கான பதில் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க, நம்ம அடுத்த பாடலும் கேட்டுட்டு வந்துடலாம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டக்கோழி. இந்த திரைப்படத்திற்காக விஜய் ஏசுதாஸ், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. யுகபாரதி எழுதின பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா.

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியில் இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு. அதற்கான பதில் நேயர்கள் சொல்ல காத்துட்டு இருக்காங்க. நிலையத்தில் நேரம் என்னென்னா 10:25 ஆகிக்கிட்டு இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அண்ணாநகர்லேருந்து மாலினி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: ஹரியானா மாநிலத்தில் ஜின்ஸ்லேருந்து ஜோலிபட் இங்கே இடத்து வரைக்கும்.
0: சூப்பர், சரியான பதில், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், லோகேஷ் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க.
2: லோகேஷ். லோகேஷ்.
0: லோகேஷ், எங்க இருந்து பேசுறீங்க சார்? தயவு செய்து ஃபோனில் வந்து பேசும்போது உங்களுடைய ரேடியோவை விட்டு தள்ளி வந்துடுங்க. டவர் இருக்கிற பிளேஸில் பேசுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பேசுகிறதும் எனக்கு கேட்கும், நான் பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹரியானா மாநிலம் மேடம்.
0: ஹரியானா மாநிலம். சூப்பர். ஹரியானா மாநிலத்தில் ஜிந்துலேருந்து சோனிபட் வரைக்கும் தான் இந்த ரயில் வந்து இயக்கப்பட்டுச்சு.
2: தேங்க்யூ மேடம்.

0: சரி, ஓகே, நன்றி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: மேடம், நான் வேப்பம்பட்டில இருந்து டேனியல் பேசுறேன்.
0: வேப்பம்பட்டில இருந்து டேனியல்.
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க சார்.
1: ஒரு ஒன்றே மேடம், மன்னிக்க மேடம், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான். என்னன்னா, இந்த காட்பாடி சந்திரசேகர் 9 மணிக்கும் அட்டன் பண்ணாரு, இதுலயும் நீங்க சொல்லியும் திரும்ப அவர் அட்டன் பண்றாரு. நிறைய இதுல வாய்ப்புகள், நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அவரால். கொஞ்சம் நீங்க அவருக்கு சொல்லுங்க, மோஸ்ட் முக்கவாசி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: அது சொல்லதான் வந்திருக்கீங்க, ஆன்சர் சொல்ல வரல.
1: ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஏன்னா 9 மணி கேட்ட ப்ரோக்ராம் கேட்டேன், அவர் அட்டன் பண்ணாரு.
0: ஓகே ஓகே,
1: அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாம் நம்மளுக்கு ட்ரை ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஓகேங்க சார், நன்றி. சோ ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லாம போனீங்கன்னா எப்படி? சரி, ஓகே. வணக்கம்
2: மேடம். கலா பேசுற மேடம்.
0: கலா மேடம், சொல்லுங்க சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. என்னாச்சு, சைலண்ட் ஆயிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பாலாஜி அம்பத்தூர், நார்த் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 10 கோச்சி நமோ கிரீன். பேரு நரேந்திர மோடி, ஜூலை 16 கொடியசக்கி ஆரம்பிச்சு வச்சிருது.
0: ஓகேங்க சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார்.
3: வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
4: டவர் இல்லாம கடைக்காம லோகேஷ் பேசுறேன்.
0: லோகேஷ் சார், இப்போ வந்து நம்ம அந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை பத்தி சொன்னோம் இல்லையா? அது எப்படி வந்து செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா? சரி, ஓகே, உங்களுக்கு வேற ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ நீங்க ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து புகை வெளியில வரும், கரெக்ட்டுங்களா? ட்ரெயின்ல வந்து நீராவி இன்ஜின் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து அந்த புகை வந்து வெளிவரும், பாத்திருக்கீங்கல்ல? இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ல என்ன வெளிவரும்? புகை வராது, அதுக்கு பதில் என்ன வரும்? காத்து வராது, தண்ணி வரும், நீராவி வரும், சரிங்களா? ஓகே, ஓகேங்க சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். கலா மேடம், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஹைட்ரஜன் ட்ரெயின் இருக்கு இல்லையா? என்ன வெளிவரும்? தண்ணீர் வெளிவரும். சூப்பர், கலக்கிட்டீங்க, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இது வந்து 3200 ஹார்ஸ் பவர் ஹெச்பி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உலகத்திலேயே அதிகமான சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் இதுதான், சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க மேம், நன்றி. சரி, அடுத்து நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
5: ஒரு வேண்டுகோள்
0: சொல்லுங்க.
5: ரேவதி ஸ்ரீராமன், பாலாஜி ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டு இருக்காரு, நிறைய பேர் லைனே கிடைக்க மாட்டேங்க.
0: இதில் எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல, லைனே கிடைக்க மாட்டேங்குதுன்னு வந்துட்டு ஆன்சரை சொல்லாமல் போகிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நிகழ்ச்சி வந்து என் கேள்விக்கு என்ன பதில்? தயவு செய்து என்ன க்வெஸ்சன் கேட்குறோமோ அதற்குரிய பதில் கொடுத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து நல்லா போகும். ஓகே, ஸோ இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் எதனிடையே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த்ல இருந்து சோனிபட் இதில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து தானே மின்சாரம் உருவாக்கி இயங்குகிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் இது இயங்குது. சிலிண்டரில் சேமித்து வச்ச ஹைட்ரஜன் காற்றில் இருக்கிற ஆக்சிஜனோட ஃபியூயல் செல் அப்படின்ற அமைப்புக்குள்ளே ஒன்றா இணையும் போது வேதிவினை புரிஞ்சு மின்சாரம் உற்பத்தி ஆகுது. லித்தியம் பேட்டரி அப்படிங்கிறது இதுக்கு வந்து கூடுதல் சக்தியும் தருது. ஸோ இந்த என்ஜின் வந்து நீராவி தான் வெளிப்படுமா, கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படாது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற வாகனங்களெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு தானே உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, புவி வெப்பமாகுது, இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்கு இல்லையா? பட் இதில் வந்து

புகைக்கு பதிலாக நீராவி வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் அதனால் இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்டது, உலகத்திலேயே அதிகமான சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் இது தான். இதில் வந்து 10 பெட்டிகள் கொண்ட ரயில், அதாவது உலகத்திலேயே நீளமான ஹைட்ரஜன் ரயில் இது தான். இதில் 2600 பயணிகள் பயணிக்க முடியும். ஸோ உலகத்தில் அதிக பயணிகள் பயணிக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரயிலாகவும் இது இருக்குது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஸோ இங்கே ஃபேஸ்புக் பக்கம் வந்து நம்ம போய் பார்த்துடலாம். நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். நடராஜன் சுப்பையா புத்தகரம்ல இருந்து ஒரு சில, ஓகே, அவங்களும் அதே கமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் விக்னேஷ் ஹோசூர்லேருந்து, மகாராஷ்டிரா பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த விமன்ஸ் ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட், அதுக்காக. அண்ட் மேட்டுப்பட்டி கண்ணன், அவங்களும் வந்து நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், டீசலுக்கு மாற்றாக ஹைட்ரஜன் எரிபொருள் செல்களை வந்து பயன்படுத்துகிறா, இந்த ரயில் கார்பன் புகையை வெளியிடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அண்ட் சத்யநாராயணன், ஓகே, மீரா வெங்கட்ராமன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கனகராஜ் கூடுவாஞ்சேரியில் இருந்து, அவங்களும் வந்து இதில் என்னென்னா நம்ம கேட்ட குவஸ்டினை விட கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. ஓகே, நடராஜன் சுப்பையா, மணலி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, மேலப்பேடு தயாலன், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், எல்லாருமே வந்து சரியான பதிலை கொடுத்துருக்கீங்க. ஸோ யார் யார் நேயர்களோட பேர் மட்டும் டக்குன்னு வாசிச்சிடுறேன். விக்னேஷ் ஹோசூரில் இருந்து, அண்ட் வந்து அப்பு ஐனாவரம் டெய்லர், காந்திமதி வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயத்திலேருந்து, அண்டு சத்யநாராயணன், வீரராகவன் அவங்க, பர்வதவர்தினி, கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து, வித்யா ரவிசங்கர், அண்டு பாபு முள்ளக்காடில் இருந்து, பிரேம்நாத் பிரேம், சூளை ரீஜா மனோகரன், அண்டு ஏழு கிணறு தேவா, கருணாநிதி வீரவநல்லூரில் இருந்து, ஹரி தேனி ஹரிராம் அவங்க, அண்டு சேகா, வீரராகவன், கோபால் சாம்பல்பட்டியில் இருந்து, பிரமிளா தமிழ்செல்வன், அந்தோனி ராஜ், இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடலை தொடர்ந்து நம்ம வந்து ஜிகே க்வெஸ்டின்ஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ எத்தனை பேர் வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்கன்னு பார்த்துடலாம். இப்போ என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்க இந்த திரைப்படத்திலேருந்து ஜிதின் ராஜ் பாடியிருக்காங்க. யுகபாரதி எழுதின பாடல், இசை டி இமான்.
2: விரு விரு விரு விரு கிரு கிரு கிரு கிரு

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழசம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்து ஜேகே க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேடியோவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க, டவர் இருக்கிற ஏரியாவாக பார்த்து நின்று ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக பேசிடலாம், டக்கு டக்குன்னு ஆன்சரையும் சொல்லிடலாம். ஓகே, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: காலை வணக்கம்மா, நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
1: நந்தியம்பாக்கம்லேருந்து கோபாலகிருஷ்ணன் சார், உங்களுக்கான கேள்வி.
2: என்னம்மா?
1: உங்களுக்கான கேள்வி கேட்குறேன்.
2: சொல்லுமா.
1: குதிக்க முடியாத பாலூட்டி இனம் எது? கஷ்டமா இருக்கா? அப்படியே யோசிச்சு பாருங்க.
2: கங்காரு கிடையாது.
1: ஐயோ, கங்காரு குதிச்சு குதிச்சு தானே ஓடும். நல்ல பெருசா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வந்துடும். சொல்லுங்க.
2: அப்பெல்லாம் வரது கிடையாது.
1: சரி, ஓகே, யோசிங்க. அடுத்த நேர் பதில் சொல்றாங்களான்னு பாப்போம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மைதாபுரம் இருந்து பாஸ்கர் பேசுறேன்.
1: பாஸ்கர் சார், சொல்லுங்க, ஆன்சர் தெரியுமா?
3: யானை. ரொம்ப சிம்பிளா இருக்கு.
1: ஆமா, ரொம்ப ஈஸி தான்.
3: என்னங்க
1: சார்?
4: அடுத்த
1: கேள்வி என்ன அப்படின்னா, அது வேதிப்பொருள். அதுக்கு எப்படி க்ளூ கொடுக்கிறது?
4: ஒரு லெட்டர் கொடுங்க.
1: எத்தில்.
4: எத்தில். எத்தில்.
1: எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற அந்த பொருளை வந்து சேர்ப்பாங்களாம். ஸோ அதன் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வருது. ஸோ நம்மளுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த கேஸில் வந்து ஸ்மெல் கிடையாது இல்லையா?
4: ஸோ ஈக்குவேஷன் என்ன மேம் வரும் அதுக்கு?
1: ஈக்குவேஷன் எல்லாம் நான் பார்க்கல, அதோட பேரை மட்டும்தான் நான் பார்த்துட்டு வந்தேன். நீங்க என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது.
4: ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்ட காண்டாக்ட் பண்றேன், லைனே கிடைக்க
1: மாட்டேன்னு
4: பிஸி ஆயிட்டு இருக்கு.
1: பாருங்க பாருங்க.
4: ஓ, தமிழ்நாடு நிறைய கவல் பண்றாங்க
1: இப்போ. சரி, ஓகே ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் சார், யார் லைன்ல இருக்கீங்க? மணி பேசுறீங்களா? சார், உங்களுக்கான கேள்வி கேக்குறேன். சூரியனின் உண்மையான நிறம்
5: என்ன?
1: வெண்மை. சூப்பர், எப்படி சார் கலக்குறீங்க?
5: வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியா கேக்கட்டுமா இல்ல கஷ்டமா கேக்கட்டுமா சார்?

0: எனக்கு தெரிய போறது இல்ல.
1: ஓகே, அப்ப கஷ்டமாவே கேக்குறேன், இருங்க. வெங்காயம் வெட்டும் போது கண்ணீர் வர காரணம் என்ன? வெளியேறதுனால நம்மளுக்கு வந்து கண்கள்ல வந்து கண்ணீர் வருது, சரிங்களா? ஓகே, அடுத்த முறை வந்து தெரியாது சொல்லக்கூடாது, நீங்க கரெக்டா சல்ஃபர்னு சொல்லணும். ஓகே,
0: நீங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே சொல்லிடுங்க,
1: இது நல்லா இருக்கு,
0: உங்களுக்கு நான் சொல்றேன்.
1: சரி, நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாமா? சரி, ஒரே ஒரு நேர் லைனில் வந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம வந்து அடுத்த பாடலுக்கு போயிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், மஞ்சள் மேடம். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மேடம் வரேன்.
1: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரீங்க,
2: சூப்பர். நாளைக்கு ஒரே ஒரு வேலைக்கு தான் மேடம் பேசுவேன் நான்.
1: எந்த பழம் பழுத்த பறித்த பிறகுதான் பழுக்கும்? ஆமா, பறித்த பிறகுதான் பழுக்கும், அது என்ன பழம்?
2: நான்
1: உங்ககிட்ட கேள்வி கேக்கணும்னா நான் நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு, என்ன செய்யறது? ஓகேங்க சார், நன்றி நன்றி. எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாம். இது என்ன படம் அப்படின்னா, கச்சேரி ஆரம்பம். இந்த திரைப்படத்தில் இருந்து ஷான் பாடியிருக்காங்க, டி இமான் இசையில்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஜிகே க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நேயர்களும் ரொம்ப அழகாக பதில் சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ அடுத்த நேயர்கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறோம்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பண்பலை, திருப்பத்தூர் மாவட்டம்.
0: ஆ, உங்கள் பேர் சார்?
1: ஜெயராமன்.
0: ஜெயராமன் சார், உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
1: சொல்லுங்க சார்.
0: எந்த பறவை அதன் வழியை சரியாக நினைவில் வைத்துக் கொள்ளும்?
1: சொல்லுங்க.
0: எந்த பறவை அதன் வழியை சரியாக நினைவில் வைத்துக் கொள்ளும்?
1: காகம்.
0: காகம் இல்லைங்களே, யோசிச்சு பாருங்க. வேற இன்னொரு ஒரு பறவை இருக்கே, ரொம்ப தூரம் போயிட்டு வருமே.
1: பறந்து பறந்து பறந்து பறந்து.
0: இல்ல இல்ல இல்ல, நம்ம ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த பறவைய போயிட்டு வர்றதுக்கு, தூது அனுப்புறதுக்கெல்லாம்.
1: புறா.
0: பாருங்க எப்படி இல்லை, உங்ககிட்ட இருந்து ஆன்சரை வாங்குறேன்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் சார், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: செந்தில் செல்வனா?
2: செந்தில் கண்ணன்.
0: ஓகே,
2: பேரளம்.
0: ஓகே செந்தில் கண்ணன் சார், உங்களுக்கான கேள்வி, நிலவுக்கு சென்ற முதல் விலங்கு எது?
2: நிலவுக்கு சென்ற முதல் விலங்கு?
0: அதன் மூக்கின் வழியாக தண்ணீர் குடிக்கிறது? ஆமா சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்? கணபதி சார், உங்களுக்கு தெரியுமா நிலவுக்கு சென்ற முதல் விலங்கு?
3: முதல் குரங்கு?
0: இல்லைங்க சார்.
3: பூனை? பூனை
0: இல்லைங்களே சார்.
3: தெரியும் ஆனா மறந்துட்டேன்.
0: அப்படியா, சரி நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? ஓகேங்க சார். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யா பேசுறீங்க சார்?
4: இன்னொரு
0: கேள்வி கேக்கட்டுமா? சரி ஓகே. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம், யா பேசுறீங்க?
5: வீரராகவன், பேஸ்புக்ல இருந்து பேசுறேன்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க, நிலவுக்கு சென்ற முதல் விலங்கு எது?
5: வந்து குரங்கு சார். குரங்கு மேடம்.
0: குரங்கு இல்லைங்களே. நம்ம நேர்கள் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நிலவுக்கு சென்ற முதல்

விலங்கு வந்து ஆமை அப்படிங்கிறது தான். நேரம் வந்து 10:56 ஆயிருக்கு. ஸோ நம்ம என் கேள்விக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திபன் கனவு. இந்த திரைப்படத்திலேருந்து தான் நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். சிவ சிதம்பரம் அண்ட் மாலதி பாடியிருக்காங்க. அறிவுமதி இயற்றிய பாடல், இசை வித்யாசாகர்.

என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கேட்ட குவஸ்டனுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்களோடு நன்றிகள் பல சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ்க்கு உறவுறவர்களுக்கு வணக்கம் சொல்றது நான் அவங்க ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதயக்கனி. இந்த திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் தான் கேட்க போகிறோம். புலமை பித்தன் இயற்றிய பாடல், இசை MS விஸ்வநாதன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து மெர்காரா அப்படின்னு இந்தியாவில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் அந்த மாவட்டத்தில் தலைநகர் வந்து மடிக்கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மடிக்கேரி அப்படிங்கிறது தான் மெர்காரான்னு ஃபஸ்ட்டுன்னு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு ஆங்கில பேரம். இது வந்து மலைகளும்

காஃபி தோட்டங்களும் நிறைந்த ஒரு சுற்றுலாத்தலம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த இதயக்கனி படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த தோட்டங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பசுமை நிறைஞ்சதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிச்சாவரம் அந்த உப்பங்கழி அங்கெல்லாம் கூட வந்து படப்பிடிப்பு எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான அந்த கலர்ஸ், அந்த க்ரீனரியாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் வந்து தமிழில் வந்து சிறந்த ஸ்பை த்ரில்லர் படங்களோட வரிசையில் இந்த படம் வந்து அந்த காலத்துலேயே வந்து முதன்மை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இப்போது அந்த படத்தில் இருந்து, அதாவது இதயக்கனி இந்த திரைப்படத்தில் இருந்து தான் இப்போ ஒரு பாடல் கேட்க போகிறோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் இதயத்தில் நீ. இந்த திரைப்படத்தில் இருந்து இது வந்து 1963 வெளிவந்த திரைப்படம். முக்தா ஸ்ரீனிவாசன் அவங்களோட இயக்கத்தில் வந்து ஒரு எவர்கிரீன் காதல் காவியம் அப்படின்ட்டே சொல்லலாம். இதில் வந்து ஜெமினி கணேசன், அப்புறம் வந்து தேவிகா, எம் ஆர் ராதா, நாகேஷ் இவங்க எல்லாமே நடிச்சிருப்பாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களோட இசையில் இந்த பாடல் ரொம்பவே அருமையாக இருக்கும். கேட்டுடலாமா?

நிகழ்ச்சியில் அடுத்த அபூர்வ ராகங்கள் இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கேஜே இயேசுதாஸ் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு,
2: அதாவது

0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யுபிஐ ல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னமா?
0: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த ஞாயிறும் திங்களும் இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடின பாடல் இது. கண்ணதாசன் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

எங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம நேயர்கள் என்றும் இணையவை நிகழ்ச்சிக்கு என்னென்ன கருத்துக்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். அல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவங்க வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இன்பமே உந்தன் பேர் இந்த பாடல் வந்து அருமையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பு ஐனாவரம் டெய்லர் அவங்களும் வந்து என்றும் இனியவை பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்வத வர்தினி அவங்களும் வந்து காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு வருகிறோம். சித்திரப்பூவிழி வாசலில் நின்ற இந்த திசையராகும் இந்த பாடல்கள்லாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் முற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அபூர்வ ராகங்கள் படத்தில் உள்ள பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து பதிவு போட்டிருக்காங்க. அண்டு இன்பமே உந்தன் பேர் பெண்மை இந்த பாடல் கூட அருமையாக இருக்குதுன்னு கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. அந்த என்றும் இனியவை பசுமையினை பதாகையிலும் பணிவினை குரலிலும் பழமையினை பாடலிலும் படிப்பினை பதிவிலும் பன்முகத்தை பணியிலும் படைத்திட்ட படைப்பாளிக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ரங்கராஜன் அவங்க வந்து தித்திக்கும் இனிய முற்பகல் வாழ்த்துக்கள், உண்மையான பாடல்கள் அனைத்தும் அருமை அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்க வந்து காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் நிகழ்ச்சியில் இதயக்கணியில் இன்பமே உந்தன் பேர் பெண்மை தர்மம் தலை காக்கும் தொட்டுவிட தொட்டுவிட இந்த பாடல் எல்லாமே வந்து இனிமை நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலசண்முகம் சுப்பிரமணியம் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுபா கோவையிலிருந்தும் அண்ட் பிரேம்நாத் பிரேம் அவங்களும் நிகழ்ச்சி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூளை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து தொகுத்து வரும் சகோதரிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம் வாவ் அதிசயராகும் அமேசிங் சாங் லாட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அழகான போஸ்டரும் வந்து போட்டிருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் அவங்களும் இனிமையான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. காட்டுப்பாக்கம் இருந்து என்றும் இனியவை காட்டுப்பாக்கம்லேருந்து அந்தோனி ராஜ் அவங்க வந்து நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து அவங்களும் வந்து பழைய பாடல்கள் தான் வந்து என்ன அருமையான வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹரிரம் தேனி ஹரிரம் என்றும் இனியவியா இல்லை துள்ளல் இசையா துவக்கமே அதிரடி அடுத்தது சரவெடி ஆக மொத்தம் சத்தமே இல்லாமல் 60 நிமிடமும் தடாலடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் எப்பவும் போல் ஒரு அழகான கவிதை சொல்லியிருக்காங்க. என்றும் வளமை இனியவை இதய கனி கீதம் எனது இதயத்தின் நிலை கொண்டு தொட்டுவிட்டு தொட்டுவிட்டு தெறிக்க விட்டு இனிய கானம் அது பசுமை காலை நேரமாக்கியது பண்பலை நமக்கு மகிழ்வூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதவரம்ல இருந்து. அண்ட் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து எதேக்கடி பாடல் இன்பமே இந்தன் பேர் பெண்பையும் நீண்ட இளைவலுக்கு பிறகு கேட்டதற்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாஹீர் கும்பகோணம்லேருந்து செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் இவங்கெல்லாம் வந்து பாடல்கள் அருமைன்னு சொல்லி

சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை பிச்சமணி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் சில பதிவுகள் இருக்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ என்ன பாடம் பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன்தான் மனிதன் இந்த திரைப்படத்திலேருந்து தான் டி எம் சவுந்தரராஜன் கண்ணதாசன் எழுதின பாடல் அண்ட் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களோட இசையில் கேட்க போகிறோம். பாடலை கேட்பதற்கு முன்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்ப கேட்கலாம் அவன்தான் மனிதன் திரைப்பட பாடல்.

0: அவன்தான் மனிதன் இந்த திரைப்படத்தில் வந்து தான் பாடல் கேட்டிருந்தோம் இல்லையா. இந்த படம் வந்து ஏசி த்ரிலோக் சந்தர் அவங்க தான் வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏசி த்ரிலோக் சந்தர் அவங்க வந்து சிவாஜியை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 25 படங்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 100 நாட்கள் ஓடி வந்து வெற்றி பெற்ற படம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சிவாஜி கணேசன் அவங்க வந்து 175வது படத்தை டிஜிட்டலாக மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் இந்த அவன்தான் மனிதன் படம் தான் வந்து 175வது படம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் இருந்து தான் ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். அடுத்து
1: வரும் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
2: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
3: சாரங்கின்றது இந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான், லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எங்க ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்களுடைய கருத்துக்கள் என்னன்னு பார்த்துடலாம். கலை துரைராஜன் அவங்க வந்து கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவிலில் இருந்து பதிவு போட்டிருக்காங்க. காலை முதல் நிகழ்ச்சி நல்லாவே இருக்குது, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இதயக்கணி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பற்றி சொல்லியிருக்கீங்க, படங்களோட விவரங்களோடு நல்ல இசையோடு கேட்டு மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சோலை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து ஊஞ்சலுக்கு பூச்சூடி நீண்ட நாள் கழித்து இது போன்ற திரைப்பட பாடல்கள் கேட்பதில் தனி ஆனந்தம், பழைய நினைவுகளை அசை போட வைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் அவங்க, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் பகல் வெப்பத்தில் தவிக்கும் எங்களுக்கு குளிர்ச்சியாக உள்ளத்தில் நிறைந்துள்ளது. வாழ்த்துக்கள் மேடம், நன்றி அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், மேலப்பேடு தயாளன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலில் அகமது அவங்களும் பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் முரளிதர விழுப்புரம் அவங்களும் மூஞ்சலுக்கு பூச்சுடி பாடல் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. கோபால் சாம்பல்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களும் அருமைன்னு கிருஷ்ணகிரி மாவட்டம்லேருந்து சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து ஞாயிறு திங்களும் பாடலை கேட்டு ரசித்தேன், இந்த பாடல் இந்த படத்தில் வந்ததா ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் TMS பி சுசிலா பாடிய பாடல், கண்ணதாசன் MS விஸ்வநாதன் கூட்டணியில் ஒலித்த பாடல் சூப்பர் அருமை மகிழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அப்பு ஐநாவரம் டெய்லர் 12 மணி ரெட்ரோ நேரம் யார் மேடம் வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஆர்ஜே தான் வரப்போகிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், பிரமிளா சிவகுரு ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருந்தாங்களே, ஸோ அவங்க தான் வந்து வருவாங்க 12 and 1 o'clock. அண்ட் அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி சித்திரை பூவிழி வாசலிலே பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவுந்தம்பாடி சென்னியப்பன் என்றும் இணைய நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் அவங்களும் வந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் வந்த பாடல் ரசித்து மகிழ்ந்தோம், மனதில் மறக்காத காவிய பாடல்கள், மதுர கீத பாடல்கள் வழங்கும் 102.3 வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரங்கராஜன் அவங்களும் ஞாயிறும் திங்களும் திரைப்படம் வெளியாகவில்லை, பட்டின மெல்லிய பாடல் ஒலிக்க செய்ததுக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏழு கிணறு தேவா, அப்பு ஐநாவரம் டெய்லர், அள்ளி நகரம் மகாதேவன் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் அந்த பாடல்கள் அருமைனும் சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை MS விஸ்வநாதன்.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்றும் இணையவில் அடுத்து டாக்டர் சிவா இந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். கேஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை MS விஸ்வநாதன்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம்னா, காரோட்டி கண்ணன் இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது, இசை வி குமார்.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நேர்கள் அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட அனைத்து நேர்களுக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜி ரேகா ஆனந்த். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி.
2: ரெட்ரோ நேரம்.
1: பன்னெண்டு மணி ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்க காத்துட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேயர்களும், 100.4 வெள்ளூர் எஃப்எம் நேயர்களும், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்க போறீங்க ரெட்ரோ நேரம். முதல் பாடல் உங்களுக்காக வருஷம் 16 படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ பீரியட் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு தமிழ் சினிமாவோட தனித்துவம் நிச்சயமா ஞாபகத்துக்கு வரும். தமிழ் சினிமா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா, அதையே கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணி அதை நம்ம திரையில் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாத்தையும் மாற்றி அந்த இடத்துக்கே போய் கேமராவை எடுத்துகிட்டு போய் படங்கள் பிடித்தது, அந்த காட்சிகளை எல்லாம் ரொம்ப அழகாக திரைக்கதை வசனத்தோடு நமக்கு படமாக கொடுத்தது.

அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ பீரியடுக்குன்னு நிறைய நிறைய தனித்துவங்கள் இருக்குது. ரெட்ரோ பாடல்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக உல்லாச பறவைகள் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

உல்லாச பறவைகள் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம், ரெட்ரோ காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் தமிழ் சினிமாவோடது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த காலகட்டத்தில் தான் தமிழ் சினிமாவின் அந்த ஒளிப்பதிவாளர்களுடைய பார்வை அப்படியே முற்றிலுமாக இயக்குநர்கள் மூலமாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதற்காகவே ஸ்டூடியோக்களை விட்டு கிராமங்கள் பக்கம் நகரத் தொடங்கினது. அப்படி அவங்க எடுத்த அந்த மண் வாசனையை நமக்கெல்லாம் திரையில், நம்மளோட கிராமங்களாக இது, தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இடங்கள் இருக்கா, இந்தியாவில் இங்கேயெல்லாம் இடம் இருக்கா, இப்படியெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேமரா அப்படியே சுற்றி இந்த உலகையே படம் பிடிச்சிட்டு வந்து நமக்கு காட்டினது, அது ஒரு தனித்துவமான புது அனுபவம். அப்படி நீங்கள் பார்த்த உங்களோட அனுபவத்தை கூட ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதிவாயிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். அடுத்த பாடல் பிரியா படத்திலிருந்து உங்களுக்காக. பிரியா படத்தில் எஸ் ஜானகி, கேஜே ஏசுதாஸ் இணைந்து பாடின பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்ச அருணாச்சலம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம் 12:20 ஆகிடுச்சு. ரெட்ரோ நேரத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தாலே ரெட்ரோ பீரியடில் அந்த தமிழ் சினிமா நமக்கு கொடுத்த ஒரு புது அனுபவம் அப்படின் தான் சொல்லணும். அந்த புதுமையான அனுபவத்தை கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா இயக்குநர்கள். அவங்களுடைய பார்வையே முற்றிலும் வேறு மாதிரி இருந்தது. அவங்க சினிமாவை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான இயக்குனர் அப்படின்னா கே பாலச்சந்தர் சொல்லலாம். தைரியமான சமூக கதைகள், சிக்கலான மனித உறவுகளை மையமாக கொண்ட திரைப்படங்களை இயக்கி ஒரு புரட்சியே செஞ்சு காட்டினார் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக உண்மை இல்லையா? யதார்த்தத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்ததில் இவருக்கு நிச்சயமாக பெரிய பங்கு இருக்குது. அது வரைக்கும் நம்ம ஒரு சினிமாவை எப்படி பார்த்துட்டு இருந்தோம், அது ஒரு நாடகம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது நமக்கு நிச்சயமாக. ஆனால் எளிய மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் கூட கதையாக எடுத்துகிட்டு வர முடியும், அதையும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும்னு நிரூபித்த இயக்குநர்கள் பல பேர் இந்த காலகட்டத்தில் தான் உருவாக ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட இந்த பீரியடில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் புலமைப்பித்தன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ காலம் பற்றி நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்துடலாம். ரெட்ரோ பீரியடில் இந்த பாடல்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. முரளிதரன் சொல்லியிருக்காரு, அழகிய விழிகளில் அழகான பாடல் நன்றி அப்படின்னு. புரசைவாக்கத்தில் சவுந்தரராஜன் டார்லிங் டார்லிங் பட பாடல் எழுதிய திருமகளே வாணி ஜெயராம் எஸ்பிபி குரலில் கேட்குறதுக்கு சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக புலுவாப்பாளையத்திலேருந்து ஆனந்த முருகன் வணக்கம் வாழ்த்து சொல்லியிருக்காரு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தோட இந்த மெசேஜையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் பதாகையோ பளபளப்பு, அதில் படங்களோ மினுமினுப்பு, வண்ணங்களின் அணிவகுப்பு, வார்த்தைகளின் ஜொலி ஜொலிப்பு, மொத்தத்தில் பாடல்கள் மகிழ்ச்சியின் களிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. களிப்பு அப்படின்னு சொன்னாலே அது மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான். பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கும்பகோணம் மல்லிகா ஜெய் வெற்றி செல்வன், சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் ஜெர்மனியின் செந்தேன் மலரை ஒரே பாடல் ஒன்று, மயக்கம் மதிய நேர திரைப்பட பாடல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலேருந்து பட்டாளம் ரமேஷ், ரெட்ரோ பாடல்கள் மட்டுமல்ல எங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குற்ற பாடல்களாக இருக்குது நீங்கள் போடுற பாடல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ஜடேரி வேல்முருகன் ரெட்ரோ நேரத்தில் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி அம்பத்தூர்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. நேர்கள் எல்லாருமே ரெட்ரோ நேரம் குறித்து பாடல்களோட சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பதிவிட்டிருக்காங்க. ரெட்ரோ பீரியட் அப்படின்னு சொன்ன உடனே கே பாலச்சந்தர் பார்த்தோம், அவர் ஒரு மிகச்சிறப்பான படங்களெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம முக்கியமான இயக்குனர்கள் வரிசையில் வர்றது பாரதி ராஜா. இயற்கையை நோக்கி முதல்ல கேமராவை திருப்பினவர் இவர் தான். கிராமத்தோட மண் வாசனையை நமக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில்கள்,

ரயில் இந்த படமெல்லாம் வந்து இன்றைக்குமே வந்து மக்கள் மனசில் ஒரு நீங்காத ஒரு இடம் பிடிச்ச ஒரு திரைப்படங்களாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுடைய அனுபவங்கள், ரெட்ரோ காலத்தில் நீங்கள் பார்த்த படம், அப்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க, நான் படிக்க தயாராக காத்துட்ருக்கேன். அடுத்ததாக உங்களுக்காக நிழல்கள் படத்திலிருந்து பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேயர்களும், 100.4 வெல்லூர் எஃப்எம் நேயர்களும், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரத்தை. ரெட்ரோ பீரியட் அப்படின்னு

உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு சில இயக்குனர்களில் மகேந்திரன், பாலு மகேந்திரா, இவங்க ரெண்டு பேருமே நிச்சயமாக முக்கியமானவர்கள். யதார்த்தமான கதையம்சம், அற்புதமான ஒளிப்பதிவு, இப்படி இருக்கக்கூடிய ஒரு புது அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்ததில் இந்த இயக்குனர்கள் இருவருக்குமே பெரும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு திரைக்கதை அமைப்போட புது திரைமொழியை உருவாக்குனதில் இவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள், மூடுப்பனி அப்படின்னு இந்த வரிசையை நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது, உங்களுடைய அந்த அனுபவம் என்ன அப்படிங்கிறத கூட ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதிவிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். அடுத்ததாக மூடுப்பனி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல். கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா.

மூடுபனி படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க. கலை துரைராஜன் கும்பகோணத்திலிருந்து, 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், முள்ளும் மலரும் போன்ற படங்கள் எல்லாமே பார்த்த படம்தான், சிறப்பான விமர்சனங்கள் கொண்ட படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரைப்படங்களை தயாரிக்கும் போது அவுட்டோர் போய் ஷூட்டிங் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப காலம் கிராமங்களையும் வயல்வெளிகளையும் மறந்து தான் இருந்தாங்க. அதை நேரடியாக ஷூட்டிங் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பாரதி ராஜான்னு சொல்லுவாங்க. அருமையாக இருக்குது நிகழ்ச்சி அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அடுத்ததாக ஹலீல் அகமது, ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஞாபகம் வருங்கிறீங்களா? பெரிய கண்ணாடி, பெரிய பெல் பாட்டம், இதுதான் என்னோட கண் முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, யதார்த்தத்தை நமக்கு பதார்த்தமாக தரும் பாலச்சந்தர் இயக்குனர் குறித்த சிறு தகவல் மனதை தொட்டது, அழகிய விழிகளில் பாடல் சிறப்பு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரனும் இந்த பாடல் நல்லா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், டார்லிங் டார்லிங் பட பாடல் அழகிய விழிகளில் இது சூப்பராக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரெட்ரோ நேரம் குறித்து தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை போடுங்க. பாடல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து வர்றதுக்கு காத்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் கேட்க போகிறது இன்னும் சில நொடிகளில் செய்திகள், அதை தொடர்ந்து ரெட்ரோ நேரம் கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். தொடர்வது செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப்பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில்

0: கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதியுதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல் பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம்

0: இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30 மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,850 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,850 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பன்னெண்டு மணி 51 நிமிஷத்தை நெருங்கிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேர்களோடு இணைந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேர்கள், 100.4 வெள்ளூர் எஃப்எம் நேர்கள், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேர்களும் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம்

காதல் பரிசு படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட இணைந்து பாடின பாடல் கேட்டீங்க. முத்துலிங்கத்தோட பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா. 12:55 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் ரெட்ரோ நேரத்தில் ஃபேஸ்புக்கில் பதிவு வந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ரெட்ரோ நேரம் என்றால் நினைவுக்கு வருவது அதிகாலை சூரிய உதயம், பறவையின் சத்தம், வயல்வெளிகள், இவை அனைத்தும் கண்ணுக்குள் வந்துவிடும். ரெட்ரோ பாடல்கள் காலங்கள் அழிந்தாலும் மனதில் இன்றும் ஒழித்து கொண்டுதான் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ரெட்ரோ என்று சொன்னாலே இளையராஜா இசைதான். இளையராஜா இசையை கேட்கும் பொழுது நினைவுகள் எல்லை தாண்டி சென்றுவிடும். சில மலரும் நினைவுகளும் வந்துவிடும். ரெட்ரோ இசையில் இளையராஜா இசையமைத்த பாடல்களும் கேட்பது அது ஒரு இன்பம். அது ஒரு பொற்கால நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. கும்பகோணத்தில் நிகழ்ச்சிகள் எல்லாம் தெளிவாக கேட்கின்றது, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி கும்பகோணத்திலிருந்து பாலாஜி பதிவு போட்டிருக்காரு, மிக்க நன்றி உங்களுக்கு. பெரும்பாக்கத்திலேருந்து வனஜா சுந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாடல்கள் சூப்பர், சென்னை நேயர்கள் நாங்களும் கேட்டுட்ருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்ரோ நேரத்தை கிட்டத்தட்ட நம்ம நிறைவு செய்கிறதுக்கு நெருங்கிட்டோம். நிறைவாக நீங்கள் கேட்க போகிற பாடல் முள்ளும் மலரும் படத்துக்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. 1:01 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேயர்கள், 100.4 வெள்ளூர் எஃப்எம் நேயர்கள், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்குது பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸோட முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தேவாமங்கலம் முருகன் மேடம்.
1: தேவாமங்கலத்துல இருந்து முருகன், என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
2: மண்வாசலை படத்துல இருந்து பெட்டி வச்ச மல்லிகை மட்டும் பாடல் மேடம்.
1: சரி, நிச்சயமா பாடல் கொடுத்துறேன், கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: 1:06 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 101.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: மடம் படம் மச்சானை பாத்தீங்களா?
0: சரி,
1: அதுல மாம்பூவே சிறுமாயினாவே அந்த பாட்டு.
0: சரி, என்ன அப்படியே ரெட்ரோ நேரம் கண்டினியூ ஆகுது போலயே. ரெட்ரோ பீரியட விட்டு வெளில வர மனசு இல்லையோ நேயர்களுக்கு?
1: இது அதே மாதிரி இதுலயே பாட்டு எல்லாம் கேக்குறாங்க மேடம்.
0: சரி, ஓகே, நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: ஓகே மேம்,
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
3: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
4: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான், லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: சூளை நூர் முகமது கேட்ட பாடல் மச்சானை பார்த்தீங்களா படத்திலிருந்து கேட்டிங்க. 1:12 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம். கோயம்பேடிலிருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: கோயம்பேடிலிருந்து ராஜேஷ், என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: படம் வந்து அரசியல், பாடல் வந்து வாரா என் தோழி.
0: நிச்சயமா பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. வணக்கம்.
1: வணக்கம். திருவள்ளூர் காமராஜ்.
0: திருவள்ளூர் காமராஜ், என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு யாரும் எழுதிய கவிதையில இருந்து பருவம் கனிந்து வந்த பாவை வருக அந்த பாடல் கூறி போனீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். நன்றி. இணைப்புக்கு
1: நன்றி.

0: 1:22 கடந்து போயிட்டுருக்கு இந்த நேரம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் பிரமிளா மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மந்தவெளியிலேருந்து விநாயக் பேசுகிறேன் மேடம்.
0: என்ன பாடல் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கணும்?
1: படம் வந்து சேரன் பாண்டியன், பாடல் வந்து காதல் தெரியும் அந்த பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் ஏத்தக்குடியிலிருந்து எஸ் ராஜ்குமார்.
0: ஏத்தக்குடி எஸ் ராஜ்குமார், சூப்பரா இருக்கே. ஊர் பேரு, இடம் எல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இதான் மேடம் முதல் முறையா பேசுறேன் நம்ம வானொலியில. நிகழ்ச்சி அருமையா இருக்கு, எல்லா நிகழ்ச்சியும் அருமையா இருக்கு.
0: நன்றிங்க. இணைப்பு கிடைச்சிச்சா? எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணீங்க மேடம்?
1: இல்ல மேடம், இப்பதான் உடனே போட்ட லைன் கிடைச்சிருச்சு.
0: கிடைச்சிருச்சு, அது நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலிதான், சொல்லுங்க.
1: ஆமா மேடம்.
0: என்ன படம், என்ன பாடல்?
1: எனக்கு படம் வந்து வாசலையில ஒரு வெண்ணிலா.
0: சரி,
1: பாடல் வந்து ஏன் ஊர்

0: மதுரை பக்கம் அந்த பாட்டு வேணும் மேடம்.
1: திருவாரூர்ல இருந்து மதுரை பக்கம் ஊருக்கு பாட்டு கேக்குறீங்க? சரி, கொடுத்துடலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை இருக்கு, அது முடிச்சோன்னா உங்களுக்கான பாடல் வரும். நன்றி.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3
4: பாட்டுக்கு இதுதான் டான்.

0: 1:37 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கொரட்டூர்ல இருந்து முனிவெத்தினம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாட்டு பாத்தீங்கன்னா நாளை நம்மள இருந்து நாளை நமதே, அந்த பாட்டு
0: நாளை நமதே கண்டிப்பா கொடுத்துடலாம். பாடல் நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அரே மோகன் பாய், காஃபி பிஸி லக் ரஹே ஹோ.
2: மே சோச் ரஹா ஹூன் கி பிசினஸ் ஷுரு கரூன். ஏக் ஏஜென்ட் நே கஹா கி முத்ரா லோன் ஜல்தி சாங்ஷன் கர்வா தேகா, பஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆர் லீகல் ஃபீஸ் தேனி ஹோகி. பேமெண்ட் லிங்க் பி பேஜா ஹை.
1: அரே மோகன் பாய், பிரதானமந்திரி முத்ரா யோஜனா மே கோயி ஏஜென்ட் நஹீ ஹோதா. தோகேபாஸ் நக்லி வெப்சைட், சாங்ஷன் லெட்டர்ஸ் ஆர் தஸ்தகத் சே லோகோ கோ ஃபஸாதே ஹை.
2: சச்?
1: சீதா பேங்க் யா வித் சன்ஸ்தா மே ஜாவ் யா சர்க்காரி வெப்சைட் சே லோன் அப்ளை கரோ. சதர்க் ரஹே ஆர் ஆன்லைன் டகோ சே பச்சே.
2: சமஜ் கயா.
3: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
4: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள்.
5: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நான் நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான், லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
3: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டீங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கோரினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானு ஸ்ரீ ஸ்வராஜ், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார்.

0: சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சனையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் இடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ.பி. சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
0: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்பி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த

0: குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இரண்டாவது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் இரண்டாவது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி நேயர்களோட இணைந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேயர்களும், 100.4 வெள்ளூர் எஃப்எம் நேயர்களும், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இன்னைக்கு இனி என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே சுதாகர் வெயிட்டிங்கில் இருக்காரு. அடுத்ததான் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இன்னைக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவு

0: வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Don. 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don. 102.3
4: பாட்டுக்கு இதான் டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 2:41. இந்த மணித்துளில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை இந்த மணித்துளிலிருந்து பிற்பகல் 3 வரை நம்ம வந்து கேட்கவிருக்கிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. அப்புறம் மாலை 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். இதுதான் அடுத்த ஒரு 3 நேரத்துக்கான நம்மோட பாடல் திட்டமும் பயணத்திட்டமும். இன்னைக்கு காலையில ஏன் கண்ணில் பட்ட ஒரு முக்கியமான வரி, நல்ல வரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகைமையை அன்பால் வெல்லுங்கள், சோம்பலை செயல் ஊக்கத்தால் வெல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் கண்ணில் பட்டுச்சு. ஆமாம், நமக்கு வந்து சில நேரங்களில் எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்களாம் எதிரியாக மாறிட்டாங்களே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் தோணுச்சுன்னா, கொஞ்சம் அன்பை அவங்கள்ட்ட காட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களை போல இல்லை அவங்கள போல ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உணர ஆரம்பிச்சுருவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துவோம். அன்பு மட்டும்தான் எல்லாத்துக்குமான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் சோம்பலும் நமக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோம்பலையும் நம்ம வந்து விரட்டிடணும். சோம்பலை விரட்டணும்னா நாம் முதல்ல எனர்ஜியாக இருக்கணும். எனர்ஜியாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும். நமக்கு சோறு எப்பவுமே முக்கியம் இல்லை, நல்லா சாப்பிடணும்னா இந்த பாட்டெல்லாம் கேட்டால் நமக்கு சாப்பிட தோணும். ஒருவேளை இன்னும் சாப்பிடலன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. பாட்டு இப்போ.
3: கல்யாண சமையல் சாதம்

0: திருச்சி லோகநாதன் குரலில் டி என் ராமையா தாஸ் அவங்களுடைய வரியில், கண்டசாலா அவங்களுடைய அற்புதமான இசையில், மாயா பசார் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
2: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நான் நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்
5: 2:08 ஒரு நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இப்போ எந்த பாதையில் ஸ்டைல்கள் பாடல்கள் போகுது, எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 2:50 அப்படிங்கிற மாதிரி 2:50 அந்த வாக்கில் வந்து நீங்கள் நம்ம முகநூல் பக்கம் அதாவது www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்துட்டு நம்ம பதிவுக்கு போட்டிருக்கோம், அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்து அதாவது நீங்கள் வந்து என்ன தலைப்பில் பாடல்கள் போகுது, எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய பதிவுகளை அங்கே போடலாம். இப்போது நம்ம வந்து மொதல் பாட்டு கேட்டுட்டோம், இப்போ திடீர்னு இதை வச்சு எதாவது யோசிக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்னும் நம்ம அடுத்தடுத்த பாடல்களை கேட்கும்போது அந்த பாடலை முழுமையாக நீங்கள் யோசித்து அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எந்த பாதையில் போகுது அப்படிங்கிறத நம்ம சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து மற்றவங்களை சந்தோஷமாக தான் வச்சுக்கணும். அந்த அன்பு அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சோம்னா நமக்கும் திரும்ப கிடைக்கும். ஒருவேளை நம்ம அதை காமிக்காமல் வெறுப்பை காமிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு பொறுப்பாக அந்த வெறுப்பை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் மற்றவங்கள்ட்ட வெறுப்பாக இருக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடலாம், இல்லாட்டி நமக்கும் அதே தான் திரும்ப கிடைக்கும். ஒரு படத்தில் சிம்பு சொல்லுவார், நான் கண்ணாடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால் எதை

புரியோ அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத பஞ்ச் டயலாக் மூலம் சொல்லுவார். இப்போ நீ என்கிட்ட நல்லா நடந்துட்டுனா நானும் அவங்க நல்லா நடந்துக்குவேன், என்கிட்ட மோசமாக நடந்துட்டுனா கண்ணாடி மாதிரி உனக்கு அதே தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பஞ்சில் சொல்லியிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் அந்த மாதிரிலாம் நடக்க வேணாம்ல. அதனால் நாம் நல்லபடியாக பல விஷயங்களில் பல இடங்கள்ல இருந்து பெறணும் அப்படின்னா நாமும் நல்லபடியாக கொடுத்தா தான் கிடைக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, இப்போது மற்றவங்க வயிறு மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம வயிறையும் நம்ம எரிச்சிக்கக்கூடாது. அதனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மனசில் இருக்கணும். பாட்டு இப்போ வருது.

0: சிஎம் சவுந்தரராஜன் குரலில் வாலியினுடைய வரியில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் ரிக்ஷாக்காரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க. 102

0: 12 மணி 14 நிமிடம் 39 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்,
0: எங்கள் ஸ்டைலில் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி இந்நேரம் கணிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஓரளவு தயாராகிடலாம். இன்னும் ஒரு பாடலுக்கு அப்புறம் நீங்கள் ஓரளவு கணிச்சிருவீங்க. முக்கியமாக நம்ம வந்து பல நேரங்கள் நம்ம உறவுகள்கிட்ட சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு பாடலில் சொன்னோம். இப்போது அடுத்து வந்து ரொம்ப நேரம் வந்து காக்க வச்சிடக்கூடாது. ஏதாவது ஒரு டைம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம போயிடணும், இல்லாட்டி காக்க வைக்கிறதுனாலேயே பல பின்விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அது போக போக நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த எந்த நேரத்தில் நீங்கள் வந்து காக்க வச்சுட்டு அப்புறம் போய் நின்னீங்கன்னா வெளுத்து கட்டிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் காக்கவே கூடாது. ஏதோ ஒரு அவசரம் எங்கேயா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கிறத சொல்லிட்டு சமாளிக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் காக்க வச்சோம் அப்படின்னா போட்ட அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கித்தாகணும், வேறு வழி இல்லை. அந்த பாட்டில் அதே போல் ஒருவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஏன் ஏங்கிட்டு இருக்காங்க? ரொம்ப நாளாக காத்துட்ருக்காங்க, இன்னும் பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பொங்கல் வச்சு நான் வந்து என்னென்ன நினச்சிருக்கணும் அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் காத்துட்ருக்காங்க, எதுக்காக காத்துட்ருக்குறாங்க, கேட்டுருவோம்.

0: பாட்டு பாடாதோ, வர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: எஸ் ஜானகி குரல்ல, கங்கை அமரன் வரியில இளையராஜாவினுடைய அருமையான இசையில அந்த அட்டகாசமான பாட்டு கிழக்கே போகும் ரயில் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: 102.3 FM.
3: Yes, who is it?
4: Don. 102.3 Don.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 102.3 FM. PM Jai, अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். 102.3

0: 102.3 FM. 2:23 43 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த ஸ்டைலில் போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இனிமேல் தயாராகி உங்களுடைய கருத்துக்களை வந்து போடலாம். ஒருவேளை இது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் தோணும்ல.

0: இப்படி தான் போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் போடுங்க. ஒருவேளை அது இல்லைனாலும் எதிர்காலத்தில் அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன், சரிங்களா? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சின்ன வயசில் பண்ண விஷயங்களை நம்ம இன்னமும் சில நேரங்களில் பண்ணுவோம். அதுக்கு உதாரணமாக ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதாவது என்னென்னா, சில விஷயங்கள் சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச ஒரு கடலை முட்டாயோ இல்லை கடலை உருண்டை பொறி உருண்டை அந்த மாதிரி விஷயங்களை இன்னமுமே நம்ம வந்து வாங்கி அதை ரசித்து ருசித்து குழந்தைகளை விட அட்டகாசமாக ரசித்து ருசித்து சாப்பிடும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் தான் அது என்ன படம்னு தெரியல, ஜெயம் ரவியும் அதாவது ரவி இருப்பார், அப்புறம் ஜெனிலியா இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும். அப்போ ஜெயம் அவங்க வந்து நடந்து வந்துருப்பாங்க, ஜெனிலியா நடந்து வந்துருப்பாங்க, ரவி போய் அவங்களை இடிச்சிருவார், தெரியாமல் இடிச்சிருவார். உடனே வந்து கோவப்படாட்டு அவங்க எதோ சொல்லுவாங்க, இவர் வந்து சாரிங்க அப்படின்ட்டுவார். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இப்போ இடித்த, மறுபடியும் வந்து இடி இல்லாட்டினா கொம்பு முளைச்சிருவோம் அப்படிம்பாங்க. அதாவது தெரியாமல் இடிச்சிட்டா மறுபடியும் வந்து இடித்தா தான் அது வந்து டேலி ஆகுமா, இல்லாட்டி தலையில் கொம்பு முளைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் நடிப்பு அதில் காமிச்சிருப்பாங்க. அந்த படம் முழுக்க அவங்க நடிப்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா முகநூலில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பணம் டக்குன்னு வரல, சரிங்களா? எதுக்கு இதை சொல்கிறோன்னா, அந்த மாதிரி சின்ன பல விஷயங்கள் பொது வெளியில் நம்ம எங்கே இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதையும் மறந்து நம்மளையும் மீறி வெளிப்படும்ல, அந்த படத்தில் அது அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுவும் முட்டை சொல்லு தான், இந்த பாட்டில் அவங்க எப்படி முட்டை சொன்னாங்களோ அதே போல் இங்கேயும் ஒரு விஷயம் முட்டை சொல்லு தான். ஏன் முட்டை சொல்லுது, எதுக்கு முட்டை சொல்லுது, கேட்டுருவோம் பாட்டு. இதோ
1: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: செய்தி.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வைரமுத்தனுடைய அற்புதமான வரியில் அந்த அருமையான பாடல் சேனாதிபதி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: 102.3 FM. நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இரண்டு மணி 32 நிமிடம் 35 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: இப்போ பாடல்கள் எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு ஓரளவு நீங்க கணிச்சிருப்பீங்க. கணிச்சு சிலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்களும் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு என்ன பிடிப்படலப்பா, எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு சில பாடல்களை கேளுங்க, இப்போ கேட்டுட்டு நீங்கள் கடைசியாக போடுறனாலும் போடுங்க, ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா www.facebook.com/vividbharathi-tamil-fm102.3 அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தை தேடுங்க. நம்ம நிகழ்ச்சிகள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா பக்கத்துக்கு ஒரு விருப்பத்தை கொடுங்க. இப்போ பதிவு போட்டிருக்கேன், பதிவுக்கு கீழே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத போடுங்க. இப்போ இல்லைனாலும் எப்பயாவது அதை பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாடல்களை எல்லா பாடல்களையும் கேளுங்க, எல்லா வரிகளையும் கேட்கணும், சரிங்களா? ஏதாவது மேலோட்டமாக யோசிச்சுலாம் சொல்ல வேணாம், உள்ளே பூந்து அப்படி அலசி அரைஞ்சி யோசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்த பாட்டு எந்த பக்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பல நேரங்களில் நம்ம வந்து பொய் அப்படிங்கிற விஷயத்த நம்மையும் மீறி அதிகமாக சொல்லுவோம்ல, எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஏன் சொல்லுவோன்னா, உண்மையை சில நேரத்தை சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கும்போது பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாம தள்ளப்படுகிறோம். அதை தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கார், தேவைப்பட்டால் பொய் சொல்லிக்கப்பு, ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்லி அடி வாங்கிறாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து எல்லா இடத்துலையும் பொய் சொல்ல வேணும். ஒரு நல்ல விஷயம் அது அதனால் நடக்குது, உண்மையிலேயே 4 பேருக்கு நல்லது அப்படின்னா தேவைன்னா சொல்லிக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கலாம், ஓகேங்களா? இல்லை அதை அப்போதைக்கு சொல்லிவிட்டு அப்புறம் பிறகு போயிட்டு ஆமாம் நான் பொய் சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் இன்னும்

சிறந்தது. சரிங்களா, இப்போ எதுக்கு அதை சொல்ல போடுறோம், இங்கேயும் ஒருத்தர் கதை சொல்ல போகிறார். கதை ஒரு விஷயத்தை கேட்டால் 9 காரணம் சொல்லுவாங்கள்ல, இங்கே ஆனால் காரணம் சொல்ல போகிறதுல கதை சொல்ல போகிறார். எவ்வளோ கதை தெரியுமா, 1000 கதைகள் இவங்கள்ட்ட இருக்குதான். கேட்போம், ஒன்று ஒன்றா கேட்போம். இப்போ பாட்டு வருது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில், வாலியினுடைய வரியில, இளையராஜாவினுடைய அருமையான இசையில அந்த அற்புதமான பாடல் சிட்டுக்குருவி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. கொண்டு போய் டிரா பண்றியா?
2: வந்துடுறோமா?
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு

0: பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: இரண்டு மணி 39 நிமிடம் 54 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
2: 2:40 நிமிடத்தை தொட்டாச்சு. இன்னும் ஒரு 1-2 பாடல்கள் தான் வரும், அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக போடலாம் முகநூல் பக்கத்தில், சரிங்களா? இப்போது சூரியவம்சம் படத்தில் ஒரு சீன் வரும். மணிவண்ணன் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பார், அவருடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து நின்றுருப்பார். பஸ்ஸுக்குள்ளே யார் யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள உரண்டை எடுக்கிறதே ஒரு அப்படியே வம்பு அவங்கள்ட்ட வம்பு வைக்கிறதே வேலையாக வச்சுருப்பார். யாரா தூங்கிட்டு போனால், ஏன் தூங்கிட்டு போகிற, தூங்கக்கூடாது, போகிற வரைக்கும் என்னை பற்றி சிந்திச்சுட்டு போன்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணுவார். அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த இடத்துல வந்து என்ன ஒரு டெக்னிக் வச்சுருப்பாருன்னா, தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி, நான் பொங்கலுக்கு வரேன்னு சொல்லு, அக்காவை கேட்டதுன்னு சொல்லு, யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டில் ஒரு சொந்தக்காரங்களை சொல்லி கேட்டதாக சொல்லு, நான் பொங்கலுக்கு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே சீன் அவருக்கும் நடக்கும். திரும்ப வந்து இன்னொருத்தர் வந்து அவரை வந்து கலாய்ப்பார், இந்த மாதிரி அக்கா கிட்டே சொல்லுங்கள், நான் பொங்கலுக்கு வரேன், கரும்போடு வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிச்சு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அதாவது இவர் என்ன நடந்த, இவருக்கு நடந்தது, இவர் பண்ணதை இவருக்கே திரும்ப நடக்கும். அந்த மாதிரி சீன் நடக்கும், திரும்ப நடக்கிறது, அதே தான் விஷயம். இங்கேயும் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷத்துக்கு முடிவு எப்படி போனோம் அதே மாதிரியே வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: சந்தோஷ் நாராயணன் இசையில் அருண் ராஜா காமராஜ் எழுதி பாடின அந்த அட்டகாசமான பாட்டு கபாலி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: 2:46 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையினுடைய நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 104 வேலூர் பண்பலையிலும், 101 திருப்பத்தூர் பண்பலையிலும் இணைந்து நாம கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்கள் எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி நண்பர்கள் போட ஆரம்பிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் சரியா சொல்லுகிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. அதுதானா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பாட்டு கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ வரக்கூடிய பாடலில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல போறாங்க. அதாவது பாட்டில் முக்கியமான விஷயம் வந்து, ரொம்ப உச்சபட்சமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த மின்னல் கிட்ட இருக்கும். அந்த மின்னல் இருக்கும் இல்லையா, அந்த மின்னல் கிட்ட இருக்கும். அப்புறம் அது கிட்ட இருக்கக்கூடிய கடுமையான ஒரு விஷயத்த அப்படியே நம்ம மென்மையாக மாற்றினோம்னா, மென்மையான ஒரு சக்தி எங்கே இருக்கும்னா தென்றல் கிட்ட இருக்கும். நம்ம மென்மை வேணும்னா தென்றலை தேடுவோம். உச்சபட்சமான ஒரு பவர், ஒரு ஆற்றல் வேணும்னா நம்ம மின்னலை தேடுவோம். அந்த மின்னலும் தென்றலும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவையில் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. என்ன விஷயம் அது, கேட்டுருவோம்.

டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, குரல்கள்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் எங்கிருந்தோ வந்தாள் படத்துக்காக கேட்டு பிடிச்சோம். 2:51, 8 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடவே கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கருத்துக்கள் ஒரு 50 பேர் போட்டிருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு 8 பார்த்துருவோம். பர்வதவர்த்தினி, இனிய மதிய வணக்கம், வாழ்த்துகள். அங்கே சிரிப்பவங்க சிரிக்கட்டும், பாட்டு சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பே முருகன் பெருமாள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. முல்லக்காடு பாபு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், அவங்களும் வந்து சிரிக்கிறவங்க பாட்டை பற்றி அங்கே சிரிப்பவர்கள் சூப்பருங்க அப்படின்னு இருக்கிறாங்க, வாழ்த்துகள் அப்படின்னு இருக்கிறாங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு குமார் சந்தோஷ் சுப்பிரமணியங்க, அந்த படம் ரவிமோகனும் ஜெனிலியாவும் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர். அப்புறம் பர்வதவர்த்தினி ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க போல் இருக்கு வீட்டில். முரளிதரன் விழுப்புரம், அவங்களும் வந்து ஒரு போஸ்டர் போட்டு கொண்டாடி இருக்காங்க. அவங்க வந்து என் கண்மணி பாட்டு ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதன் பிறகு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, மாலினி தேவி அருணாச்சலம், கல்யாண சமையல் சாதம் சிரிப்பு, அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பு, பூவரசம்பு சிரிப்பு, மூணு மழ மல்லிகைப்பூ சிரிப்பு, என் கண்மணி என் காதல் ஆரம்ப சிரிப்பு. ஆமாங்க, அந்த பாட்டில் ஆரம்பத்தில் வந்து விஷுவலில் சிரிச்சிட்டே வருவாங்க, பட் ஆடியோவில் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சிரிப்பு பாடலுக்குள்ள சிரிப்பு சத்தங்கள் வரும், அதுதான் எல்லாம். எங்கேயாவது ஒரு இடத்துல சிரிச்சுப்பாங்க, முதல்லயே சிரிக்கணும் அப்படிலாம் இல்லை, கடைசியில் கூட சிரிப்பாங்க. அடுத்த ஒரு பாட்டு கடைசியில் சிரிக்க போகிறாங்க, பட் வருமா பார்ப்போம். அதுக்கப்புறம் வனிதா வி, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கம் கேட்கறது நல்லா இருக்கு பாட்டு அப்படின்னு இருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சிரிப்பு சம்மந்தப்பட்ட பாடல்கள் அப்படின்னு இருக்கீங்க. சூப்பர், அட்டகாசம் கலகிட்டி எல்லாரும் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு யார் வந்திருக்காங்க, மாலினி தேவி வந்து அந்த படம் சந்தோஷ சுப்பிரமணியம் அப்படின்னு இருக்காங்க. பேரோட சொல்லியிருக்காங்க, ரவிமோகன் வந்து சந்தோஷாக நடிச்சிருப்பாங்க, ஜெல்லியா வந்து ஹாசினியாக நடிச்சிருப்பாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஏழுக்கிணறு தேவா, விருந்து உபசரிப்பு பாடல்கள் சரியா அப்படின்னு இருக்கிறீங்க. நல்லாயிருக்கு, இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். சரிங்க சார், சூப்பர். அதுக்கப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் பாடலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், நீங்கள் சொன்ன ஜெல்லியா படம் சந்தோஷ் சுப்பிரமணியம் தானுங்கோ அப்படின்னு இருக்கிறாங்க. எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி வந்து பாடல்கள் வந்து சிரிப்பு சத்தம், சூப்பர், அட்டகாசம். அந்த சிரிப்பு சத்தம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், அதை தான் வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி தான் போயிட்டு இருக்கு. நாகராஜன் வணக்கம் சொல்லி, களமருதூர் அங்கேருந்து வணக்கம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. உளுந்தூர்பேட்டை வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்துருக்காங்க. எசக்கி தங்கம், சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு இருக்காங்க. சூப்பர், அட்டகாசம் நிறைய பேர் முயற்சி பண்ணி சரியாக சொல்லிட்டீங்க. கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுங்க பாட்டு, இப்போ சிரிக்கிறது மாதிரி இருக்குதுங்க, நான் சொல்கிற ஸ்டைல் சரியா அப்படின்னு இருக்கிறாங்க. சரி சரி. திருமணிசை அஸ்வினி ராகராஜ், சந்தோஷ் சுப்பிரமணிய தானுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்பு அயனவரம் டே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேர் படத்தோட பேர் சந்தோஷ் சுப்பிரமணியம் தானுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. வீரராகவன் வந்து ஐ அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. வனசோலை நிறந்ததொரு மாலை காவடி சிந்து அப்படின்ற மாதிரி கடைசியில் அவருடைய ஸ்டைலில் மாதவரத்துலேருந்து சில வரிகளை கொடுத்துருக்காங்க. மதிய வழியில் பாடல்கள் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரகாஷ் டிபிஎஸ், அவங்க வந்து அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூப்பர்ன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. சிவன் அருண், ஆஹா ஆஹா, அங்கே சிரிக்கிறவங்க சிரிக்கட்டுங்க, பூவரசம பூத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைத்தியநாதன் வந்திருக்கான், அம்மாப்பேட்டையில் இருந்து வைத்தியநாதன், சிரித்துக்கொண்டே பாடும் பாடல்னு சொல்லி கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரங்கராஜ மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம், அவங்களும் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன், பாடல்களை ஒற்றுமை பார்த்தீங்கன்னா சிரித்துக்கொண்டே பாடுவது அப்படின்னு இருக்கிறீங்க. சூப்பர், பாடலுக்குள்ளே சிரிப்பு சத்தம், அதுதான் சரிங்களா. அப்புறம் கலீல் அகமது, அவங்களும் வந்து வெல்கம் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சையத் முகமது பாடல்கள் அருமின்னு போட்டிருக்காங்க. வேறு யார் வந்திருக்கிறாங்க, ஓம்

பிரகாஷ் வணக்கம் சொல்கிறாங்க. அன்புராணி வந்து அவங்களும் வந்து வணக்கத்தை சொல்லி கல்யாண சமையல் சாதம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டுருக்கிறாங்க. இது எங்கள் ஸ்டைலில் வந்து ஆரம்பமே அந்த பாட்டு நல்லா இருக்குது. துத்துசி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லோருடைய கமெண்ட்ஸையும் படிச்சு நினைக்கிறேன். நிறைவாக ஒரு பாட்டு சும்மா கிழி அந்த பாட்டில் கடைசியாக ரஜினிகாந்த் சிரிப்பார் அதை கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் நேரம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, மன்னிச்சிருக்கேன். கமெண்ட்ஸ் 50 பேர் போட்டிருக்கீங்க, அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே ஓடி போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பாடல்களில் சிரிப்பு சத்தம் வந்தக்கூடிய பாடல் தான் கேட்டுமடுத்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இந்த வேளை 2:55 நிமிடம் 5 நொடி. இனி தொடர்வது

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். அடல் புஜல் யோஜனா நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை இலக்காக கொண்டுள்ளது. முக்கியமாக உள்ளூர் சமூகங்கள் பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டுடன் நிலத்தடி நீர் ஆதாரங்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஒதுக்கப்படும் நிதி நியாயமான முறையில் செலவிடுவதை உறுதி செய்கிறது. நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திட்டம் ஒரு முன்னோடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சினையான நிலத்தடி நீர் குறைபாடு என்ற சிக்கலை போக்குவதற்கு இந்திய அரசாங்கம் 2018 உலக வங்கியின் நிதி ஒப்புதலை பெற்று 2019 டிசம்பர் மாதத்தில் இந்த அடல் புஜல் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டமானது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அடல் புஜல் திட்டம் இந்தியாவில் நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது. நிலத்தடி நீர் ஆதாரங்களை மீட்டெடுப்பதற்கும் நிலத்தடி நீர்வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கும் உள்ளூர் மட்டத்தில் மக்களின் ஈடுபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் தற்போது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியில் ஒரு பாதி செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மற்ற பாதியை உலக வங்கி கடனாக அளித்துள்ளது. சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் நிலத்தடி நீர் மேலாண்மை இலக்குகளை அடைவதற்கான ஊக்கத்தொகையாக கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாநிலங்களுக்கு 50% பணத்தை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஹரியானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள சுமார் 8000 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆபத்தான விகிதத்தில் நிலத்தடி நீர் குறைந்து வருவது தொடர்பான மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு அடல் புஜல் யோஜனாவை விரைவாக செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் முன்னுரிமை பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கே மக்கள் பங்களிப்போடு இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் நீர் அமைப்புகள் 2 வகையாக உள்ளன. வண்டல் மற்றும் கடினமான பாறைகள் கொண்ட நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் கீழ் முன்னுரிமை பகுதிகளாக குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக சுரண்டப்பட்டு அங்கே நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்துவிட்ட காரணத்தினால் அங்கே மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான திறன் வளர்ப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் சமுதாய அளவில் பெரும் மாற்றத்தை கொண்டுவர இயலும் என்று திடமாக நம்பப்படுகிறது. அடல் புஜல் யோஜனா திட்டம் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதி மானியமாக வழங்கப்படுகிறது. நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான 4 முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குதல், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துதல், நீர் பயன்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மையை வளர்க்க சமூகம் சார்ந்த நிறுவனங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெரிய அணைகள் மற்றும் புதிய பெரிய அளவிலான நீர்ப்பாசன அமைப்புகளின் கட்டுமானம், தொழிற்சாலை கழிவுநீர் சேகரிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத செயல்பாடுகள் போன்ற அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு முதலீடுகளும் வரவேற்கப்படுகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: இந்த வேளை பிற்பகல் 3:01. இந்த மணித்துளியில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலைகளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி இந்த வேளையில் நமக்காக தொடங்குகிறது. இந்த மணித்துளியிலிருந்து மாலை 4 வரை 2000 ஆண்டு வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நமக்காக பாடல்கள் காத்திருக்கிறது. பொதுவாக வந்து சில நேரங்களில் சில இடங்களில் சில விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது ஸ்டைல் அப்படின்னா எது ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, தலைமுடியை ஸ்டைலாக வச்சுக்கிறது, ட்ரெஸ்ஸை ஸ்டைலாக போட்டுக்கிறது, செருப்பு ஷூ இதெல்லாம் ஸ்டைலாக போட்டுக்கிறது, இது மட்டும்தான் ஸ்டைலாக அப்படின்னா இல்லை. சில இடங்களில் சில விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு நோக்கணும் அப்படின்னா அதுதான் ஸ்டைல். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், சிக்னல் போட்டிருக்காங்க, அந்த சிக்னலை மதித்து நம்ம போனோம்னா அதுதான் அந்த இடத்துல நமக்கு ஸ்டைல். இப்போ பைக் ஓட்டுறோம், பைக் ஓட்டுற இடத்துல நம்ம வந்து ஹெல்மெட்டு போட்டு போனோம் அப்படின்னா அதுதான் ஸ்டைல். ஏன் அப்படின்னா தலையும் நல்லாயிருக்கும், ஏதாவது அடிபட்டாலும் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அதே போல் கார் ஓட்டுறோம் அப்படின்னா சீட் பெல்ட் போடணும், அதுதான் ஸ்டைல். இப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஸ்டைலோ ஸ்டைலாக இருக்கும். எதுக்கு இப்போ சொல்கிறோன்னா, பாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி நிறையா ஸ்டைல் வருது. அதில் முக்கியமாக சில ஸ்டைல் எப்படி சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் நேர்மையாக நீங்கள் பண்ண அப்படின்னா, உனக்குள்ளே நேர்மை இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஸ்டைல் அப்படின்றாங்க. பார்வை, நீ பார்த்தாலே அந்த இடம் சும்மா தெரிக்குது அப்படின்னா அதுதான் ஸ்டைலுன்றாங்க. இப்போ எதுதான் ஸ்டைலு, பாட்டுக்குள்ளே நிறையா ஸ்டைல் வருது. எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாட்டு இப்போது.

0: சும்மா
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் அனிருத் ரவிச்சந்தர் அவங்களும் இணைந்து பாடியிருப்பாங்க. விவேக்குடைய வரியில அனிருத் ரவிச்சந்தருடைய அட்டகாசமான இசையில தர்பார் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
2: 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
3: விவித் பாரதி தமிழ்ஃபம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-7-1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழ்ஃபமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 7 தாண்டி 8 இரண்டு நொடியை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த மணித்துறையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நாம் அன்றாடம் ஏதாவது வெளியே போகும்போது பல காட்சிகளை நம்ம பார்த்துட்டே வருவோம்ல. அப்படி பார்க்கக்கூடிய காட்சிகள் சில பல நேரங்கள் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிரும். அந்த நாள் முழுக்க ஓடும். ஏன் இன்னும் சில நேரங்களில் அடுத்தடுத்த நாளுக்கும் தொடரும். ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு நம்ம மண்டையெல்லாம் காணாமல் போகிற அளவுக்கு நம்ம யோசிப்போம். ஆனாலும் அது நடந்தது நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில நேரங்களில் காட்சிகள் இருந்துடும். சில நேரத்தில் அது இனிமையான காட்சிகளாக இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் கொடூரமான காட்சிகளாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம ஓரம் கட்டி வச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு காட்சியை பார்த்தேன். வர இடத்துல அப்படியே மக்கள் வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான இடம், அதாவது ஒரு கோயில், கோயில் பகுதியில் பரபரப்பாக இருக்கிறாங்க. இப்போ என்ன மாதம் நடக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அவங்க வந்து சிறப்பாக சிறப்பி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி எதை சிறப்பிக்கிறாங்க, என்ன சிறப்பிக்கிறாங்க, பாட்டுக்குள்ள சொல்றாங்க, கேட்டுருவோம்.
4: மூக்குத்தி அம்மனுக்கு பொங்க வைப்போம், கையில்

0: எல்லாரும் ஈஸ்வரி குரல்ல விஜய் வரியில கிரீஷ் கோபால கிருஷ்ணன் இசையில அந்த அற்புதமான பாடல் மூக்குத்தி அம்மன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
0: 3:13 20 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. எதையுமே நம்ம அளவோடு பயன்படுத்தினா நல்லது, அளவு இல்லாமல் போனால் சிக்கல் தான். அதை இப்போ இருக்கக்கூடிய கருவிகள், நம்ம இருக்கக்கூடிய இப்போ அந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் கூட சில விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. ரோட்டில் போகும்போது ஃபோன் பார்க்குறீங்களா, பாஸ் இங்கெல்லாம் ஃபோன் பார்க்காதீங்க, சாலையில் கவனத்தை செலுத்துங்கன்னு ஃபோனில் வந்து அலர்ட் வருது. அலர்ட்னா ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு மாதிரி நமக்கு வருது. அதே போல் ஏதாவது வீடியோக்கள் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கள் சார்ந்த தளங்களை இயக்குபவர்கள் சில நேரங்களில் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கிறீங்களா, ரொம்ப நேரமாக வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறீங்களா, அப்படிலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வர்ற மாதிரிலாம் சில வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா எதுக்குமே கொஞ்சம் இடைவேளை வேணும். இடைவேளையே இல்லாமல் நம்ம நான்ஸ்டாப்பாக கம்ப்யூட்டர் மாதிரியே பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எங்கேயாவது எப்பயாவது கிராஷ் ஆயிரும், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிற மாதிரி வந்துடும். அதனால் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்குவோம். கொஞ்சம் இடைவேளை விட்டு தொடர்ந்து நம்ம இயங்கலாம், ஓகேங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இடைவேளினாலே நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். திரைப்படங்கள் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் இன்டர்மிஷன் அப்படின்னு சொல்லி போடுவாங்கள்ல, அப்போ தான் கொஞ்சம் நேரம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் போய் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், வாங்கி சாப்பிட்றதாகட்டும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு படம் பார்க்குறனாலும் அந்த கேப்பை பயன்படுத்தி அங்கிட்டு இங்கிட்டு போகிறது வர்றது இப்படி எல்லாமே எந்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் இடைவெளி இருந்தால் நல்லது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் நம்ம நபர்கள், நம்ம வானொலி கேட்கக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் இடைவேளை கிடைக்குதா, ஒரு பாட்டை கேட்போமே, ரேடியோ கேட்போமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதே போல் தான் பாட்டுக்குள்ளேன்னு சொல்கிறாங்க. இடைவேளை அப்படின்னா எனக்கு வந்து இசை தாங்க, இசையை தவிர வேறது இல்லைங்க அப்படின்றாரு. என்னென்னலாம் சொல்கிறாரு கேட்டுருவோம்.
6: என்

0: சித் ஸ்ரீராம் குரல்ல மதன் கார்கி வரியில டி இமானினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் டெட்டி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு.

0: பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
3: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
4: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நான் நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான், லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: 102.3 FM விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
5: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் 2000 ஆண்டுலேருந்து 2020க்குள்ளே இருக்கக்கூடிய வருடங்கள்லேருந்து பாடல்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா பாடலை கேட்டால் தெரிஞ்சிடும். அந்த ஊருக்குள்ளே விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து முக்கியமாக சில விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த நீர் இருக்கக்கூடிய விவசாயம், அதாவது நஞ்சை சார்ந்த விஷயங்களும் சரி, புஞ்சை சார்ந்த விஷயங்களும் சரி, அந்த வரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு காட்டுக்கும் இன்னொரு காட்டுக்கும் எல்லையாகவும் அது இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நம்ம பாய்ச்சக்கூடிய நீர் வந்து தேவையில்லாமல் வேறு இடங்களுக்கு இல்லை தேவையில்லாத இடங்களுக்கு பாய்ஞ்சு வீணாக போயிடும். அதை தடுக்கிறதுக்கும் அந்த வரப்பு இருக்கும். அந்த வரப்பு தேவைப்பட்டால் அப்படி கட் பண்ணி எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் அப்படி வளைச்சி விட்ருவாங்க, தண்ணி இப்படி பாய்ஞ்சிட்ருக்கும். அந்த வரப்பை பார்த்திங்கன்னா புல் அப்படியே புசு புசுன்னு இருக்கும், நடந்தோம்னா சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம தலைமுடி இருக்குல்ல, தலைமுடிக்குள்ள விரல விட்டா அப்படி இருக்கும், எப்படி புசு புசு இருக்கும் அந்த மாதிரி அந்த புல்வெளியும் அப்படி புசு புசுன்னு இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது முள்ளுச்செடியும் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்து நடந்தால் தான் நல்லது. அந்த வரப்பில் என்ன சில ஸ்பெஷல்னா சின்ன சின்ன வலைகள் கட்டி நண்டுலாம் இருக்கும். அந்த நண்டுலாம் ஊருக்குள்ளே பிடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு இப்போ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது வயல்கடில் போய் நண்டு பிடிக்க போகிறமா இல்லை ஏதாவது வேலை செய்ய போகிறோமானா கிடையாது. அந்த வரப்பு இருக்குல்ல, அந்த வரப்பை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுர சுரன் இருக்கும். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய நாயகனோட மீசை இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டுக்களை சொல்கிறாங்க. ஏன் அந்த மீசை அப்படி இருக்குது, வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: வேல்முருகன், ராஜலக்ஷ்மி, நப்போலியா இவங்களுடைய குரல்கள் ஏகாதசியினுடைய வரியில, ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களுடைய அட்டகாசமான இசையில அசுரன் படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 102.3 பாட்டுக்கு இதுதான்
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
4: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும்.

0: அம்மா, விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று 3:31 17 நொடியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு படத்தில் செந்தில் கவுண்டமணி வந்து இருப்பாங்க. அந்த படத்தில் பேர் வைக்கக்கூடிய வேலையை செந்தில் கிட்ட கொடுத்துருப்பாங்க. வழக்கமாக அதை கவுண்டமணி பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் செந்தில் கிட்ட அந்த வேலையை கொடுத்து அனுப்பிச்சிருவார். போயிட்டு பேர் வைக்க வச்சுட்டு வரும்போது அடி வாங்கிட்டு வருவார். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, வாயில் நுழையிற மாதிரி பேர் கேட்டாங்க, வாழைப்பழம்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவார். அதுக்கு இவர் சொல்லுவார், அப்போ காதல் நுழையிற பேர் கேட்டு காதல் நுழையிற மாதிரி பேர் கேட்டால் கடப்பார்னு வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி செந்திலுக்கு நேருக்கக்கூடிய ஸ்டைலான விஷயங்களை அவர் பண்ணி கவுண்டமணி கிட்ட எப்படி எப்படிலாம் அடி வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி நிகழ்ச்சி காட்சிகளாக நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம வாயால் சொல்கிறத காதால் வெளியே விட்டுருணும். யாராவது நமக்கு வாய் மூலமாக நம்மளை தாக்குற மாதிரி பேசினாங்கன்னா அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி விட்டுருணும். அதே போல் நம்மக்கிட்ட ரொம்ப பரிதாபம் காட்டுவாங்க, பரிதாபம் காட்டுற மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போய் காலை வாரி விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்ல வாழ்க்கையில், அதை தான் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஒன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னால் ஊரே சொன்னாலும் கூட நம்பிடவே நம்பிடாத. ஓகே, பரிதாபம் காட்டக்கூடிய எந்த ஒரு ஆள் கூடையும் தயவு செஞ்சு சேர்ந்துடாத. அவங்க நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி, நல்லது பண்ணால் பரவாயில்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டாங்கன்னா பிறகு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் அவங்களாம் சேர்ந்துடவே சேர்ந்துடாத. உன் மூளை என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே நிறைய தத்துவங்களை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: ஏஆர் ரஹ்மான் ஷாஷா திருபாதி குரல்களை விவேக்கினுடைய வரியில ஏஆர் ரஹ்மானுடைய அட்டகாசமான இசையில பிகில் படத்துல இருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6 104 வேலூர் பண்பலையிலும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும்

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 40 நிமிடம் 42 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கடந்த பாடலில் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்காத, உன் மனசில் உனக்கு என்ன லட்சியமோ இருக்கோ அதை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லியிருக்கோம். அதே போல் நாமளும் வந்து நாலு பேர் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதலையே விட்டு போயிடலாமானா சில நேரங்களில் விட்டுட்டு போகலாம், ஆனால் சில நேரங்களில் அது நமக்கே வந்து பிரச்சனையாயிரும். அதனால் அது என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் காதில் வாங்கி நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நமக்கு சரியா தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது தூக்கிப்பட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, ஐயன் வள்ளுவன் அப்போயே சொல்லியிருக்காங்க. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி அப்போவே ஆராய்ச்சி பண்ணி பல விஷயம் கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிருக்கணும். நிச்சயமாக ஒரு கோணத்தில் யோசிச்சிருக்க முடியாது, ஏன்னா நம்மளை நோக்கி ஒன்று சொல்கிறாங்கன்னா அது நல்ல விஷயமாக இருக்கும் கெட்ட விஷயமா இருக்கும், அதெல்லாம் நம்ம தெரியாமல் தூக்கி போட்டோம்னா அப்புறம் நாம் எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்போங்கிறதும் அதுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டில் சொன்ன மாதிரி இந்த பாட்டிலையும் ஒன்று சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஹீரோவை திட்டுறாங்களாம், ஏன் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து அப்புறம் விளக்கம் கொடுக்க போகிறாரு. அப்படி கொடுக்கறதுக்கு முடி ஹீரோயின் வந்து இப்படி எல்லாம் ஒன்று கண்டபடி திட்டுறாங்க போக அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறார், யார் யார் திட்டினா எங்கள் லிஸ்ட்டு போட்டு 1, 2 என்று வரிசைப்படுத்தி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் சொல்கிறாங்க லிஸ்ட்டு போட்டு என்னென்னலாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: செந்தில் ராஜலட்சுமி குரல்களில் அம்ரீஷ் கணேஷ் அவங்களுடைய அட்டகாசமான இசையில் சார்லி சாப்ளின் 2 அந்த படத்துல இருந்து தான் அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையில் 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழ்.
0: வாழ்க்கையில பட்டம் அப்படிங்கிற விஷயம் பலருக்கு கனவா இருக்கும், சிலருக்கு பட்டயம் அப்படிங்கிறது கனவா இருக்கும். சரி, இப்ப அந்த பட்டத்தை மட்டும் நம்ம வச்சுப்போம். அந்த பட்டம் வாங்குறது அப்படின்னா நிறைய கஷ்டப்படணும், படியணும், அதுக்கப்புறம் அரியர்லாம் வைக்காம பாஸ் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. ரொம்ப ஈஸியா ப்ரொசீஜர் எதா இருக்குன்னா, கடையில் போனீங்கன்னா ஒரு சில ரூபாய்கள்லயே உங்களுக்கு பட்டம் கிடைக்கும். அந்த பட்டம்லாம் சொன்னா ரொம்ப கிரிஞ்சா இருக்கும், அது வேணாம். அந்த பட்டத்தை வாங்கி விளையாண்டு மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்ப எதுக்கு அதை சொல்றோம் அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு நான் இருக்கக்கூடிய பகுதியில் சின்ன பசங்க பட்டம் விட்டுருப்பாங்க போல இருக்கு. அந்த பட்டம் ரொம்ப உயரமாக போய் அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு கேபிள் போகுது, ஒரு வேப்ப மரம் இருக்குது, வேப்ப மரத்து மேலே ஒரு கேபிள் போகுது, அந்த கேபிளில் போய் சுத்திக்கிச்சு போட்டிருக்கு. அவங்களும் எவ்வளோ போராடி பார்த்துருப்பாங்க போல இருக்கு, வரல. இழுத்து இழுத்து பார்த்தவொடனே மாட்டிக்கிட்டு அப்படியே பிஞ்சிருச்சு. அந்த கேபிளில் சுற்றிட்டு வேப்ப மரத்தில் அந்த நூல் தொங்கி கீழே தரையில் தொங்கிட்டு இருக்கு. அவங்க எவ்வளோ போராடியும் அதை எடுக்க முடியல. கடைசியில் தோல்வியில் முடித்து விட்டது பட்டம் விடும் ப்ராசஸ் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பட்டத்தில் மெல்லிய பிளாஸ்டிக் தாள் ஒன்று இருக்குது. அந்த தாள் காற்றுப்பட்டாலே சும்மா அப்படின்ற ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் கசக்குனா சவுண்டு வரல, அந்த மாதிரி காற்று அந்த சவுண்டு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. நானும் என்னடா வருதுன்னு பார்த்து முதல் நாள் பார்க்கும்போது கவனிக்கல, அடுத்த நாள் பார்க்கும்போது நைட்டில் சத்தம் வித்தியாசமாக கிடைச்சி என்ன ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி காலையில் பார்த்தா பட்டத்தை அங்கே விட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டத்தோட சத்தம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு கேட்கும்போது என்ன இது அடிக்கடி வருதுன்னு நமக்கே சந்தேகம் வரும். ஆனால் சின்ன விஷயமாக தான் இருக்கும், இப்படிலாம் நடக்கும் சில நேரத்தில். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பட்டத்தோட சத்தம் அங்கே பட்டம் வந்து இருக்குது, நான் அங்கே இருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அடிக்கடி கவனத்தை திசை திருப்புற மாதிரி காத்தடிக்கும் போதெல்லாம் நமக்கு சவுண்டு கொடுத்துருந்துச்சு. அதே போல் தான் இங்கேயும் ஒரு பட்டம் இருக்குது, அந்த சவுண்டு கொடுத்த பட்டம் இங்கே டான்ஸ் ஆடுது. எப்படி டான்ஸ் ஆடுது கேட்டுருவோம் பாட்டுக்குள்ளே.

ஆராதனா சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன், வைக்கோம் விஜயலட்சுமி இவங்களெல்லாம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் ஜி கே பியினுடைய வரியில், திபு நிஹன் தாமஸினுடைய வரியில அந்த அட்டகாசமான பாடல் கனா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 3:53, 40 தொட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நண்பர்கள் யார் யாரெல்லாம் கருத்து பதிவுகள் போட்டு காத்துட்ருக்கிறீங்க, நிறைய பேர் முகநூலில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒருட்டு நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த இதில் ஒரு 50-60 இருந்துச்சு, இப்போ ஒரு கிட்டத்தட்ட 69 வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டுடலாம். முகமது பிலால் சி அப்படிங்கிறவங்க அயனாவரத்தில்னு சொல்லியிருக்காங்க, 80s-90s பாடல்கள் போட்டால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நிச்சயமாக அவங்களுடைய கருத்தை இப்போ நான் படிச்சுட்டு மேலிடமும் இதை கேட்பாங்க. ஆனால் இந்த வேலைக்கு வந்து 2020-2020 அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்போவுமே எல்லா பாடல்களும் வரதான் போகுது, கேட்க தான் போகிறோம், மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், சரிங்களா? கவலையப்பட வேண்டாம். அதை அடுத்து சூளை ரீஜா மனோகரன், சிங்கப்பண்ணிய பாட்டு சிலித்து போச்சுங்க என் மனசு, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி ஜி திருவாரூர்லேருந்து, சூப்பராக இருக்குதுங்க, வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எழுக்கிணர் அபுதாகியர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், வாழ்த்துகள், பாடல்கள் போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, வானவில் வண்ணம் போல இருக்குது பாட்டு அப்படின்னு இருக்கிறாங்க. வர்ணஜாலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டு பாக்கத்திலிருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு வீரராகவன், இங்கே நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வர்ணஜாலமே, பாடல்கள் வண்ணமயமே, அப்புறம் பார்த்திங்கன்னா சுவைமிகு வசந்த கீதங்கள், இது வந்து நிறைவேறிய பண்பலையினுடைய தேனலை, இதெல்லாம் வந்து பண்பலையில் நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாதவரத்துலேருந்து வீரராகவன், அதுக்கப்புறம் மேலப்பேடு தயாளன் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எஸ் செந்தில்குமரன் ஷோபா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மூக்குத்தி அம்மன் பாடல் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க.

எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எஸ் செந்தில் கண்ணன் பேரளம் அங்கேருந்து போட்டிருக்கிறாங்க. ஜெயசீலன் குடும்பாந்தப்பட்டியிலிருந்து வணக்கம் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அதன் பிறகு முரளிதரன் ஒரு போஸ்டரை வழங்கும்போது அடித்து போட்டிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க. பாலச்சந்தர் அவர் வந்து கடந்த நிகழ்ச்சியில் ஸ்டைலு அப்படின்னு கடந்த நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் தொடக்கமாக போட்டோம்ல, எதுக்கு எது எதுக்கு ஸ்டைலு, வண்டினா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் ஸ்டைலு, சிக்னல்னால் ஃபாலோ பண்ணால் தான் ஸ்டைலு அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் பாட்டை போடுங்க பாஸ், நீங்கள் ரொம்ப ஸ்டைல் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப சீன் போடுற பாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. சில நேரங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னால் நாம் ஃபாலோ பண்ணால் நல்லது தான் அப்படிங்கிற ஆங்கிலில் நான் சொன்னேன், சீன்லாம் போடல பாஸ் ஓகே. அதுக்கப்புறம் முரளிதரன் பாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் சூப்பர் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்புறம் கைத்தட்டல்களையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவாக பாடல் வர காத்திருக்கிறது. இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நமக்குனே ஒரு இருப்பாங்கள்ல, அவங்களை நினச்சி ஒரு பாட்டு பாடினா எனக்கு எப்போவுமே நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி யாரையா ஒருத்தர் நம்ம வச்சுருப்போம்ல, எல்லாத்துக்கும் நம்ம அவங்கள்ட்ட தான் போய் அணுகுவோம். அந்த அணுகக்கூடிய நபராக இந்த பாட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். யார் அவர் கேட்டுருவோம்.

0: சத்ய பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குரல்கள் யுகபாரதி வரையில் டி இமானினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் சீமராஜா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம் தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:40. இந்த மணித்துளியில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1

0: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆட போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் விளையாடு ஆட்டத்தில் ஆறு தலைப்பை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். வழக்கம் போல் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை இப்போ தான் புதுசாக கேட்குறேன் அப்படின்னா ஆறு தலைப்புகள் என்னென்னு சொல்லிடுறேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, வார்த்தைகளில் ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, வார்த்தைகளில் வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஐந்து குறிப்புகள் கொடுப்போம் அது என்னென்னு கண்டுபிடிக்கணும், சரியா தவறா ஒரு செய்தியை கொடுத்துட்டு சரியா தவறா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் கணித ஆட்டம், கணக்கு, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இப்படி சின்ன சின்ன கணக்காக தான் இருக்கும், சில நேரத்தில் எல்லாம் கலந்து இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆறு தலைப்புகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த தலைப்பு பிடிச்சிருக்கு, கடினமாக வேணுமா எளிமையாக வேணுமா அப்படிங்கலாம் சொல்லி நீங்கள் தொலைபேசி வாயிலாக நமக்கு அழைத்து பதில் சொல்லி விளையாடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2952 0853, ஒரு எண் இன்னும் ஒரு எண், 2838 9871 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். மறுபடியும் உங்களுக்காக எண்களை சொல்கிறேன், 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர், இன்னும் ஒரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது இந்த நம்பர் ஓகேங்களா. இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மாட்டாதீங்க, இல்லை வேறு யார்ட்டியா பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் ஒருவர் இணைகிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம வணக்கம வணக்கம
0: வணக்கம வணக்கம வணக்கம் சொல்லுங்க சார், யார் இத்தனை வணக்கங்களை சொல்றீங்க, பேரை சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் சுபோ மாவட்டம் பாபுராஜபுரம் பகுதியில்
0: முகமது இக்பால்ங்களா?
1: ஆமாங்க.
0: ஓகே, நம்ம கும்பகோணம் பண்பலை வாயிலாக இணைகிறீங்களா?
1: ஆமாங்க.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சொல்லுங்க சார்.
1: சரியா தவறா கேளுங்க.
0: சரியா தவறா எளிமையா வேணுமா கடினமா வேணுமா, எப்படி வேணும் உங்களுக்கு? நாம தூங்கும் போது பயன்படுத்தும் தலையணைகளில் உள்ள பஞ்சு, உள்ள இருக்கக்கூடிய காட்டன் இல்லாட்டி ஃபைபர், உள்ள இருக்கும் மெட்டீரியல் பொருள், அது காலம் செல்ல செல்ல அமுங்கி போவதற்கு ஒரு காரணம். அதை நான் ஒண்ணு சொல்றேன், அது சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப காலம் ஆகி போச்சுன்னா அது
1: அமைங்கிறது,
0: அமைங்கி போவதற்கு காரணம் பஞ்சு இழைகளுக்கு இடையே உள்ள காற்று இடைவெளிகள் வெளியேறி நசுங்குவது தான். அதாவது காத்து பஞ்சு இழைகளுக்குள்ள இருக்கிறது வெளியே போய் நசுங்கி போயிருது, அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்றேன். அது சரியா
1: தவறா? சரிதாங்க.
0: சரிதான் அப்படின்றீங்களா? உங்க வீட்டுல அந்த மாதிரி தலையணைலாம் மாறி போயிருக்கா? நல்லா வரும்போது புசு புசுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் சப்பையா இருக்கும், அந்த மாதிரி ஆயிருக்கா? தலை வலிக்கிறாப்புல ஆயிடுச்சு. சரி என்பது சரியான பதில், வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அவ்வளவுதான், இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. வீட்டில் தலையணை பயன்படுத்துவோம், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு பூனைக்குட்டி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாள் சோறு போட்டு அதை பட்டினி கிடக்கிற மாதிரி ஆயிரும் அந்த தலையணையுடைய நிலைமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேற ஏதாவது மாற்றுவோம், இல்லை அதையே வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி தான் இருக்கும் நிலைமை. அதுக்கு காரணம் புதிய தலையணையில் பார்த்தீங்கன்னா பஞ்சு இல்லாட்டி ஃபைபர் இழைகள் ஒன்றுக்கு ஒன்று தாறுமாறாக பிணைஞ்சு கொஞ்சம் பெரிய அளவில் காற்றை வந்து ஏர் பாக்கெட்ஸ் அந்த மாதிரி பாக்கெட் மாதிரி உள்ளே பிடிச்சி வச்சுருக்கோம். நாம் தினமும் தலையை வச்சு அழுத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், அமுக்கும் போது திரும்ப அப்படியே பழைய நிலையை அடைஞ்சிரும், மீள் நிலையை வந்து அடைஞ்சிரும். மீளா நிலைக்கு போகும்போது தான் அது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி தட்டையாக மாறி போயிடுது. ரொம்ப காலம் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த பஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மையை இழந்து தட்டையாக மாறி போயிடுது, அவ்வளோதான் விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: சரியா தவறா.
0: சரியா தவறா, ஓகே. எளிமையா கடினமா எப்படி வேணும்?
2: எளிமையா கேட்டீங்கன்னா பதில் சொல்லிடலாம்.
0: ஓகே, கடினமா கேட்டா பதில் சொல்ல
2: முடியாதுன்றீங்களா?
0: முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் கேட்காது. ஓகே ஓகே, உங்களுக்காக ரொம்ப எளிமையான கேள்விதான். வெளியே போகும்போது வாட்டர் பாட்டில் வாங்கி பயன்படுத்துவீங்களா குடிக்கிறதுக்கு தண்ணீர்? அதானே, அதெல்லாம் பண்ணாமே இருக்க போறோம் அப்படின்றீங்க, அதை பத்தி தான் கேள்வி. நாம குடிநீரை பருக பயன்படுத்தும் வாட்டர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் மூடிகள் இருக்கு இல்லையா, அந்த மூடிகள் பாட்டிலின் மறைகளோடு அந்த த்ரெட்ஸோட திருகப்படும் போது திரவம் கசியாமல் தடுப்பது அதன் மூடிக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன ஒரு ரப்பர் இல்லாட்டி பிளாஸ்டிக் ரிங் தான். அந்த மூடியை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் ரிங்கோ இல்லாட்டி ரப்பரோ இருக்கும், அதுதான் தண்ணியை வெளியே விடாம கசிய வரவிடாம தடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன் சரியா? அதான் மறைகள் இருக்கு, மறைகளை விட அதுதான் அதிகப்படியான வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்றேன் சரியா தவறா?

0: தவறு சார்.
1: தவறு அப்படின்றீங்களா?
0: ஆமா.
1: என்ன காரணமா இருக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா இல்ல சும்மா சொல்றீங்களா? என்ன வருது? சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ளே பாட்டிலினுடைய அந்த வாய் விளிம்பினுடைய பலமாக அமுக்கப்பட்டு ஒரு பெரிய காம்ப்ரசிவ் ஃபோர்ஸே அதில் கொடுக்குது. அதுதான் நுண்ணிய இடைவெளிகளை அடைச்சிட்டு ஒரு சின்ன துளி கூட வெளியே வராத அளவுக்கு தடுக்குதுங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம். வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கே அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: மின்ட்லேருந்து
1: ராஜா. சொல்லுங்க ராஜா, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. பேசினதால ரொம்ப எளிமையாவே கேக்குறேன். நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் சோப்பு டப்பா இருக்குல்ல, சோப்பு டப்பா, அந்த சோப்பு டப்பாவுக்கு அடியில நிறைய ஓட்ட கோடு கோடா ரவுண்ட் ரவுண்டா இல்ல புள்ளி புள்ளியா ஓட்ட ஓட்டையா இருக்கும் பாத்தீங்களா, அது ஏன் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதான் இப்ப கேள்வி. அதுக்கு ஒரு பதில நான் சொல்றேன், சரியா தவறான்னு சொல்லுங்க. அந்த துவாரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது சோப்பில் உள்ள நீர் வடிந்து சோப்பு கரைந்து வீணாகாமல் தடுப்பதற்காகத்தான் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றேன், சரியா தவறா?
2: சரி.
1: சரிதான். எப்படி ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா இல்ல பார்த்தாலே தெரியுமா?
2: இல்ல பார்த்தாலே தெரியும். அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியும் தேவையில்லை.
1: ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லைன்றீங்க. அப்படி இல்ல, என்னைக்காவது சோப்பு கரைஞ்சு போய் நீங்க பாத்துருக்கீங்களா அப்படிங்கறதான் கேள்வி. வாழ்த்துகள். இதுவே சின்ன குசர் கேள்விதான் நினைக்கிறேன், சின்ன சின்ன கேள்விதான். அப்ப நீங்க கணக்கெல்லாம் எடுத்துக்கலாம்ல, நல்லா பெருசா கொடுத்துருப்பல்ல. ஓகே பரவாயில்ல, அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க, உங்க ஆர்வத்தை
2: பாராட்டுறேன்.
1: நன்றி நன்றி நன்றி. வாங்க, என்னப்பா சோப்பு டப்பாலாம் ஒரு கேள்வியா? ரொம்ப எளிமையான விஷயம் தான்ல, அது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் முக்கியமானது. சோப்பு நீங்கள் அந்த மாதிரி கவுத்து போட்டு மூடியில் ஓட்டையில்லாத மூடியில் வச்சிங்கன்னா ஈரத்தன்மையோடு வைக்கும்போது ஒரு காலத்தில் சோப்பு பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வடிஞ்சு கீழே போயிடும், இல்லாட்டி சீக்கிரமாக அது காற்று வந்து அந்த நீரை வந்து கவர்ந்துக்கிட்டு போயிடும். அதனால் சோப்பு எப்பவும் போல் சோப்பாக இருக்கும், இல்லாட்டி வேறு மாதிரி ஆயிரும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம். வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்
1: சார். யாரை கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார். திருநின்றபூர் உங்கள் கணபதி. உங்கள் கணபதி நல்லா இருக்கு கேக்குறது, ரைமிங்கா. சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
3: சிம்பிளா ஒரு கணக்கு தான் சொல்லுங்க.
1: சிம்பிளா ஒரு கணக்கு. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க.
3: பட்ஜெட் அவங்க எடுத்துட்டாங்க எல்லாரும், சரியா தவறா?
1: ஓ அப்படியா, பரவாயில்ல. நம்ம வேற ஏதாவது கேளுங்க அப்படிங்கறத மனசுல வச்சு நீங்க சிம்பிளான ஒரு கணக்கு கேட்டிருக்கீங்க.
3: ஆமா ஆமா சார்.
1: ஓகே, ரொம்ப சிம்பிளாவே கொடுக்கட்டுமா?
3: சரிங்களா?

0: அச்சு வேலை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் ஒரு அந்த நிறுவனத்தை நடத்துகிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க வந்து ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்ப கற்பனையா வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க ஒரு டேபிள் செய்ய போறீங்க. அந்த டேபிள் செய்யறதுக்கான செலவு 2000 ரூபாய். ஓகே, 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு டேபிள் பண்றீங்க. அதுல பாத்தீங்கன்னா 40% அந்த மரத்தினுடைய விலை, 30% ஆட்கூலி. நீங்க யாராவது ஆள் வேலைக்கு வச்சிருப்பீங்க, லேபர் வச்சிருப்பீங்க, அவங்களுக்கான கூலி அது. அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 30 பார்த்தீங்கன்னா மற்ற செலவுகள், இன்னும் சில பொருள்லாம் வாங்குறோம்ல, அந்த மாதிரி மற்ற செலவுகள் இப்படி இருக்குது. இப்போ ஒரு மேஜையை 3000 ரூபாய்க்கு நம்ம விற்றோம் அப்படின்னா ஒரு மேஜைக்கான லாபம் என்ன? அது முத கேள்வி.
1: இருங்க,
0: நான் முடிச்சிடுறேன், என்ன கேள்வி முடிக்கல. ஒரு 3000 ரூபா அப்படி 2000 ரூபான்னு வச்சு 3000 ரூபாய்க்கு நம்ம விற்றோம்னா ஒரு ஒரு மேஜைக்கான லாபம் என்ன? 20 மேஜைகளை செஞ்சு விற்றோம்னா மொத்த லாபம் எவ்வளோ? 20 டேபிள். ஒரு டேபிள 2000 ரூபாய்க்கு வாங்குறோம், 3000 ரூபாய்க்கு விற்கிறோம், 20 டேபிள் நம்ம வியாபாரம் பண்ணா எப்படி கிடைக்கும் மொத்த லாபம்? பாதி பாதி செலவாயிடுது. ஓகே, எவ்வளவு செலவாகுது?
1: ஒரு 40%, 20%. அப்புறம்
0: மீதி என்ன? 40, 30, 70, இன்னொரு 30 இருக்கு. அதெல்லாம் இந்த 2000க்குள்ள அடக்கம். அந்த 2000க்குள்ள இப்படிலாம் செலவுகள் நடக்குது. இப்ப அந்த 2000 ரூபா இருக்கக்கூடிய டேபிளை நம்ம 3000 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு டேபிள் இப்போ எவ்வளோன்னா இப்போ கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. அப்போ 20 டேபிள் எவ்வளோ, அதை மட்டும் சொல்லுங்க போதும்.
1: 20 டேபிள் 20000 ரூபா.
0: அப்போ நான் எதுக்கு அந்த 40, 30 சொன்னேன்? 40%, 30% எதுக்கு சொன்னேன்?
1: சலுகை பண்ணுது, லேபர் கொடுக்குறது எல்லாம் போக மீதி இருக்குது 1000 ரூபாய் இருக்கு.
0: சூப்பர், அது சும்மா சொன்னேன், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன். நீங்க இப்போ எவ்வளோ சொன்னீங்க? 20000 ரூபா
1: சொன்னீங்களா?
0: அதுதான் சரியான பதில். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டேபிளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சி போச்சுன்னா 20 டேபிள் 20000 ரூபா தானே? எளிமையா இருக்கும். இப்ப ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்தாடலாம்.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
3: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர மெதச்ச

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அனிருத் ரவிச்சந்தர் குரல்களில் விவேக்னுடைய வரியில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் பேட்டை படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2-08-53 மற்றும் ஒரு 2-8-3-8-9-8-7-1 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நிமிடம் 55 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. மாலை வணக்கம் சார். யார் எங்க இருந்து கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்க சார். ராயப்பேட்டை வெங்கட். சொல்லுங்க சார், என்ன தலைப்பு?
4: கணக்கு
0: தான். ஈஸியா வேணுமா, கஷ்டமா வேணுமா? கூட்டுறவு சங்கம் இருக்கு, அதுல 500 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பினரும் மாதந்தோறும் 200 சேமிக்கிறாங்க. ஆமா, சங்கத்தின் நிர்வாக செலவிற்காக மொத்த சேமிப்புல 5% எடுத்துக்கிறாங்க சங்கத்துக்காக. மீதி இருக்கக்கூடிய 25% உறுப்பினர்களுக்கு கடனா வழங்குறாங்க. இப்போ அந்த கடனா வழங்கிட்டாங்க, இப்போ மாதாந்திர சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லணும். மாதாந்திரமா இப்ப நம்ம அந்த சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு எவ்வளவு இருக்கு? நான் முடிச்சிடறேன், கேள்வி முடிச்சிடறேன். அப்புறம் உறுப்பினர்களுக்கு கடனாக வழங்கப்படக்கூடிய தொகை எவ்வளவு? இப்ப 5% சேமிப்பா போயிருச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது எவ்வளவுன்னு சொல்லணும். அப்புறம் 25%

0: தான் கடனாக கொடுக்குறாங்க. அது எம்புட்டு சொல்லணும்,
1: அவ்வளவுதான்.
0: ஆ, நீங்க ஸ்டெப் பை ஒன்னு ஒன்னா சொல்லுங்க. அஞ்சு அதை சொல்லுங்க, அங்க இருந்து வாங்க.
1: மாசம் 1,00,000 ரூபாய் கலெக்ஷன் பண்றாங்க.
0: சூப்பர் அட்டகாசம், சொல்லுங்க. கலக்கிட்டீங்க
1: 5% எக்ஸ்பென்ஸ் வந்து 5,000 ரூபாய்.
0: 5,000 ரூபாய் கலக்கல், சூப்பர்.
1: அப்புறம் 25% வந்து 25,000 ரூபாய்.
0: 25,000 ரூபாயா?
1: ஏன்னா நீங்க 5,000 கழிச்சு நம்ம 1,00,000 தான் எடுக்கணும்.
0: இல்ல, நம்ம அந்த 5,000 சேமிப்பு மட்டும் தனியா சொல்லுங்க. இப்ப நீங்க அதை எடுத்துட்டு சொல்லுங்க.
1: இப்போ
0: நிர்வாக செலவு 1,00,000 ல இருந்து 5%, 5,000 ரூபாய்
1: சொன்னீங்களா?
0: சரி, இப்ப 95% இப்ப நீங்க வந்து என்ன பண்ணும்னா, அதாவது 95,000 ரூபாய் மீதி இருக்கு இல்லையா, அதுல வந்து 25% எவ்வளவு, அதுதான் இப்ப கடனா குடுக்கறாங்க. அது எவ்வளவு சொல்லிட்டீங்கன்னா கணக்கு முடிஞ்சு போச்சு.
1: ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா 23,750 ரூபாய் வருது.
0: சிறப்பு
1: இந்த 23,750 பிளஸ் 5,000 ரூபாய் மைனஸ் 1,00,000 ரூபாய்
0: போட்டீங்கன்னா
1: அதான் 97,000. சாரி சார்,
0: இல்ல அவ்வளவுதான், நீங்க சரியா சொல்லிட்டீங்க. 5% சேமிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் மீதமில்ல தொகையில 25% என்னன்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. 1,00,000 ரூபாய் மொத்த சேமிப்பு, அதுல பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் வந்து அந்த 5% சேமிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 5% போச்சுன்னா 95,000 ரூபாய் மீதி இருக்கு. அதுல நம்ம இருக்கக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா 23,750 ரூபாய் தான் இப்ப கடனா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மிக சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க சார், அவ்வளவுதான். ஸோ இப்படி கணக்கு வந்து டக்கு டக்குன்னு போடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா வாங்க, கணக்கு வேணும்னு முதலே சொல்லுங்கள். சிறப்பாக விளையாடலாம், பதிலையும் அவரே சொல்லிட்டாரு. 1,00,000 ரூபாய் மொத்த சேமிப்பு, அதில் வந்து 5,000 ரூபாய் அப்படிங்கிறது சேமிப்பாக எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 95%, அதாவது 95,000 ரூபாயில் 23,750 ரூபாயை கடனாக கொடுக்குறாங்க, அதுதான் 25%. முடிஞ்சது நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்,
0: திருத்தணி தமிழேந்தி. சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு வேணும்? ஒரு அழகு நிலையம், பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஒரு நாள்ல சராசரியா ஒரு 10 வாடிக்கையாளர்கள் உங்க கடைக்கு வர்றாங்க. 10 பேர் வர்றாங்க. ஒரு வாடிக்கையாளருக்கு சராசரியா கட்டணம் 500 ரூபாய் நீங்க வசூலிக்கிறீங்க. ஒரு மாசத்துல 25 நாட்கள் நீங்க அந்த கடையை வச்சு ரன் பண்றீங்க. இப்ப மாச வருமானம் 1,25,000 ரூபாய் அப்படின்னா வாடகை அப்புறம் பொருள் மின்சார செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45,000 ரூபாய் அதுல கழிஞ்சிருது.
2: 1,25,000
0: மொத்தமா உங்களுக்கு வருவாய், அதுல 45,000 ரூபாய் மத்த செலவுகளுக்காக கழிஞ்சிருது. இப்போ உங்களுக்கு நிகர லாபம் எவ்வளவு?
2: நிகர லாபம் அந்த 500 சொன்னீங்க,
0: நீங்க எப்படி சொன்னாலும் நான் கணக்கு போட்டு அதை நானே சொல்லிட்டேன். சில நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் பெருசா சொல்லுவோம், சின்ன உங்களுக்கு அதுலயே பதில் இருக்கு. 1,25,000 தான் மாச வருமானம்.
2: 80,000,
0: அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆமா,
2: ஈட்ட குத்திட்டீங்க ரொம்ப.
0: ஆனா கதை சொல்லும் போது பெருசா இருக்கும், அதெல்லாம் பார்த்து பயந்துட கூடாது. ஓகே, சில நேரத்தில் கணக்குக்குள்ளேயே பதில் இருக்கும், அதை கரெக்டா கவனிச்சாலே போதும். சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். என்ன பண்ணீங்கன்னு அப்படியே சொல்லுங்க பாப்போம். 1,25,000 ரூபாய் பேசுங்க.
3: வணக்கம்,
0: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
3: ஒற்றுமை.
0: எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
3: ஈஸியாவும்
0: கொடுக்கலாம்,
3: கஷ்டமாவும் கொடுக்கலாம்.
0: ஓகே, உங்களுக்கு ஓரளவு இப்ப இருக்கக்கூடிய தற்காலத்துக்கு ஏத்த மாதிரியே கொடுக்குறேன், முயற்சி பண்ணுங்க. 4 வார்த்தைகள்ல முதல் வார்த்தை ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இப்பெல்லாம் ஊருக்குள்ள நிறைய கேபிள்.

0: இப்படி தான் இருக்கும். ஓகே,
1: ஆமா ஆமா.
0: இரண்டாவது வார்த்தை ONT. ONT.
1: ONT.
0: ONT. ONT. மூன்றாவது வார்த்தை ரூட்டர், ரவுட்டர்னு சொல்லுவாங்க. அது அப்படி நீங்க ரெண்டு இதுல எப்படி வச்சுக்கீங்களோ வச்சுங்க, ரூட்டர் ரவுட்டர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் நான்காவது வார்த்தை பேண்ட் வித், பேண்ட் வித். இதெல்லாம் கேட்கும் போது என்ன மாதிரி தோணுது, ஏதாவது சம்பந்தப்பட்ட
1: ஏதாவது
0: நெட்வொர்க் எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: இல்ல நீங்க அந்த என்ன முதல்ல சொல்லும் போது கொஞ்சம் இதா இருந்து, ரெண்டாவது சொன்னீங்களா அந்த ஒவ்வொரு பேரும் வித்தியாசமா இருக்கு, அப்புறம் நீங்க இப்ப அப்டேட்ல இருக்குது, நீங்க அங்கங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓகே, அப்டேட்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒருவேளை ஒரு 50,000 வருஷத்துக்கு முடி இருக்குன்னு சொல்லிருந்தா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்களோ. நெட்வொர்க் சார்ந்த விஷயங்கள். நன்றி நன்றி, கலக்கிட்டீங்க. வாழ்த்துகள். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபைபர் இன்டர்நெட் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான நெட்வொர்க் உள்கட்டமைப்புகள் இதெல்லாம். அதாவது ஒரு சேவை வழங்குனர் நமக்கு சேவையை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஃபைபர் மூலமாக நம்ம நெட்டு பிராட்பேண்ட் பயன்படுத்த முடியும். இணைய இணைப்பை கொண்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயங்குது உபகரணங்கள். இதில் ஆப்டிக் கேபிள்னா அதுக்குள்ளே கண்ணாடி இழைகள் இருக்கும், அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ONT அப்படின்னா ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு மோடம் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த பாக்ஸ் தான் அந்த ஃபைபர்லேருந்து ஒலி மூலமாக தகவல்களை எடுத்து நமக்கு வந்து நெட்வொர்க் சிக்னலாக மாற்றி கொடுக்குது. அப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மறுபடியும் ஒளியாக மாற்றி அந்த கேபிள் மூலமாக எங்கே போகணுமோ அங்கே அனுப்பி விட்டுருது. இது இந்த வேலையை பார்க்கக்கூடியது அந்த ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினல், சுருக்கமாக ONT அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரூட்டர், அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டேட்டா பாக்கெட்ஸ், நம்ம அனுப்பக்கூடிய எல்லாமே சின்ன சின்ன பொட்டலங்களாகத்தான் டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்படி போகும்போது பல சாதனங்கள் ஒரே இடத்துல போகிற 5 பேர், உங்கள் வீட்டிலேயே ஒரு 5 பேர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா 5 பேருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கறது இந்த வேலையை பார்க்குறது அந்த ரவுட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒய்ஃபை, அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃபை மூலமாக இல்லை கேபிள் மூலமாக நம்ம கொடுக்குது. அதுக்கப்புறம் பேண்ட் வித் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா வந்து அகலம் இல்லாட்டி கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு தகவல்களை சுமந்து செல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த பேண்ட் வித் அப்படிங்கிறது நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேண்ட் வித் நம்ம எந்த அளவுக்கு பெருசாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேட்டா நமக்கு ஹெவியாக நல்ல ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இணையம் வழங்குவதற்கான முக்கியமான அடிப்படை கட்டமைப்புகள் கூறுகள்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர், சொல்லுங்க என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: Choose the correct answer.
0: Choose the correct answer. Easy-ஆ வேணுமா கஷ்டமா வேணுமா, எப்படி வேணும்?
2: Easy-ஆ கொடுங்க.
0: Easy-ஆ. ஓகே, உங்களுக்காகவே ரொம்ப தூங்குறது சம்பந்தமான ஒரு கேள்விதான்.
2: ஓகே.
0: வானொலி ஒலி அளவு திரும்ப எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி எதுவும் பக்கத்துல வச்சிருக்கீங்களா?
2: இல்ல, குறைச்சாச்சே.
0: குறைச்சாச்சா, சிறப்பு. சரி, இப்ப நம்ம தூங்குறோம்ல, தூங்குவீங்களா நீங்க?
2: ஆமா.
0: அப்படி தூங்குறப்ப திடீர்னு எங்கேயாவது மேல இருந்து கீழே விடுற மாதிரியோ இல்ல திடீர்னு ஒரு நமக்கு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி உடம்புல கையில கால்ல கால்ல பெரும்பாலும் நடக்கும், அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு உணர்வு வந்திருக்கா எப்பயாவது?
2: எனக்கு வந்தது இல்ல.
0: எனக்கு வந்தது இல்ல அப்படின்றீங்களா? சரி, பொதுவா அது சிலருக்கு நடக்கும். சரி, ஓகே, அதுதான். நம்ம தூங்கும்போது சில நேரங்களில் திடீர்னு கீழே விடுற மாதிரியோ இல்ல ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டு ஒரு சின்ன ஷாக் ஒன்னு உடம்புல நடக்கும், அது ஏன் அப்படிங்கறத கேள்வி. முதல் ஆப்ஷன், நாம தூங்குறப்ப நம்ம கனவுல உயரமான மலையிலிருந்து கீழே விழுவது போல கனவு கண்டுறோம், அப்படி அதனால தான் அது உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது பதில், ரெண்டாவது ஆப்ஷன், தூக்கத்தின் முதல் நிலைக்கு நாம செல்லும் போது நம் தசைகள் தளர்கின்றன, இதை மூளை தவறுதலாக உடல் கீழே விடுகிறது என்று நினைத்து நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு மின் துடிப்பை தசைகளுக்கு அனுப்பி திடுக்கிட செய்கிறது அப்படிங்கிறது, அதாவது அதுக்கு பேர் ஹைப்னிக் ஜக் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன், நம்ம படுக்கையில பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது திடீர்னு மாறுது, அதனால உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்ய முயன்று அப்படி அதிர்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நான்காவது ஆப்ஷன், தூங்கும்போது நம்ம உடலை விட்டு ஆவி வெளியே போக முயற்சிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு விசித்திரமான உடல் மாற்றம் தான் அது அப்படிங்கிறேன். இது நான்குல எது சரி நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆப்ஷன் பி.
0: அதாவது தூக்கத்தில் நம்ம போகும்போது ஒரு முதல் நிலையில் நடக்கக்கூடிய ஒரு ஹைப்னிக் ஜர்க், ஒரு சின்ன ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது அப்படின்னு சொல்றீங்க. சரியாது, சரின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். தூக்கத்துல முதல் நிலைக்கு நாம போகும்போது தசைகள் கொஞ்சம் தளர்வா இருக்கும், அது வரைக்கும் வெறப்பா இருக்கும், நம்ம நிக்கிறோம் அப்படின்னா

0: ஒன்று, ஒரு விறைப்பாக இருக்கும். அதே போல் நம்ம கையை தூக்குறோம், இறக்குறோம், ஏத்துற இறக்குறோம், நடக்கிறோம், இது எல்லாமே உடல் வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போது தசைகள் ரொம்ப இறுக்கமாக டைட்டாக இருக்கும். ஆனால் தூங்கும்போது அதெல்லாம் ஓரமாக விட்டு நம்ம டாக்டர் கூட சொல்லுவாங்களே, நம்ம உடம்பை ஃப்ரீயாக வச்சு நில்லுங்க, சில நேரத்தில் ஃப்ரீயாக விடுங்க, கையை ஃப்ரீயாக விடுங்க, காலை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்லாம் நமக்கு வந்து இப்போயே அடிபட்டிருக்கும்போது சொல்லுவாங்க, கையை காலை தூக்கி பார்க்கும்போது சொல்லுவாங்க. நம்ம அப்பவும் ஸ்டிஃபாக வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களால அந்த டெஸ்ட்டை பண்ண முடியாது. அதனால் தூக்கத்தின் போது இயல்பாகவே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம உடம்பு போகிறது அப்படின்னால சில நேரங்களில் நம்ம மூளை தப்பாக நினச்சிக்குமா, எங்கேருந்தோ நம்ம விடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன மின் துடிப்பை நம்ம தசைகளுக்கு அனுப்பி, பாசு நீ கீழே விட போகிற பார்த்துக்க அப்படின்னு நம்ம மூளை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மின் அதிர்வு சிக்னல் தான், மின் தூண்டல் தான் நமக்கு ஹைப்னிக் ஜெர்க்காக வந்து உடம்புல நடக்குது. அது பல நேரங்கள் நல்லது தான். ஏன் அப்படின்னா தூக்கத்தில் கூட நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஆகிட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மூளை நம்மளை காப்பாற்ற நினைக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. இதுதான் அதுக்கான காரணம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யாரை கேட்டு கூப்பிடுறீங்க?
1: கும்பகோணத்துல கார்த்திக்.
0: கார்த்தி கும்பகோணத்துல இருந்து சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
1: கணக்கே சொல்லுங்க
0: சார். கணக்கே, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: எளிமையா இருக்கட்டும்.
0: சரி ஓகே, எளிமையாவே நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு எளிமையாக அதை நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு போக்குவரத்து நிறுவனம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம்.
1: சரி
0: ஓகே, நீங்க வந்து ஒரு தினசரி 20 சிற்றுண்டுகளை நீங்க இயக்குறீங்க. ஒவ்வொரு சிற்றுந்தும் ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் போகுது. ஓகே, ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் கிடைக்குது. ஒரு லிட்டர் போட்டோம்னா 10 கிலோமீட்டர் வண்டி ஓடுது சரிங்களா. இப்போ எரிபொருளின் விலை லிட்டருக்கு 100 ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய மொத்த எரிபொருள் செலவு எவ்வளவு அப்படிங்கறது உங்களுக்கான முதல் கேள்வி. ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படிங்கிற கணக்கில் நாம இந்த நிறுவனம், உங்களுடைய நிறுவனம் ஈட்டக்கூடிய மொத்த வருமானம் 18 லட்சம். 18 லட்சம் அப்படின்னா எரிபொருள் செலவு போக மீதமுள்ள நிகர லாபம் எவ்வளவு? அதாவது மறுபடியும் உங்க கணக்கு சிம்பிளா சொல்லிடுறேன், நீங்க தினமும் 20 வண்டிகளை ஓட்டுறீங்க, ஒரு நாளைக்கு வண்டி 150 கிலோமீட்டர் போகுது, ஒரு லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு நாளைக்கு லிட்டருக்கு 100 ரூபா ஒரு லிட்டர் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு மொத்த எரிபொருள் செலவு எவ்வளோ அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 30 நாளுக்கு இந்த 18 லட்சம் ரூபா வருமானம் கிடைக்குது அப்படின்னா எரிபொருள் செலவு போக மீதம் நமக்கு எவ்வளோ நிகர லாபம் கிடைக்குதுன்னு சொல்லணும். இல்லை இல்லை, எனக்கு ஒன்னா சொல்லுங்க போதும். நீங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க போதும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. 150 கிலோமீட்டர் போகுது, 20 வண்டி போகுது.
1: சரி,
0: அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் கிடைக்குது ஒரு லிட்டருக்கு. இப்போ வந்து நமக்கு எவ்வளவு எரிபொருள் தேவை அதை மாதிரி சொல்லுங்க, முடியுமா?
1: 15 லிட்டர் வேணுமா சார்?
0: 15 லிட்டர் இல்ல, நீங்க இதை கணக்கு போடுங்க. 20 சிற்றுந்துகள் இன்ட்டு 150 கிலோமீட்டர் டிவைட் பை 10, 20 வண்டிக்கும் கிலோமீட்டருக்கு நமக்கு அதாவது ஒரு லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் கிடைக்குது இல்லையா. அப்ப 20 வண்டிக்கு நம்ம எவ்வளவு வேணும் அப்படிங்கறது முதல்ல கண்டுபிடிக்கணும். 300 லிட்டர் சிறப்பு. இப்ப நீங்க கணக்கு போடுங்க, இப்ப ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய எரிபொருள் செலவு எவ்வளவு? ஏற்கனவே ஒரு லிட்டர் 100 ரூபான்னு சொல்லிட்டேன், 300 இன்ட்டு 100 போடுங்க,
1: 30,000.
0: அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மாசத்துக்கு எரிபொருள் செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிருக்கேனா? இப்ப ஒரு மாசத்தை கண்டுபிடிங்க, ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சு ஒரு மாசத்தை கண்டுபிடிங்க. 30,000 இன்ட்டு 30,
1: 9 லட்சம்.
0: அவ்வளோதான், ஏற்கனவே 18 லட்சம் வந்து நமக்கு வந்து வருமானம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ செலவை கழிச்சு போக எனக்கு பதில் சொல்லுங்க.
1: ஓகே சார், ஓகே.
0: 18 லட்சத்தில் இப்போ நீங்க கடைசியாக கண்டுபிடிச்சா ஒரு மாசம் எவ்வளோ செலவு கண்டுபிடிச்சிங்க?
1: 9 லட்சம்.
0: கழிச்சு சொல்லுங்க. 18 லட்சத்தில் 9 லட்சம் போச்சுன்னா எவ்வளோ?
1: 9 லட்சம்.
0: அப்படிதான், இப்போ கிடைச்சி போச்சு. இப்போ அப்படியே என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? சுருக்க முடியுமா? சுருக்கமா
1: அதான் சார், 20 பஸ் ஓடுது, 150 கிலோமீட்டர் போகுது, லிட்டருக்கு வந்து 10 கிலோமீட்டர் போவோம். நம்மளோட செலவு வந்து ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வருது. அப்ப 30 நாளைக்கும் 9 லட்சம் ரூபாய் வருது. 9 லட்சத்துல 9 லட்சம் செலவு, 18 லட்சம் வருது. 9 லட்சம் செலவு போயிடுச்சுன்னா 9 லட்சம் நமக்கு வருமா?
0: அவ்வளவுதான், அட்டகாசம் பதில சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க. ஈஸியா கஷ்டமா?
1: ஈஸிதான்.
0: அப்புறம் கஷ்டம் நீங்க நடுவுல பரவாயில்ல, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: அவ்வளவுதான்
0: உங்களுடைய சந்தோஷமா இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கும் வேணும். எல்லாரும் இன்புட் இருக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய நோக்கமும். மகிழ்ச்சியா இருங்க.

0: எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஓகே,
1: நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி சார். அவ்வளோதான் கணக்கு வந்து, நீங்கள் முயற்சி எடுக்க ஒரு அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், பதிலில் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. ஈஸி கஷ்டம் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது, நம்முடைய முயற்சி தான் முக்கியம். இப்போ ஒரு பாட்டு வருது, பாட்டு கேட்டு தொடர்ந்து நம்ம விளையாடலாம்.

0: அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
3: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
4: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: 102.3 FM. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை தான் ஆடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர் வந்திருக்கிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்களா? எல்லாருமே இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே லைன் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன கஷ்டம்? என்ன தலைப்பு வேணும்? சரியா தவறா ஈஸியா? ஓகே, ஈஸினா எந்த அளவுக்கு ஈஸி உங்களுக்குனே குடுக்குறேன். நம்ம வீடுகள்ல மின்சார ஃபேன் இருக்குல்ல, ஃபேன்ஸ் அந்த ஃபேனோட ரெக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா லேசான ஒரு சாய்வான கோணத்துல வளைச்சு வச்சிருப்பாங்க. ரெக்கை நேரா இருக்கு, அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோணலா இருக்கும். அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்றேன், சரியா தவறான்னு சொல்லுங்க. நம் வீடுகளில் உள்ள மின்சார ஃபேன்களின் இறக்கைகள் லேசான சாய்வான கோணத்தில் வளைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், சுழலும் போது காற்றை மேல் நோக்கி இழுத்து அறையின் மேல் கூரைக்கு அனுப்புவதற்காகத்தான் அப்படி வச்சிருக்காங்க. மேல நம்ம சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, மேல அதை இப்ப நினைச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. அதாவது காற்றை மேல் நோக்கி இழுத்து அறையின் மேல் கூரைக்கு அனுப்புவதற்காகத்தான் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா?
2: சரி.
1: சரிங்களா? காத்து மேல போச்சுன்னா அப்ப நமக்கு என்ன கீழே இருக்கமே, காத்து வேணாமா நமக்கு? சுழலும் போது காற்றை மேல் நோக்கி இழுத்து அறையின் மேல் கூரைக்கு அனுப்புவதுதான் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். மேலதான் போகுது அப்படின்னு சொல்றேன், அது சரியா? அப்புறம் எப்படி முதல்ல இப்படி சொன்னீங்க, அப்புறம் எப்படி சொல்றீங்க, எது சரி எனக்கு சொல்லுங்க. இதுவா அதுவா? செங்கல் சிமெண்ட்க்கு போட்டுருக்கமா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா யோசிங்க. வேற யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். ஆனா நீங்களே

0: சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிடுறேன். அதாவது மேல்குறைக்கு காற்று போவதில்லை, அதனால தவறு என்பது தான் இங்கு சரி. காத்து நமக்கு கீழே தான் வருது, மேல போல, சரிங்களா? முதல்ல இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி எதை எடுத்துக்கிறது? சரி, ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஆமா, காத்து மேல போல கீழே தான் வருது, கீழே வரதுக்காக தான் அப்படி மடிச்சு ஒரு மாதிரி சாய்வான ஆங்கிள் வச்சிருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் நாங்க 1000 வாட்டி இப்படிதான் உருட்டி பிரட்டி பேசுவோம், நீங்க அதெல்லாம் பார்த்து மிரள கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, பதில மட்டும் தான் சரியா சொல்லணும். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க, இப்படித்தான் கேள்வி அப்புறம் அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டா அப்புறம் ஒரு அதில் சுவாரஸ்யமே இருக்காது. இப்படி உருட்டி பிரட்டி கேட்டாத்தே கன்ஃபியூஸ் ஆகும். உங்கள் மண்டை கன்ஃபியூஸ் ஆச்சுனா எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். கும்பகோணம் என்ன தெருன்னு கேட்கல, மறுபடியும் சொல்கிறீங்களா? டக்கு டக்குன்னு போயிடுறீங்க, மின்னல் மாதிரி. மின்னல்
1: தானா?
0: மீனாட்சி. ஓகே ஓகே ஓகே, பேட்டை வடக்கு தெருவில் இருந்து மீனாட்சி. சொல்லுங்க, என்ன என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. கணக்கா? சிறப்பு. எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? எளிமையா. ஓகே, எளிமையான கேள்விகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, நம்ம அதை எளிமையா மாத்திக்கலாம். இப்போ ஒரு காய்கறி சந்தை இருக்கு, நீங்க அதுல வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம், ஓகேங்களா? ஒரு சந்தையில நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 500 கிலோ வெங்காயத்தை 30 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கிலோ 30 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. ஓகே, 500 கிலோ வெங்காயம் வாங்குறீங்க, அது 30 ரூபா ஒரு கிலோ அப்படின்ற அளவுக்கு. அதில் 10% பார்த்தீங்கன்னா ஏதோ சில காரணங்களால் வீணாக போயிடுச்சு. இப்போ நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை கிலோ 40 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் இதை மட்டும் சொல்லுங்கள் போதும். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் எனக்கு. 1 கிலோ 500 கிலோ 30 ரூபா அப்படிங்கிற அளவு இருந்தால் அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், கணக்கு எளிமையாக சொல்லிடுறேன். 500 கிலோ வெங்காயம் வாங்குறீங்க, 30 ரூபா அப்படின்னு கொள்முதல் பண்ணுறீங்க, 10% வீணாக போயிடுது. அப்புறம் மீதமில்ல நல்ல நிலைமை இருக்கக்கூடிய வெங்காயத்தை கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இந்த நாளில் கிடைச்ச ஒட்டுமொத்த வருமானம் நிகர லாபம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு
1: சொல்லுங்க. 15,000.
0: ஓகே, வீணா போயிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்.
1: 100 கிலோ
0: என்பது 100 கிலோவா? 10% நீங்க சொல்ற மாதிரி வரும். அப்ப 500ல
1: 50 கிலோ.
0: சூப்பர். இப்ப சொல்லுங்க, இப்ப 50 கிலோல இருந்து ஆரம்பிங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு நல்ல வெங்காயம் எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க?
1: 40 ரூபாய்க்கு 40 ரூபா
0: இல்ல, இப்ப அந்த 500ல இருந்து 50 கழிங்க, 450 கிலோ. இதுதான் உங்ககிட்ட இப்ப இருக்கக்கூடிய நல்ல வெங்காயம், சரிங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த 450 கிலோ 40 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணா எப்படி கிடைக்கும்?
1: 13,000.
0: கொஞ்சம் கணக்கு இடிக்குது. 450 × 40 போடுங்க.
1: 400 கிலோ.
0: ஓ, அப்படி வரீங்களா? சரி, ஓகே, நீங்கள் எப்படி போட்டாலும் ஓகே, எனக்கு கணக்கு கரெக்டாக கடைசியாக வரணும், அவ்வளோதான். இப்படி வருவீங்க.
1: 50 கிலோ 200 ரூபா. ஆமாம், 12,200 ரூபா.
0: 12,200 ரூபாயா? அங்கே தான் எனக்கு இடிக்குது. நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கூட போடுங்க. 450 × 40 எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். பரவாயில்ல, வாயிலே கணக்கு போடுறீங்க, அதை உண்மையிலே
1: பாராட்டுறேன்.
0: சரி, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீங்க வந்துட்டீங்க கிட்டத்தட்ட, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், கடைசி ஸ்டெப்ல இருக்கீங்க.
1: 2,000?
0: 14,000. இல்ல இல்ல, இங்கதான் கொஞ்சம் இடிக்குது. நீங்க வேணா முகநூல்ல இருந்தீங்கன்னா வந்து பதிவு போடுங்க, இல்ல வேற யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். நல்லா முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 95% வந்துட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, அவங்க கணக்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 450 × 40 மட்டும் போட்டுட்டு கடைசியாக மொத்தமாக நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு அந்த கணக்கு முடிஞ்சு போயிடும். யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா முகநூலையோ இல்லை எங்கள் கால்லையோ வந்து சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கே நடக்கிறீங்க, பேர் சொல்லுங்கள் சார்.
2: செந்தில்கண்ணன், பேரளம.
0: பேரளம், செந்தில்கண்ணன், சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்கள்.
2: கணக்கு போடலாம்.
0: இப்போ அந்த கணக்கு எடுத்துக்கிறீங்களா?

0: பேச முடிச்சாங்களே.
1: ஒரு
0: காய்கறி கணக்கு சொன்னேன், அது கேட்டிங்களா இல்லையா? சரி, எளிமையான கணக்கு தான், அதை எடுத்துக்கோங்க, முடிச்சிருவோம். ஏன்னா அதை விட்டுறக்கூடாது. முக்கால் பங்கு முடிச்சிட்டாங்க, இன்னும்
1: கொஞ்சோண்டுதான் இருக்கு.
0: ஆ, இப்போ நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரின்னு மனசில் வச்சுக்கோங்க. 500 கிலோ வெங்காயத்தை 30 ரூபா ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்க.
1: 500 கிலோ
0: ஆ, இதெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு
1: சொல்கிறேன்.
0: 10% அதில் பழுதாக போயிடுச்சு, வீணா போயிடுச்சு. இப்போ நல்ல நெல் இருக்கக்கூடிய வெங்காயத்தை 40 ரூபாய் கிலோன்னு சொல்லி நீங்கள் விற்கிறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம், நிகர லாபம் எவ்வளோ? எவ்வளோ வருமானம் மொத்தமாக கிடைக்குது? நீங்க அதில் அப்புறம் இதில் செலவுகள்லாம் போக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது சொல்லணும்.
1: இப்போ 40 ரூபா நம்ம வாங்குறது 50 ரூபான்னு சொன்னீங்களா
0: நீங்க? 30 ரூபாய்க்கு வாங்குறோம். 500 கிலோவா ஒரு கிலோ 30 ரூபான்னு சொல்லி வாங்குறோம். அப்போ 500 கிலோ எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும்.
1: 30 ரூபான்னு
0: ஒரு கிலோ 30 ரூபா, 500 கிலோவுக்கு எவ்வளோ வருது? 5000 ரூபா ஏற்கனவே சொல்லிட்டாங்க.
1: சரி சார்.
0: அப்புறம் அதில் 10% வீணா போயிருச்சு, அதுவும் 50 கிலோன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. மொத்த கொள்முதல் செலவு 500 × 30, 5000 ரூபாய்க்கு வாங்குறோம்.
1: 15000.
0: நம்ம வித்தது எவ்வளவு?
1: 18000.
0: இப்ப நமக்கு அதுல எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு?
1: 3000 ரூபா.
0: அவ்வளவுதான். இப்ப அப்படியே டக்கு டக்குன்னு வேகமா சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எப்படி கணக்கு போட்டீங்கன்னு சொல்லுங்க.
1: 18000.
0: ஆமா, 18000 ரூபா நம்ம வந்து வியாபாரம் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நமக்கு செலவு வந்து 5000 ரூபா, அதுல போச்சுன்னா 3000 ரூபா. சிறப்பு, கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, அருமை, சூப்பர். அவ்வளவுதாங்க கணக்கு, அவரே சொல்லிட்டாரு. இப்ப ஒரு பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம்.

0: அனிருத் ரவிச்சந்தர், அலிஷா தாமஸ் குரல்களில் தனுஷ் அவருடைய வரியில் அனிருத் ரவிச்சந்தர் தான் இசையமைச்சிருக்காரு. மாரி படத்துக்காக அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 4:57 7 தொட்டாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாடல் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவை எட்டியாச்சு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: சரஸ்வதி திருச்சியிலிருந்து சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
1: குறிப்பறிதல்.
0: எளிமையா கடினமா? சரி ஓகே, உங்களுக்காகவே இந்த கேள்வி 2-3 வாரமா எடுத்துட்டு வந்தேன், கேட்கல, இப்ப உங்களுக்காக கேட்கிறேன். முதல் குறிப்பு, 20th century மத்தியில் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா, அவங்க வந்து விண்வெளி வீரர்கள் பூஜ்ய ஈர்ப்பு விசையில விண்கலங்களுக்கு உள்ள பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகளையும் அழுத்தத்தையும் தாங்குவதற்காக ஒரு பிரத்யோக இருக்கை மெத்தையை ஆராய்ந்த போது நான் முதன் முதலில் உருவாக்கப்பட்டேன். விண்வெளி வீரர்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரத்யோக மெத்தையை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க, அப்பதான் நான் பிறந்தேன் அப்படின்னா என்ன என்னவாக இருக்கும், ஏதாவது கண்டுபிடிக்க
1: முடியுதா?
0: தெர்மோகோல். நல்லா யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ரெண்டாவது குறிப்பு கொடுக்குறேன். நான் மனித உடலின் வெப்பநிலைக்கு ஏற்பவும் உடல் எடையின் அழுத்தத்திற்கு ஏற்பவும் எனது வடிவத்தை நெகிழ்வாக மாற்றிக்கொண்டு அழுத்தம் நீங்கியவுடன் மீண்டும் பழைய வடிவத்திற்கே திரும்பும் ஒரு விசித்திரமான பாலியுரித்தேன் கலவை ஆவேன். ஃபோம். குத்துமதி பாடிறீங்களோ இல்ல தெரியுமா? அதாவது
1: இல்ல, ஃபோம் மத்த அது உட்கார்ந்து இருந்துச்சா அது அமங்கி இருக்கும், எழுந்தா தானா ரைட்டைன் ஆயிடும்.
0: சிறப்பு, கலக்கிட்டீங்க. நல்லா கோதுமாவுல நல்லா உருட்டி வச்ச கோதுமாவுல கைய வச்சு அமுக்குனா உள்ளுக்குள்ள போவோம், ஆனா கோதுமாவு வராது, ஆனா இது திரும்ப வரும். சூப்பர், அட்டகாசம் கலக்கிட்டீங்க. இன்னும் சில குறிப்புகள் இருக்கு, நான் கொடுத்துறேன். நன்றி, நீங்க கேளுங்க. அப்புறம் அன்றாட வாழ்வில் நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய நவீன படுக்கை மெத்தைகளில் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கும் சொகுசு இருக்கைகள், விளையாட்டு வீரர்களுடைய காலணிகள், இங்கெல்லாம் அதிர்வுகளை தாங்குவதற்காக அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. 4வது குறிப்பு, நான் அழுத்தத்தை நினைவு வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டதால் நினைவாற்றல் பஞ்சு, அதாவது மெமரி ஃபோம் அப்படின்னு பரவலாக அழைக்கப்படுகின்றேன். இதுதான் அவங்க சொன்ன அந்த ஃபோம். அதுக்கப்புறம் நாசாவால் விண்வெளி வீரர்களுக்காக உருவாக்கப்பட்டு இன்று சொகுசு மெத்தைகளில் பயன்படுத்தக்கூடிய நவீன நெகிழி பஞ்சு தான், அதாவது விஸ்கோ எலாஸ்டிக் ஃபோம் இல்லாட்டி மெமரி ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கான பதில். சார்லஸ் யோஸ்ட் அப்படிங்கிறவர் நாசாவினுடைய கூட்டு முயற்சியில் இதை உண்டு பண்ணாங்க. விண்வெளிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, இன்றைக்கி நம்ம வீடுகளிலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புக்கும் நல்லா இதாக சாதாரண பஞ்சை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம உடம்பு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இது ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பண்ண கொண்டாடத்தில் தமிழில் விளையாட ஆட்டத்தை ஆடினோம். இப்போது இனி மாலை 5 மணிக்கு பூந்தினல் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே நாகராஜ் உங்கள் கூட இணையவிருக்கிறார், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்த இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி நம்ம விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், பேரம் பேசுவோம். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா என்ன பேரம் பேசாமல் எப்படி வாங்குவோம், ஏதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பின்னிப்பணிந்த ஒன்று அதுதாங்க. ஸோ பேரம் பேசுவதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யுக்திகள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கு இன்றைய நிகழ்ச்சியில் தலைப்பு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும், என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னணிப்பினோடு 2952-0853 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்புலாம். இப்போ இது கொஞ்சம் பிஸியாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு நம்பர் இருக்குது, 044 என்ற முன்னணிப்பினோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்புகலாம். இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முகநூல் பக்கத்துக்கு போங்க, விபத் பாரதி தமிழ் FM 102.3 என்ற முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய

0: ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு நம்பர் இருக்குது, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முகநூல் பக்கத்துக்கு போங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஸோ விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இணைந்திருங்கள், இது விபத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் பூந்தண்டல் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில் முதலாவது நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை
1: மாதவரத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா. தலைப்பு கேட்டீங்களா?
1: வணக்கம், சொல்லுங்க. என்னோருக்கா
0: தலைப்பு என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது பேரம் பேசுவோம் இல்லைங்களா?
1: ஆமா ஆமா.
0: அது வந்து நீங்க பயன்படுத்த என்ன யுக்தியை பயன்படுத்துவீங்க? பேரம் பேசுவதில் நீங்கள் பயன்படுத்தும் யுக்தி எப்படி எப்படிலாம் பேசுவீங்க?
1: பேசுறதா, அது வந்து இப்போ 4 கடையில் விசாரிச்சு வச்சிருப்பேன் அந்த பொருளோட இதை, எங்க வந்து கம்மியா இருக்குதோ அங்க வந்து போய் வாங்கிட்டு வருவேன். அதுதான் இப்பயே தான் நான் வந்து பயன்படுத்தி வச்சிருக்கேன்.
0: சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் முகப்பேர் மேற்குல இருந்து பாபு செய்யலாம்.
0: பாபு சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேட்டேன் சார், நேரம் தானே சொன்னீங்க, பேரம் எப்படி பேசுறீங்க?
0: ஆமா சார், ஒரு பொருளை வாங்க போறீங்க, கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு, 100 ரூபாய் அப்படின்றாங்கன்னா அதை நீங்க எந்த ரேட்டுக்கு பேசி வாங்குவீங்க? அதுல பயன்படுத்த கூட யுக்தி என்ன?
2: அவளோட சூழ்நிலையை பாப்பேன்.
0: சூழ்நிலையை பாப்பீங்க?
2: ஆமா, ஏன்னா ஏழையா இருக்கிறவங்க அவங்க வந்து தள்ளுவண்டியில வராங்கன்னா அவங்க நான் பேரம் பேச மாட்டேன்.
0: பேரம் பேச மாட்டீங்க?
2: ஆமா. அதே நேரத்தில் நம்ம கடையில் போய் வாங்குறோம்னாக்கா அவங்க வந்து எம்ஆர்பி அதிலே போட்டிருப்பாங்க, அங்கேயும் பேரம் பேச முடியாது. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் அவங்ககிட்ட வந்து கேட்பேன், ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்பேன். அவ்வளோ.
0: எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பயன்படுத்திக்கலான்றீங்க பேரம் பேசுவதை?
2: கண்டிப்பா கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்ல கடையில இருக்கிறவங்ககிட்ட வந்து பேரம் பேசுறது ரொம்ப தப்பு.
0: எளிய மக்களிடம் பேரம் பேசக்கூடாது அப்படின்றீங்க?
2: ஆமா ஆமா, எளிய மக்கள், எளிய மக்களிடம் பேரம் பேசாம பொருளை வாங்குறது நல்லது.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: நாகராஜ் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா.
3: அடையாளம் பெற்று வந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க, எந்த எப்படி பேரம் பேசுவீங்க?
3: இப்போ ஒரு 2 மாசம் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் ஆச்சு சார், மாலை வாங்க போயிருந்தோம் கோயம்புத்தூருக்கு. ஒரு ஒரு
0: முக்கியம் தொடர்புல ஏதோ ஒரு தடங்கள். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க பாத்துக்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கையா? நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலம் சார், நலமா இருக்கீங்களா
4: சார்? என் நண்பன் வந்து சிட்டிக்கு போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கி வரலான்டான் சார்.
0: சரிங்க,
4: சரி வாடா போலான்னு சார். அங்க போனா ஸ்ட்ரைக்கர் விலை 5 ரூபாய் எடுத்துன்னு போவனாரு அவரு கடைக்காரு. நண்பன் நான் சொன்னா 60 ரூபாய் அவர்கிட்ட பேசினேன், என்னடா 5 ரூபாய்க்கு போய் பேசிட்டு இருக்க, 50 ரூபாய் இல்லாத கடையாடா, அங்க சிட்டிக்கு எடுத்துக்கிட்டா போனோம்னு. சிட்டில நின்றுட்டு இருக்கேன் சார், 60 ரூபாய் கழிச்சு வந்து சொல்றான், வாடா வாங்கிட்டேன் போலாம் அப்படின்னா.
3: இருக்கும் அந்த 5 ரூபாய்க்கு அவ்வளவு நேரம் பேசியிருந்தாங்க சார், அதனால அது ரொம்ப இனிமையான நினைவா இருக்கு எனக்கு.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்கள்.
3: வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார்.
0: மகிழ்ச்சி.
3: வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க சார்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
5: நான் வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புறத்துல இருந்து பேசுறேன் சார்.

0: மாவட்டம்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய பெயர்?
0: பாக்யராஜ்.
1: பாக்யராஜ் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
0: ஆ, கேளுங்க சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்கள் அதாவது பொருள் வாங்கும்போது பேரம் பேசுவதில் கடைபிடிக்கும் யுக்தி என்ன, யுக்தியை பயன்படுத்துவீங்க?
0: நான் போய் இருக்கிற சாமான்லாம், வாங்க போகிற சாமான்லாம் போய் பார்ப்பேன்.
1: ஓகே,
0: வாங்க போகிற மாதிரி போக முடியாது, சும்மா பார்க்குற மாதிரி போகும் சார்.
1: சும்மா பார்க்குற மாதிரி போயிட்டு அப்படியே என்ன ரேட்டு, எங்கே இருக்குது, பக்கத்து கடையில் என்ன ரேட்டு அப்படின்னு எல்லாம் விசாரிச்சிருவீங்க?
0: ஆமாம். இப்போ விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 9 மான் ரேட்டு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு குறைச்சி வாங்க.
1: சூப்பர் சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அரியலூர் மாவட்டம் மங்கலேந்து ராமானுஜன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
2: ஐயா? கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்கள் பயன்படுத்தும் யுக்தி என்ன யுக்தி ஐயா, பேரம் பேசுவதில் எவ்வளவு குறைச்சி வாங்குவீங்க, என்ன அதுக்கு என்னென்னலாம் ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துவீங்க, என்ன யுக்தியை பயன்படுத்துவீங்க?
2: என்ன வேலை சொல்றாங்கன்னு பாப்பேன் சார்.
1: சரிங்க ஐயா,
2: பார்த்துட்டு ஏதோ ஒரு 5-10 ரூபா கம்மி பண்ணி தான் சார் வாங்குவேன்.
1: அவங்க சொல்ற விலையில இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சமா ஒரு கம்மி பண்ணி தான் வாங்குவீங்க?
2: ஆமா சார்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இருக்கிறது?
3: வள்ளி பேசுங்க சார்.
1: வள்ளி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேங்க சார். நான் வந்து இல்லாத பட்டவங்க கேட்க மாட்டேங்க சார். அது நகை கடல போறேன்னா பேரம் பேசுவேன்.
1: கண்டிப்பா
3: ஜி ஜி, 1000 ரூபாய் குழந்தை கம்மி பண்ணுச்சு, 2000 கம்மி பண்ணுச்சு. நாங்க பஸ்ல இருந்து வந்துக்கிறோம், அவ்வளவு தூரத்துல இருந்து வரலாம், பஸ் சார் வச்சுன்னு வரோம்.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் அவங்களுக்கு கருத்து கேட்கலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
4: மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா, நீங்கள் அதாவது பொருள் வாங்கும் போது பயன்படுத்தக்கூடிய யுக்தி, நீங்க என்ன யுக்தியை யூஸ் பண்றீங்க?
4: நான் என்ன பண்ணுவேன், ஒரு தடவை வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 போல காய் சரியில வச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்ப வந்து வச்சுக்கிட்டு வரும்போது ஒரு காய் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க ஜோடியா வாங்கினீங்கன்னா 400 ரூபா அப்படின்னு. ஜோடியா வாங்கினா 400 ரூபா என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுதான் பொருள், வேற ஒண்ணும் இது பண்ண முடியாது, கொடுக்க முடியா கொடுங்க, உங்களுக்கு சத்தம் பண்றா எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க பொழுது வேற போயிடுச்சு, பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க என்னங்க பொழுது வேற போயிடுச்சு, சித்தா என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, இன்னொரு 20 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னாரு. அது மாதிரியே கொடுத்தேன், 2 காயும் வாங்கிட்டேன்.
1: சூப்பர். அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பொழுது போயிடுச்சு, அவங்களுக்கும் வித்து முடிக்கணும், வித்து முடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின் போது நமக்கும் அவங்க லாபம், அவங்களுக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி யுக்தியை யூஸ் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
5: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
5: ஆ, நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்கள் பயன்படுத்தும் யுக்தி என்ன ஐயா, பேரம் பேசுவது?
5: நான் வந்து ஒரு கடைக்கு போனேன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு பொருளை வந்து ஒரு விலை சொல்லுவாங்க, என்னங்க கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா அப்படின்ப. அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு, 5 ரூபா குறைச்சிக்குங்க சார் பாரு.
1: 5 ரூபா
5: குறைச்சிக்குங்க பாரு. இல்லங்க, இந்த அதெல்லாம் வேண்டாம், இன்னும் குறைச்சிக்குங்க என்ன அப்படின்னு பேரம் பேசி அதுல வந்து இப்போ 200 ரூபா சொன்னாருன்னா 150 ரூபாய்க்கு வாங்கிடுவோம் சார்.
1: 200 ரூபா சொன்னா 150 ரூபா, சூப்பரா இருக்கே.

0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? அடுத்த நேயர். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், கண்ணன் பேசுறேன் சார், போரூர்ல இருந்து.
0: வணக்கம் சார, தலைப்பு கேட்டீங்களா
2: சார்? கேட்டேன் சார. அதாவது வந்து என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா சார், ஒரு வியாபாரிகிட்ட போகும்போது அவங்க பெருசா லாபத்தை வச்சு பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்ககிட்ட அது மாதிரி ஆளை பார்த்த மாதிரி ஒரு விலையை சொல்லுவாங்க. பட் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுட்டு அவங்க 300 ரூபா சொல்றாங்கன்னா ஒரு இதை நம்ம பாதிக்கு கேட்கற வியாபாரம் ஒண்ணு இருக்குது.
0: இன்னொன்னு,
2: ஒரு பொருள் விலைய கேட்டு வாங்குறத விட இப்ப நான் ஒரு 10 பொருள் வாங்கணும் சார் அப்படின்னு சொன்னா அவங்க அதை உண்மையான ஒரு விலையை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு பொருளோட விலை கொஞ்சம் நியாயமான விலை நமக்கு தெரிஞ்சிடும்.
0: அதுதான் நம்ம அதிகமா கேக்குறது. எல்லாருக்கும் நிறைய பொருள் கேட்கும் போது கொஞ்சம் மொத்த விலையை வாங்கும் போது சில்லறை விலை கொஞ்சம் குறையும் அப்படின்றீங்க.
2: ஒண்ணு இல்லப்பா, நீ நல்லா சொல்லணும், ஒரு 10 ரூபா வாங்கிப்பா அப்படி சொல்லும் போது அவங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இறங்கி வருவாங்க.
0: இறங்கி வருவாங்க.
2: அந்த இதுலயும் கொஞ்சம் இது கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னோட வாய்ப்பு.
0: கண்டிப்பா, ரெண்டு பேருக்கும் வின்வின் சிச்சுவேஷன் தான். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ சார், ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார் சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார், தலைப்பு கேட்டேன். என்னால எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி வாங்கிடுவோம் சார்.
0: அதுதான், என்ன மாதிரி யுக்தி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி பேசுவீங்க? மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள் சார்.
0: வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை. இனிய வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சாம்பல்பட்டி கோபால் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: டாடா சேர் பண்ணா 299 ரூபா போடுவாங்க. கம்பெனி பேர் சொன்னதுக்கு மன்னிக்கவும்,
0: நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட வேண்டாம்.
4: சாரி, ஒரு கம்பெனி பேர்ல பாத்தீங்கன்னா 299 ரூபா போடுவாங்க. 299 ரூபா வாங்குவாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு வந்து ஆடம்பரத்தை விரும்புறாங்க, அதனால ரேட்டே ஒரு சிலர் எல்லாம் பேசுறது இல்லைங்க. நான் பார்த்த வரையிலும் பாத்தீங்கன்னா சில கடைகள்லாம் போனீங்கன்னா லக்ஸுரி வாழ்க்கை, லக்ஸுரி இதுதான் கிடக்கா.
0: அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்காங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் எல்லாரும் நிகழ்ச்சி. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை. நலமா இருக்கேன். யார் எங்கிருந்து?
5: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம் சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: அதாவது சார், நான் கடை வச்சிருக்கேன் சார், ஏறாவாதி சார் நானும்.
0: ஓகே ஐயா,
5: அதனால எல்லார்டையும் பேரும் பேச மாட்டேன். அதாவது விலை கூட சொல்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள்ட்ட நான் பேரம் பேசி வாங்குவோம் சார்.
0: அந்த பொருளுடைய தரம், அதனுடைய விலை எவ்வாறு இருக்கு அப்படின்றத கணிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேப்பீங்க.
5: பொருளோட விலை நமக்கு தெரியும், நம்ம மொத்தமா வாங்கறதுனால பொதுவா பேச முடியாது. நம்ம மொத்த விலைதான் நமக்கு கொடுப்பாங்க, பேச முடியாது. அதாவது சில பேர்த்து சில பொருள் வாங்குறப்ப வெளியாள்கிட்ட வேற, அதாவது முடியாதவங்களுக்குலாம் வாங்கினா அவங்க கேட்கற விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அதாவது சில பொருட்களுக்கு வந்து உற்பத்தி விலை கம்மியா இருக்கும்,
0: வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்
3: சார், கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க ஐயா, இணைப்பில் இருக்கீங்க?
3: இனிய
0: மாலை வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன்.
3: வியாபாரம் ஒரு விஷயம்னா சார், சாதுபாவே பேசுவேன்.
0: கேக்குதுயா
3: ஐயா, நான் உங்களுக்கு நான் நஷ்டப்படுத்த வரையில விலையை கேட்க மாட்டேன். சும்மா கொடுங்க, நாங்களும் இந்த விலைக்கு நாங்க வாங்கிருக்கோம். நாங்களும் புதுசு இல்ல, நான் வெளியூர்காரங்களாம் இல்ல. இது நாங்களும் உங்க பக்கத்து ஊர் தான், உங்க கடைக்கு 10 வீடு தாண்டிதான் அங்க இருக்கோம். அப்படின்னு சொல்லி ஒரு யுக்தி, ஒரு ஜஸ்ட் ஒரு மனத்தாங்க இல்லாம ஒரு

0: அதுதான் அவங்க கூடவே நம்ம பக்கத்துல கூட இருக்கிற ஊர் தான், ஒரே ஊருக்காரங்க தான் நமக்கு என்ன, பக்கத்துல நாங்க தானே இருக்கோம், எங்களுக்கு கொடுக்காம எப்படி அப்படின்னு பேசுவீங்க.
1: உங்க தம்பினா கொடுக்க மாட்டீங்களா, அவங்களுக்கு எல்லாம் அப்படி நஷ்டம் வரப்பல நான் கேட்க மாட்டீங்கயா, உங்களுக்கு ஒரு 10 ரூபா வச்சுதாங்க கேட்பேன், கொடுங்க அன்பின் ஒரு பாசிட்டிவா கேளுங்களேன், அப்படியே மனம் விட்டுருவாங்க.
0: அதுதான் அன்பின் வழியாக நீங்க வந்து பேர பேசுறீங்க. மகிழ்ச்சி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: திருப்பத்தூர் மாவட்டம் செக்கு சேகர் பேசுறேன் சார், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
2: ஆ நல்லா இருக்கு சார். நல்ல தரமான பொருளுக்கு பேரம் பேசாத வாங்குறது ரொம்ப நல்லதுங்க சார்.
0: சரிங்க ஐயா.
2: விலைய குறைக்காத நல்ல தரமான பொருளுக்கு பேர பேச தேவையில்லைங்க.
0: சரிங்க ஐயா,
2: ரொம்ப நன்றிங்க சார்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து?
4: நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: பயன்படுத்தக்கூடிய உங்க கடையை சொல்லி நான் வர்றத இல்லாத எங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட கஸ்டமருங்களை நான் அனுப்புறேன். நான் இருந்தபடியே வீட்டுல
0: சூப்பர் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார், நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஸோ நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் என்ன சொல்றாரு கேட்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து?
5: நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பன்னி சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
5: ஐயா கேட்டுட்டேன் ஐயா. நான் வந்து பெரும்பாலும் எதை வாங்கிட்டு போனாலும் எங்க வீட்டுக்கு என்ன சொல்ற ரேட்டுக்கே கொடுத்து வாங்கினா வந்துருக்கீங்க. கம்மியா வாங்க கூட, நான் இருந்தாலும் கம்மியா தான் வாங்கி போயிருப்பேன். அவங்களுக்கு என்ன அந்த ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஐயா? நான் போன வாரம் கேட்டு வந்தேன், இது நான் அதனால என்ன பண்ணிட்டேன் இப்போ? ஏமா நீ போய் நீயே ரேட்டு கேட்டு பேசிக்கோ, நான் வாங்குற மாதிரி.
0: அது பெரும்பான்மையான குடும்பங்கள்ல நடக்கிறதா ஐயா? நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, என்ன இது நீ அவங்க கேட்டா கேட்ட ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவியா, பேசி வாங்குறது இல்லையா?
5: ஆமா சார், முடிஞ்ச அளவு நானும் கம்மி பண்ணி தான் பாப்பேன். அதுக்காக போய் நம்ம ரேஷன் எல்லாம் போய் குறைக்க முடிஞ்சாலும், அதாவது பெரிய பெரிய கடைகள்ல வந்து இப்ப கூட சமீபத்துல ஒரு ஏசி எடுத்தோம், அந்த ஏசி வந்து 41,000 ரூபாய், நாங்க அப்படி அப்படி பேசி 38,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தோம். அது கூட எங்க வீட்டுல வந்து நம்ம சொல்றாங்க, எத்து வீட்டுல பாருங்க 36 ரூபாய் நம்ம சொன்னாங்கல்ல, நீங்க அவங்களுக்கு அந்த பிராண்டே தெரியாது, அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றாங்க, என்ன சார் பண்ண முடியும்?
0: சரி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றி.
0: ஸோ ஒவ்வொரு நேரும் வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் பூந்தண்டல் நிகழ்ச்சி.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு
1: அஞ்சு வயசுல அம்ஜு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: ஓ

0: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
1: நம்ம நெற்குன்றத்துலயா
2: குன்றத்துல தான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
4: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல

0: சபேஷோட குரல்ல தேவாவோட இசையில பாட்டு கேட்டு முடிச்சோம். நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். ஸோ பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் அவர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமாக இருக்கேன். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: மீனாட்சி.
0: மீனாட்சி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?

0: அதாவது பேரம், நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம் அப்படின்னா பேரம் பேச சொல்லிங்களா? ஒரு 100 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கே வாங்கிடுவோமா? 80 ரூபாய், 70 ரூபா, 50 ரூபா அப்படின்னு நம்ம பேரம் பேசுவீங்களா? அந்த மாதிரி பேரம் பேசும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யுக்தி எதை சொல்லி விலையை கம்மி பண்ணுவீங்க? அந்த யுக்தி தான், அதான் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சோ அவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த நேயர் வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன்.
0: சிவசுப்ரமணியா, தலைப்பு கேட்டீங்களா?
1: சொல்லுங்க.
0: அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது பேரம் பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேரம் பேசும்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யுக்தி எந்த மாதிரி பேசி கொஞ்சம் பொருளுடைய ரேட் அப்படியே கம்மி பண்ணிடுவீங்க?
1: நான் யுக்தி கையாளுற முறை வந்து, நான் ரெண்டு மூணு சூப்பர் மார்க்கெட்ல ஏறி இறங்குவேன், வந்து சந்தைக்கு போனோம்னா எங்க வந்து கொஞ்சம் விலை நயமா இருக்குன்னு பாப்பேன். இதெல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தான் எந்த கடையில நமக்கு சகாயமா இருக்கோ அங்க பார்த்து நான்
0: பொருள் வாங்கிடுவீங்க. அதுதான் மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் ஐயா,
2: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க.
2: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: ஏழு கிணறு தேவாயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா? என்ன மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி குறைப்பீங்க? அஜித் மாதிரி இருக்கீங்க, விஜய் மாதிரி இருக்கீங்க, அப்படியே புகழ்ந்து.
2: ஆமா, அவர் அப்படியே ஐஸ் வச்சு குளிர வச்சு சார், நம்ம ரெண்டு பேரும் டீ சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டு வாய்ஸ் பண்ணி, அப்ப இப்ப 1 கிலோ 10 ரூபாய் விற்கிறாங்கன்னா 8 ரூபாய்க்கு வாங்குவேன். நன்றி,
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்து.
0: வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபா ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா சார்,
0: சொல்லுங்க சார், உங்களுடைய உக்தி என்ன?
3: சார், நான் வந்து ரேட் என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம் சார்.
0: ஓகே சார்,
3: ஃபர்ஸ்ட் ரேட்ட பாத்துட்டா அப்புறம் ரேட் கேப்பேன் சார். அவங்க வந்து இப்ப ஒரு கடையில போய் பொருள் கேக்குறேன்.
0: ஆமா,
3: மிளகாய் வந்து 250 ரூபான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க.
0: ஓகே,
3: 200 ரூபாய்க்கு குடுக்கறான்னு கேப்பேன்
0: சார்.
3: கேப்பீங்க
0: எல்லாருக்கும் ஒரே வேலைனா எப்படி? புது கஸ்டமருக்கும் ரெகுலர் கஸ்டமருக்கும் ஒரே வேலைனா எப்படி?
3: என்ன
0: அண்ணாச்சு, இந்த
3: மாதிரி
0: கம்மி பண்ணிடுறது.
3: வாங்கண்ணே, உக்காருண்ணே, பாத்துலாம், நீங்க வாங்க, பொருளை வாங்க முதல்ல.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
0: நீங்க வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு கொஞ்சம் பேசினா சிறப்பா இருக்கும். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சொல்லுங்க அம்மா, தலைப்பு கேட்டீங்களா? டாபிக் என்னன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா பேரம் பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேரம் பேசும்போது நீங்கள் பயன்படுத்தும் யுக்தி என்ன? என்ன பேசி அந்த கடைக்காரர்கிட்ட அவரே ஓகேம்மா பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க கம்மியாக அப்படின்னு கொடுப்பாருல்ல? ஒரு 100 ரூபா பொருள் சொல்கிறாருன்னா பரவாயில்லம்மா உங்களுக்காக நான் வந்து ஒரு 80 ரூபாய் கொடுக்குறேன், 70 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன மாதிரி பேசுவீங்க? என்ன யுக்தியை பயன்படுத்துவீங்க?
4: என்ன சொன்னாச்சு, எனக்கு கொஞ்சம் என்னோட தகுதி தகுந்த மாதிரி நான் கேட்க போகிறேன், நீங்கள் கொஞ்சம் விலை கம்மி குறைச்சி பண்ணி கொடுங்க.
0: என்ன குறைச்சு கொடுங்க,
4: ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு

0: குறையா என்னால முடிஞ்சது மட்டும் நான் கேக்குறேன்னாச்சு, நீங்க உங்களால என்ன முடியுமா கொடுங்கன்னு சொல்லி தாழ்மையா கேட்டுக்கோங்க.
1: உங்களால என்ன முடியுமோ பண்ணி கொடுங்க, அதானே. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: எனக்கு மத்த வரக்கூடாதுல்ல, அதனால அப்படி தாழ்மையா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் இங்கிருந்து? பண்றேன் சார். தலைப்பு கேட்டீங்களா?
2: பேரம் பேசுறது தானே?
1: ஆமா சார்.
2: அதாவது பேரம் வந்து பேசுறது சில சில ஆளுங்கிட்ட பேசுறது தவறான ஒரு விஷயம் சொல்றாங்க நிறைய பேரு. ஆனா வந்து ஒரே ரேட்ட எல்லாரும் வச்சாங்கன்னா நம்ம பேரம் பேச தேவையில்லை.
1: ஒரே ரேட்ட எல்லாம் வச்சா பேரம் பேசவே தேவையில்லையே அப்படின்றீங்க.
2: ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இடத்துல 50 ரூபா சொல்ற இடத்துல இன்னொருத்தர் 70 ரூபா சொல்லும் போது நம்ம பேரம் பேசிதான் ஆகண்டி.
1: பேரம் பேசிதான்
2: நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த குவாலிட்டி நீங்க சொல்ற ரேட் ஓகே தான், இது வந்து பெரிய பெரிய கடைகள்ல வைக்கிறாங்க, ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டி நீங்க குடுத்தீங்கன்னா பரவாயில்ல. குவாலிட்டி இல்லையே,
1: குவாலிட்டி கம்மியா இருக்கு, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: கும்பகோணத்துல ராமகுசலம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது மார்க்கெட்டை சுத்தி பாத்துட்டு எங்க விலை இருக்காங்க போயிட்டு அவர் 10 ரூபா சொல்றாருனாக்கா, நான் 7 ரூபா கொடுங்க, ஒரு 10 கிலோ 15 கிலோ வாங்கிக்கிறேன் மொத்தமா.
1: நான் கொஞ்சம் அதிகமாவே வாங்குறேங்க. ஒரு கிலோ நீங்க ஒரு கிலோ வியாபாரம் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்? நான் 10 கிலோ ஒன்னா வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு.
3: ஆமா, நான் 10 கிலோ 15 கிலோ வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன்.
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா?
4: நான் வந்து நல்லா விசாரிப்பேன், முதல்ல 4 கடை ஏறி விதி பார்ப்பேன், இது இது பார்த்து நல்ல பொருள் தரமா இருக்கான்னு
1: பார்ப்பேன்.
4: தரமா வந்து நம்பிக்கையான ஆளா இருந்தா கண்டிப்பா நான் பேரம் பேசவே மாட்டேன்.
1: தரமும் நம்பிக்கையும் இருந்தா போதும் ஐயா, என்ன சொன்னாலும் அந்த எம்ஆர்பி ரேட்டே கொடுத்து வாங்கிட்டு வந்துருவேன்றீங்க.
4: ஆமா, அந்த ஏன்னா பேரம் பார்த்து பொருள் பார்த்தா தெரியும், 4 கடை ஏறினா இந்தந்த பொருள் எங்க இருக்குன்னு. ஏன்னா நம்ம இப்ப நாங்க வந்து வியாபாரம் பண்றோம், அதனால எங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஒரு பழக்கம் இருக்கு, அதனால எந்த பொருள் ஏன்னா கண்டிப்பா வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு பேரம். ஏன்னா அந்த பொருளை பாக்குறோம்ல,
1: பொருளை பார்க்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இதுதான் ஓகே, இந்த பொருளுக்கான விலை இது கரெக்டா இருக்கும்
4: அப்படின்ட்டு.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து?
5: நான் செங்கோட்டம் மாவட்டம் கோணிமேட்டுல குமார் பேசுறேன் சார்.
1: குமார் ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன் சார். நான் வந்து போன சனிக்கிழமை, அதுக்கு முந்தின வாரம் சனிக்கிழமை நான் செருப்பு வாங்க போனேன் சார் ஒரு கடைக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மணி ஒரு 1:05 உள்ள போய் கடைக்கு போய் செருப்பு வாங்க போனேன்.
1: சரி,
5: அப்ப பார்த்தா நம்ம நிகழ்ச்சி அவரு வந்து அந்த செருப்பு கடைக்காரு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு. அவரு
1: விபத் பாரதியே கேட்டுட்டு இருக்காரு,
5: அது பார்த்தா அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நானும் இந்த லைன் போட்டுனா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய்லட்சுமி ஆட்சி அறிவிப்பாளர் அவங்க இது பண்ணி இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து எனக்கு லைன் கட்டிச்சு, அந்த நேரத்துல ஒரு பாட்டு கேட்டு இருந்தேன். அவரு என்ன பண்ணாருன்னா, இந்த செருப்பு கேட்டேன், அவர் வந்து 450 ரூபா சொன்னாரு செருப்பு. ஆமா, நான் என்ன பண்ணேன், 400 ரூபா கொடுப்பேன், 450 ரூபா அப்படின்னு இது பண்ணேன். செத்தனை சாய்லட்சுமி அந்த மேடம் என்ன பண்ணா, ஆர்ஜி லைன் கேட்டாங்க, நான் ஒரு பாடல் கேட்டேன்.
1: சரிங்க ஐயா, எப்படி குறைச்சிங்க?
5: நீ என்னப்பா, நீ தான் குமாரா, கோணிமேட்டு குமாரா அப்படின்னு அவரு என்ன கேக்குற. ஆமாங்க, நான் தாங்க குமாரு, கோணிமேட்டு குமாரு அப்படின்னு.
1: பிரபலம் ஆயிட்டீங்க, பிரபலமானவர்.
5: ஆமா சார், உண்மையிலே அதாவது பாத்தீங்கன்னா 450 செருப்பம் வந்து 350 கொடுத்தா சார்.
1: விபத் பாரதியால உங்களுக்கு வந்து குறைஞ்ச ரேட்ல கிடைச்சிருக்க பொருள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. ராஜசேகர் சார் சொல்லுங்க சார், தலைப்பு
6: கேட்டீங்களா? யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் பேரம் பண்ணி வாங்க கூடாது.
1: எளிய மக்களிடம் பேரமே பேசக்கூடாதுன்றீங்க.
6: ஆமா, மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க நிறைய பேரு, அதனால அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வைக்காங்க.
1: அன்றாட வாழ்வாதாரத்துக்காக தொழில் நடத்துற மக்கள்

0: மக்கள்கிட்ட வந்து பேரம் பேசக்கூடாதுன்றீங்க.
1: ஆமா சார், அதுதான் கரெக்ட். ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து விக்கிறாங்க. ஒரு கிலோ 80 ரூபான்னு பழம், 50 ரூபாய்க்கு சரியானு நான் 100 கிராம கேட்பாங்க சார். தப்பு இல்லை சார், எல்லாம்
0: அதுதான்.
1: அங்க பேரமே பண்ணக்கூடாது
0: சார். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள்
1: பழம் அடிக்க பெரிய கடைகள்ல அங்க போனா 1 கிலோ போட்ட வேலையை வாங்கிட்டு வராங்க.
0: அதுதான், எந்த இடத்துக்கு தகுந்தார் போல் பேரம் பேசணும், பேரம் பேசக்கூடாது அப்படின்றீங்க. உங்களுடைய கருத்துக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: வணக்கம், பத் பாரதி, தமிழ் பண்பலை. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டலாம். ஸோ நேயர்கள்லாம் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். பிரபாகரன் சார், தலைப்பு கேட்டிங்களா சார்?
2: கேட்டேன் சார், நல்ல தலைப்பு. வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக இருக்குது சார்.
0: மகிழ்ச்சி ஐயா.
2: பேரம் பேசுறவங்க இடம் பார்த்து பேசணும் சார்.
0: இடம் பொருள்,
2: நம்ம காலுக்கு போட்டுக்கிற செருப்பு ஏசி ரூம் இருக்கு, அதை யாரும் வேற பேசுறது இல்ல. அன்றாட காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு சில கடையில போய் வியாபாரம் பாக்குறப்ப குறைச்சு கொடுக்கவங்களால முடியுமா முடியாது, அதுக்குள்ள மதிப்பு இருந்தா குறைச்சு கொடுங்க, இல்லைன்னா குறைச்சு கொடுக்க வேண்டாம்ங்கிறது சார். எல்லா இடத்துலயும் நம்ம போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2000 முதல் போடுறாங்கன்னா அதுல லாபம் ஒரு 750 ரூபா கிடைக்கும்.
0: 10 ரூபாய் கொடுத்தீங்களா 15 ரூபாய் கொடுத்தீங்களா ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: மகிழ்ச்சி சார்.
0: வணக்கம், பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
3: திருவள்ளூர்ல பேசுறேங்க. நல்ல தலைப்புக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி ஐயா.
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
3: நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன். நான் ஒரு சின்ன விவசாயிங்க ஐயா.
0: சரிங்க ஐயா.
3: அது அதுதான் தெருவில் நானே வேலை வச்சு இயற்கையா எடுத்துன்னு போவேன்.
0: ஓகே ஐயா.
3: அது தெரிஞ்சவங்க வேலை கேட்க மாட்டாங்க ஐயா. அதாவது காலில் போடுற செருப்பு ஏசி ரூம்ல இருக்கு, இந்த காய்கறி ரோட்ல இருக்கு ஐயா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அதை
0: யோசிச்சு பேரம் பேசணும்ன்றீங்க.
3: ஆமா ஐயா, ஆமா ஐயா. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம்
0: சின்ன சின்ன கொஞ்சம் தவிர்க்கணும்.
3: பொருள் தரம் இருக்கு, தரம் இருக்கு. அவங்க போய் பெரிய பெரிய கடையில போயிட்டு இதே சூப்பர் மார்க்கெட்ல இதை
0: பேரம் பேச முடியும். அதாவது பேரம் பேசக்கூடிய ஆற்றல் எந்தெந்த இடத்துல இருக்கு, எளிய மக்களா அவங்க, எந்த சூழ்நிலையில வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு பேரம் பேசணும்னு சொல்றீங்க. அருமையான கருத்து. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம், பத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம். நந்தேலி மாவட்டம், கட்படி சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
4: சூப்பரான ஒரு டாபிக் சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
4: நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவேன். ஒண்ணு சார், நீங்க சொல்ற விலை ரொம்ப கூடுதலா இருக்கு சார். நான் வேற கடைய பாத்துக்கிறேன், உங்களுக்கு கம்மி பண்ண இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க அப்படிம்பேன். ஆப்வியஸ்லி நான் வேற கடைக்கு போறேன் அப்படின்னாவே அவங்க கொடுத்துருவாங்க. அது மாதிரி நிறைய சமயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து உங்ககிட்ட பொருள் வாங்குறேன், நீங்க எனக்கு கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களை ரெஃபர் பண்ணி
0: விடுறேன்.
4: கடையிலயே வந்து வாங்குவாங்க, அது மாதிரியும் பண்ணிருக்கேன். அவங்க எனக்கு கம்மியா பண்ணி அவங்க வந்து சார் உங்க மூலியமா எனக்கு ஒரு 4 வியாபாரம் ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு விஷயமுமே
0: முழுமையான கொண்டாட்டம்.
5: சாமியை கூப்பிடுறேன்டா.
6: கூப்பிடு கூப்பிடு.

5:46 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். ஸோ நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம பேரம் பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேரம் பேசுவதில் நீங்கள் பயன்படுத்தும் யுக்திகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. சரி, முகநூல் பக்கத்துக்கு அப்படி போகணும் அப்படின்னா புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடைக்கு போவாராம், கடைக்கு போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட எப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள்

0: உங்களுக்காக வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டியிலேருந்து கோபால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ரவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. விவசாயிடம் வந்து பேரம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்வதவர்தனியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கமலாவர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. நடராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேலப்பேடு தயாள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹரிராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. புரசைபாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முருகன் பெருமாள் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பர்வதவர்த்தினி அந்தோனிராஜ் ஹேமலதா இவங்களாம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கோபி மயிலாப்பூர் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. தஞ்சை தீனா பிரகாஷ் குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் தேவா அவரும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை வச்சாங்க. சரி ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். திருமலிசை குடுமேடு விஸ்வநாதன்.
0: விஸ்வநாதன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
1: ஆ, தலைப்பு கேட்டேன். நீங்க ரொம்ப சோகமா பேசுறீங்க, பரவாயில்ல. அதாவதுங்க, இடம் பொருள் ஏவல்.
0: இடம் பொருள் ஏவல்.
1: ஆமா, இப்போ பெரிய கடையில போய் சொன்ன வேலை கம்முன்னு வாங்கிட்டு வரும். அதுவே சின்ன கடையில போயிட்டு அவன் வாங்கிட்டு வந்த என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு 2 ரூபாய் கம்மியா கேட்பாங்க. எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய தவறு.
0: தவறு
1: இந்த மாதிரி மக்கள்கள் எவ்வளவு அந்த மாதிரி பண்றாங்க, பாவதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த டாபிக் வந்து சூப்பர் டாபிக், ஒவ்வொரு மனுஷனையும் போய் பதியும் இது.
0: மகிழ்ச்சி.
1: அங்கு சைலண்டா வாங்கிட்டு வந்துருவேன். எப்படின்னா அவங்களுக்கு அது கிடைக்கும், இவ்வளவுதான் 10 ரூபாய்தான் கிடைக்கும் கண்டிப்பா தெரியும். அந்த 10 ரூபாய் குறைச்சிருவாங்க சார்.
0: அந்த சூழ்நிலைய புரிஞ்சு நீங்க வாங்கணும்ன்றீங்க கரெக்ட்டுங்களா?
1: ஆமா, இடம் பொருள் யாவது அங்க சைலண்டா வாங்கிட்டு வர, இங்க இந்த மாதிரி பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க? வரி இல்லாத
0: வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்கிருந்து? கணேஷ் சார். தலைப்பு கேட்டீங்களா சார்? சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: கேட்டுங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய நீங்க எப்படி என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்துவீங்க பேரம் பேசும்போது?
2: இடம் பொருள் ஏவல் வேணும் சார். இருக்கு
0: இடம் பொருள் ஏவல்.
2: இப்ப ஒரு பொருள், இப்ப இந்த வெளிமாநிலக்காரங்க வந்து இப்ப கேஸ் சிலிண்டர் இது விக்கிறாங்கல்ல சார், அவங்க சொல்றது 6000 ரூபாய் சொல்லுவாங்க, அதை அப்படியே கொடுத்து வாங்க முடியாது.
0: சரிங்க ஐயா,
2: 2000 ரூபாய்க்கு கேட்கலாம, கேட்டு அவங்க கொடுக்குறாங்க, அப்படின்னா அவங்க எம்மா லாபம் எதிர்பார்க்கறாங்க சார்.
0: ஓகே. ஸோ என்ன
2: பேசிதான் வாங்கணும்,
0: பேசி எந்த பொருளாக இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து வாங்கணும் அப்படின்றீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க சார்.
0: வணக்கம். பவத் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி அறையின் வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
3: சார்?
0: நீங்கள் பயன்படுத்தும் யுக்தி என்ன?
3: அதாவது இப்போ போன ஞாயிற்றுக்கிழமைக்குதான் வாங்கினேன். 4,500 ரூபாய் சொன்னாங்க. நான் ஒரே எனக்கு ஒண்ணு உண்மை விலை வரணும் எனக்கு, அப்படின்னா நான் உங்கள்ட்ட பொருள் எடுத்துருந்தேன், வேற கடையில
0: வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறேன்.
3: அப்புறம் என்ன சொல்றது, 4,650 சொன்னாரு. பையன் எல்லாம் ஒரே ரேட்டு சொல்லுங்க அப்படின்னா, எடுக்கிற முடிவில் வந்துருக்கேன் நான் அப்படின்னா.
0: உங்க கடையில தான் வாங்கணும்னு முடிவுல வந்திருக்கேன், கரெக்டா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டீங்க.
3: பணத்தை
0: பிடிங்க பொருளை கொடுங்க. முடிச்சிட்டீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள்

0: கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், பெருமாள்பட்டில ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார், எனக்கு பேரம் பேச தெரியாது சார்.
0: பேரம் பேசவே தெரியாது, நிறைய பேருக்கு அப்படிதான்மா. நம்ம என்ன அவங்க என்ன எம்ஆர்பி சொல்றாங்களோ, என்ன வேலை சொல்றாங்களோ அதை கொடுத்துட்டு வந்துருவோம் நம்ம. இல்லை ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: சார் வில்லிவாக்கம் தங்கம் சார்.
0: தங்கம் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டா.
0: நீங்கள் பயன்படுத்தும் யுக்தி என்ன
1: சார்? நேரம் பேசணும்னா அவங்க இப்ப செகண்ட் குவாலிட்டி கொடுத்துருவாங்க சார். எந்த பொருள் வாங்கினாலுமே நம்ம பேரம் பேசாம நல்ல பொருளை வாங்கினா கரெக்டா பார்த்து வாங்கிக்கணும்.
0: பேரம் பேசும்போது தரம் வந்து குறைவா இதுவாயிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
1: ஆமா சார், ஆமா, பேரம் பேசணும்னா தரம் கம்மியா கொடுத்துருவாங்க, எது வாங்கினாலும் அப்படிதான்.
0: ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சூப்பர் சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: சார் செவ்வாய்பேட்டில இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆ கேட்டேன் சார். எதுவுமே வந்துட்டு இது இல்லாம வாங்க முடியாது சார், எல்லாம் பேசிதான் நம்ம வாங்கணும். அதனால நம்ம அப்படியே கொடுத்துட்டு வர முடியாது. சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும்,
0: எந்த கடையா இருந்தாலும் என்னப்பா, நம்ம பேசிதான் வாங்கணும் அப்படின்றீங்க.
3: அதிகமா சொல்லி எனக்கு தெரியும், அவங்க 20 ரூபா கம்மி பண்ணுவாங்க, நாங்க அப்படி போட்டு வாங்கிடுவோம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம், உடையார் பாளையம் அஜிம்.
0: வணக்கம் ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
4: கேட்டோம் சார்,
0: சொல்லுங்க ஐயா. நீங்கள் பயன்படுத்தும் யுக்தி என்ன யுக்தி ஐயா?
4: இன்னைக்கு போட்டி வியாபார உலகத்துல பேரம் தேவையில்லை.
0: பேரம் தேவையில்லைன்ட்டீங்க, பேரமே தேவையில்லப்பா, அவங்களே கொடுத்துருவாங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல அப்படின்றீங்க.
4: அதாவதுங்க, முதலீடு நம்முடையது,
0: முதலீடு நம்முடையது,
4: லாபத்தை நிறுவனங்கள் நிர்ணயிக்குது எம்ஆர்பி போட்டு. எப்படி நம்ம பேரம் பேசுறது சொல்லுங்க? ஒரு கீரை ஒரு 10 ரூபா கட்டுக்கிட்ட போய், 10 ரூபா கட்டு அது கீரை, அதை போய் பேரம் பேசுறாங்க.
0: அதுதான் பேரம் பேசுவதற்கு அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
5: ஐயா தஞ்சை மாவட்டம் திருபுவனம். என்ன கேள்வி ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா நீங்க?
5: நலமா இருக்கேன் ஐயா. ஐயா நான் வந்து சிம்பிளா சொல்லணும் ஐயா, ஒரு சைக்கிள் கிடையாது ஜாமான் வாங்கணும்னா, அதாவது அந்த ஒரு பொருள் வந்து ஒரு டயர் அந்த ரெட்னு விற்கிறதுன்னு வச்சுக்கயா, 200 ரூபான்னு விற்கிறதுன்னு வச்சுக்கயா, அதோட விலை வந்து 100-160 ரூபா 150 ரூபா விற்க, அதாவது 30-40 ரூபா அதிகமா, அது மாதிரி செய்யக்கூடாதுயா? ஒரு 10, அதாவது சைக்கிள் கிடையாதவங்களுக்கு வந்து கம்மியான விலையில கொடுக்கலாம்.
0: குறைஞ்சபட்சம் இதுவா இருக்கணும்ன்றீங்க? நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: வாழ்த்துக்கள்.
0: நிறைவு நேயர் யாரு அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
6: மாங்காடு பிஜே நாராயணன்.
0: நாராயணன் ஐயா, சொல்லுங்க, தலைப்பு
6: கேட்டீங்களா? பேரம் பேசுமா ஐயா?
0: பேரம்
6: பேசுமா ஐயா? ஒரு பழக்கடைக்கு போனாக்கா தோட்டுக்கு நல்ல பழம்,
0: பழக்கடைக்கு
6: ஒரு கிலோ சொல்லுவோம் விலை, நான் அது சொன்னாங்கனாக்கா அந்த காசு நீ கையில குத்துட்டு ஏமா கொஞ்சம் பழம் போட்டு கொடுமான்னா குத்துருவாங்க.
0: சூப்பர்,
6: அதுதான் பேரம்.
0: சூப்பர் சூப்பர், அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, இருவருக்குமான ஒரு இது பிணைப்பு. நம்ம ரொம்ப வந்து அவங்கள ஆஷா பேசாம
6: நுங்கு வாங்கும் போது பேரம் பேசக்கூடாது. கடைக்கார பொருள் அவங்கதான் சொன்னோம், ஐயா 100 ரூபா தரேன், நீங்க பாத்து போட்டு கொடுங்க ஐயா, 2 போட்டு குடுத்துருவோம்.
0: சூப்பர் சூப்பர், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து
6: நம்மளுக்கு நல்லது,
0: அனைவருக்கும் இது மகிழ்ச்சியா முடியும்ன்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
6: நன்றி ஐயா, நன்றி ஐயா.

நிகழ்ச்சியோட நிறைவு பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா தேவாவை தான் பாடியிருக்காரு நிகழ்ச்சியோட நிறைவு பாட்டையும். ஸோ பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்திருப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 6:42. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: பக்தி மாலை.

0: டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில், கேவி மகாதேவனினுடைய அற்புதமான இசையில் திருமால் பெருமை படத்துக்காக அந்த பாடலை கேட்டோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்து ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திற்காக வந்தது.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி பத்து நிமிடம் 47 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து சாவித்ரி படத்துக்காக ஒலிக்கிறது பாடல்.

0: எம் எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் குரல்களில் சதாசிவ பிரம்மேந்திரா அவருடைய வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது பாடல் சாவித்ரி படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: ஆறு மணி 14 20 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து சரணம் ஐயப்பா படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி குரல்களில், புலவர் மணி வரியில், சந்திரபோஸ் இசையில் ஒலித்தது பாடல் சரணம் ஐயப்பா படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: மணி 19:27 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: பக்தி மாலையில் அடுத்து அன்னை வேளாங்கண்ணி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: பி சுசீலா குரலில் கண்ணதாசன் வரியில், ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக. 6:23:50 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் அஞ்சலி குரல்களில் கண்ணதாசன் வரியில் விஜயபாஸ்கர் இசையில் ஒலித்தது பாடல் ஆடுபுலி ஆட்டம். இந்த படம் வந்து 1900

0: பி சுஷீலா குரலில் ஒலித்தது பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திற்காக நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
4: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
3: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி

0: சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசும் தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ ஓட மாவட்ட தொழில் மையத்துல வச்சு பெருமை நீர் புரிந்தாணி போட்டிருக்கோம். சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சியை மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்களோட விலை நிர்ணய தேவைப்படக்கூடிய அந்த தடத்தான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசி நல்ல முடிவு கண்டிப்பாக.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும்

0: இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20% அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷ்ணு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இந்த வேளை 6:40 20 நொடி. இந்த மணி துளியில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி
3: என் விருப்பம்.
2: என் விருப்பம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இன்னும் ஒரு 2-3-4 பாடல்கள் நமக்காக இந்த 20 நிமிடத்தில் வர காத்திருக்கிறது. எப்போவுமே வந்து நமக்கு சில விஷயங்கள் நம்மை கவர்ந்துடும். இந்த பூ வாசம்லாம் நம்மளை அப்படி சொக்கி இழுக்கும். அந்த மாதிரி ஒரு பூ வாசம் தான் இப்போ நமக்காக வரப்போகுது. அதுவும் சும்மா வரப்போதில்ல, ஒரு பெரிய மேடை போட்டு வரப்போகுது. அந்த மேடை போட்டு மேடைனாலே என்ன, அடுத்து பேச்சு தானே, அந்த பேச்சோட சில ஜாடையும் பேசுதான். எப்படி கேட்டுருவோம்.

0: கேஜே இயேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரியில், இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த பாடல் முள்ளும் மலரும் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: இந்த வேளை 6:46, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையுடனும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஆறு மணி 46 என் விருப்பத்தில் அடுத்து எந்த பக்கம் போக போகிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் சிலர் வந்து இந்த பார்க்கு, பீச்சு இந்த மாதிரி ஓரங்களில் கொஞ்சம் காலாரம் நடந்து போவோமே, வேலையெல்லாம் செஞ்சு அழுத்து போட்டு வெளியே வந்திருக்கிறோமே, இல்லை வீட்லேயே உட்காந்து ரொம்ப டயர்டாகி வெளியே வந்திருக்கிறோமே, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும்னு இந்த நடைப்பயணம் நடைப்பயிற்சியெல்லாம் அப்படி மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நடக்கும்போது கால் வந்து நடக்கிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம காலடி வைக்கிற இடம்லாம் அப்படியே பூ மாதிரி மெத்து மெத்துன்னு இருந்துச்சுன்னா நடக்கிறதுக்கு இன்னும் சுகமாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப கல் மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி நம்முடைய நடையை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக மாற்றுறதுக்கு அந்த பூ மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதே போல் தான் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. மலர் போன்ற பாதம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. கேட்டுருவோம் என்ன பாட்டு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வாலியினுடைய வரியில, எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இணை இசையில அந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்து

0: நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
2: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள்.
3: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: 6:55, 18 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டிருக்கீங்க 6 மணிலிருந்து, அதுவும் என்னென்ன ஒரு 8 பாத்திரலாம். அதுல பிரபாகரன் வந்து வா வெண்ணிலா பாட்டு சூப்பரா இருக்கு, மது மயக்கக்கூடிய கவிவரிகள் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு போட்டுருக்காங்க. பர்வதவர்தினி மாலை வணக்கம் சொல்லி முதல் பாடல் முள்ளு மலரும் படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய மாலை இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கத்தாரிக்குப்பம் எஸ் ஆறுமுகம் இனிய மாலை வணக்கம், அனைத்து பக்தி பாடல்களும் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பக்தி மாலையுடன் மாலை நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீத், அவங்க ஜலீல் வந்து அப்துல் ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானுக்கு தந்தை எவனோ அப்படிங்கிற பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இறை அச்சம் மனதுக்கு சுகமானது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய புதன் மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிராம் தேனியிலிருந்து வந்திருக்காங்க, பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாகராஜன் அடுத்து வந்திருக்காங்க, அவங்களும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. களமருதூர்லேருந்து ரா நாகராஜன். அடுத்து சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்திருக்காங்க, பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கமலாவர்தன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இனிய பொன்மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் நிகழ்ச்சியினுடைய நிறைவா இந்த பொழுது, இந்த இப்போ இருக்கக்கூடிய பொழுது இப்போ போச்சுன்னா அவ்வளோதான், நாளைக்கு வரும். ஆனால் அது நாளைய பொழுது, இன்றைய பொழுதை நம்ம நாளைக்கு கொண்டாட முடியாது இல்லையா, அதனால் இந்த பொழுதை இப்போவே கொண்டாடிப்போம். ஏன்னா போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம். அதே போல் தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க, பொழப்பை பார்த்து முன்னேறு, இந்த பொழுது போச்சுன்னா திரும்ப கிடைக்காது, அதனால் இப்போவே முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு பாட்டு சொல்லுது. எப்படி சொல்லுது கேட்டுருவோம்.

0: இப்போ குரலில் நான் முத்துக்குமார் வரியில் வித்யாசாகனுடைய அட்டகாசமான இசையில் கில்லி படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். சில விஷயங்கள் நமக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து பரபரப்பாக இருப்போம். அந்த பரபரப்பு ஒரு பெரிய அளவில், ஒரு மாநில அளவில், பெரிய லெவலில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் வந்து பாப்புலர், என்னோடய லோக்கல் ஏரியா மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே ஒட்டுமொத்த ஏரியாவுக்கும் நான் தான் பாப்புலர் அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

மனோகுரல்ல வைரமுத்தருடைய வரியில பரத்வாஜருடைய அட்டகாசமான இசையில அட்டகாசம் படத்துல இருந்து தான் அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 7:06:16 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைகானம் நிகழ்ச்சியில அடுத்து வந்து எப்பவுமே சில நேரங்களில் நமக்கு எல்லோருடையும் ஒன்னா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா சில நேரங்களில் மட்டும் தனித்திருப்பது ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படிங்கிறது பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தனிமை ரொம்ப பிடிக்கும். அந்த தனிமையை பாட்டுக்குள்ளேயும் தேடுறாங்க, தனியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு கேட்டுருவோம்.

0: சுபா குரல்ல விஜய் ஆண்டனியினுடைய இசையில அந்த பாடல் சுக்ரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don. 102.3 3 FM.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 102.3 FM. PM Jai, अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 102.3 FM. 7:11:47 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைக்கானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சில நேரங்களில் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான், நாமளே செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கிறது நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். பல நேரங்களில் பல பிரச்சனைகளும் தப்பிச்சிக்கலாம். எதுக்கு இதை சொல்கிறோன்னா, இந்த பாட்டுக்குள்ளேயும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது புத்தி சொன்னாங்கன்னா சில நேரங்கள் நம்ம தலையிலேயே ஏறாது. ஏன் ஏறாது அப்படிங்கிறதையும் பாட்டில் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

டிஆர் சிலம்பரசன் குரலில் வாலியினுடைய வரியில் தேவாவினுடைய அற்புதமான இசையில் தம் படத்துக்காக அந்த ஒரு இடகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரைகாணம் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வந்து திரைகாணத்தில் இன்னும் ஒரு பாடல் காத்திருக்கிறது. அதற்கு முன்பாக இனி 7:15 நிமிடத்திற்கு தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ

0: நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டிற்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூகேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53 காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28 நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மீன் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

0: தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு
1: Don.
4: 7:25 12 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 திரைக்காணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திரைக்காணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். இப்போ நாம சிலரை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறோம் அப்படின்னா, அந்த சந்திக்கக்கூடிய நபர் அங்கே இருந்தால் என்ன பண்ணுவோம், போயிட்டு பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம். ஒருவேளை இல்லைன்னா அவங்க வந்தால் அந்த தகவலை சொல்லிட்டு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுவோம்ல. சில நேரத்தில் வர தாமதமாகணும்னா அங்கேயே உட்காந்து காத்திருந்து வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு வருவோம். இது நம்ம பண்ணக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். ஆனால் இங்கே தென்றல் இருக்குல்ல, தென்றல் நம்ம மேலே வீசக்கூடிய அந்த தென்றல், அது வந்து ஒரு ஆளை பார்க்கணும்னு சொல்லி விறுவிறுன்னு கிளம்பி போயிருக்கு போட்டிருக்கு. அந்த ஆள் அங்கிட்டு இல்லை. இப்போ இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுது, சரி ஓகே அவங்க வேணாம் இன்னொரு ஆளை பார்ப்புன்னு சொல்லி இன்னொரு ஆளை பார்க்குது. பார்த்த உடனே அப்படியே ஸ்டக்காகி நின்று போயிடுச்சான். ஏன், பல விஷயங்கள் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, தென்றலுக்கே வேர்த்திருச்சான். ஏன் கேட்டுருவோம்.

0: மனோ ஸ்வர்ணலதா குழுவினர் குரல்களில் பழனி பாரதியினுடைய வரியில் சிற்பியினுடைய அற்புதமான இசையில் கோகுலம் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: இந்த வேளை 7:30 3 நொடி. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சங்கரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். நமது அண்டை நாடு இப்போ உலகெங்கும் பிரபலம், எப்போதும் பிரபலம்தான், இப்போ இன்னும் அதிகம். சீனா. இந்த நாட்டின் கோஸ்ஜோ நகரிலிருந்து ஒரு ரயில் புறப்பட்டிருக்கு. இந்த ரயிலில் பயணித்த ஓர் இளம் பெண் சக பயணியருடன் கலகலான்னு பேசிக்கிட்டு வந்திருக்கார். ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. சக பயணி ஒருவர் நகைச்சுவையாக பேசியதால் சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை அகலமாக திறந்து பலமாக சிரிச்சிருக்கிறார் அந்த இளம் பெண். கொஞ்ச நேரத்தில் சிரிப்பை அடக்கிட்டார் அல்லது அடங்கிடுச்சு, ஆனால் அகலமாக திறந்த வாயை மூட முடியல. என்ன சோகம் பாருங்க. அப்புறம் அதே ரயிலில் பயணம் செய்த ஒரு மருத்துவர் எவன் ஜங் என்பவர் அவரை பரிசோதிச்சுட்டு பக்கவாதம் போன்ற சிறிய பாதிப்பு காரணமாக அவரது வாயை மூட முடியாததையும் அளவுக்கு அதிகமாக சிரித்ததால் தாடை சற்று இடம் மாறியதையும் கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த மருத்துவர்.
2: சங்கரன் சார்,
3: மருத்துவர் நீண்ட நேரம் கடுமையாக போராடி முயற்சி செய்து அந்த இளம் பெண்ணின் தாடையை சரி செய்திருக்கிறார். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகுங்கிற பழமொழியை அந்த இளம் பெண் பொய்யாக்கிட்டார் பார்த்தீங்களா. ஆனால் அளவுக்கு மிஞ்சினாங்கிற பொன்மொழியை மறுபடியும் உண்மையாக்கியிருக்கிறார். இயல்பான நிலைக்கு திரும்பிய அந்த பெண்ணும் சக பயணியரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அளவுக்கு அதிகமாக பேசுவது எவ்வளவு தீமையான வழக்கமோ அதை போல குறைவாக பேசுவதும் தீமையே. கர்ம வீரர் காமராஜரின் பொன்மொழி இது. சில பேர் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாயை மூடவே மாட்டாங்க. என்னடா இவர் ரேடியோ மாதிரி வாயை திறந்தாருன்னா மூடவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே போல எதிர்ப்பதமாக சில பேர் எதற்கும் வாயை திறக்கவே மாட்டாங்க. யாரோ எதை பற்றியோ யார்கிட்டயோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு விதமான பதிலும் அசைவும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ரெண்டுமே தவறு. எதிராளி என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்பதே மிகச்சிறந்த குணம். அண்டை நாடான சீனா, மறுபடியும் சீனா தான், அங்கே புஜியான் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது. அங்கே மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம், டிங் உலிங். மலையடிவார கிராமம்னாலே செழுமையான வளமையான கிராமமாக தான் இருக்கும். இந்த கிராமத்தில் கொசுவே இல்லையா. தேரை வடிவில் இருக்கும் கல்லை கடவுளாக நினச்சி அந்த பகுதி மக்கள் வழிபடுறாங்களாம். அப்பகுதி மக்கள் பழங்குடியின மக்கள். தேரையை வழிபடுவதால் கொசு தொல்லை இல்லைன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்களாம். என்ன ஏதுன்னு விசாரித்தப்போ
2: சங்கரன் சார்,
3: அங்கு சேரக்கூடிய குப்பை கூளங்களையெல்லாம் மலையடிவாரத்தில் ஆழமாக பள்ளம் தோண்டி அதில் புதைச்சிடுவோம்னு அங்கே இருக்கும் இளவட்டங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதுதான் காரணம் அங்கு கொசு தொல்லை இல்லாமல் இருப்பதற்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சீன நாட்டின் மற்ற பகுதி மக்களும் கொசு இல்லா கிராமமான டிங் உலிங்கை நோக்கி படையெடுத்துட்டு போகிறாங்களாம். சண்டை போடலை, குப்பை மேலாண்மையை எப்படி மேற்கொள்கிறாங்க அந்த பகுதி மக்கள்னு பார்த்துட்டு அதை நாமளும் கடைபிடிக்கலாம் என்ற நோக்கம்.

0: உலகத்தில் நற்செயல்கள் யார் எங்க செஞ்சாலும் அதை தெரிந்து புரிந்து நாமளும் கடைபிடிக்கணும். அப்படித்தானுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: இந்த வேளை 7:35, 18 நொடி. இந்த மணித்துளியிலிருந்து 7:55 வரை நாம் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைகிறோம் இந்த நிகழ்ச்சி.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தான் இணைய போகிறோம். பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணிக்குது அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 7:50 வாக்கில் நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு தேடுங்க, நம்ம பக்கம் காத்திருக்கோம். அந்த பக்கத்தில் பதிவு போட்டிருக்கேன், அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போடலாம். ஓகே, இப்போது பாடல் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நேரடியாக எப்படி யோசிக்கக்கூடாது, பாட்டை எல்லா பாட்டையும் கேட்டுட்டு தான் யோசிக்கணும் சரிங்களா. இப்போ மெழுகுவத்தி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் தானே எரிய விடுவோம், இப்போ ரெண்டு பக்கம் எரிய விட்டால் எப்படி இருக்கும், இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மெழுகுவத்தியை ரெண்டு பக்கமும் எரிய விட்டோம்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கற்பனை பண்ணுறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாட்டில் அந்த ரெண்டு பக்கமும் எரிஞ்சு போன மெழுகுவத்தி எந்தளவுக்கு வேகமாக உருகுமோ அதே அளவு தான் நானும் உருகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் கேட்டுருவோமா?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: 7:41 49 தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். எந்த பாதையில் போகுதுன்னு கணிக்க முடியுமானா? இப்போதைக்கு முடியாது. இன்னும் ஒரு பாட்டு கொடுத்தா தான் ஓரளவு கணிக்க முடியும் அப்படிங்கிறது நாமளே ஒத்துக்கணும். அப்படி தானே, ஒரே பாட்டில் கணிக்க முடியுமா? முடியாது. இப்போது உங்களுக்கான விஷயம் அடுத்து, ஒரு விஜய் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த 4 மாதம் தூங்காமல் இருக்கிறத பற்றி நினச்சி பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நமக்குலாம் ஒரு நாள் தூங்கினாலே அடுத்து 2 நாளைக்கு தூக்கம் வரும், இல்லை 2-3 நாளைக்கு அந்த தூக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நைட் ஷிஃப்ட் பார்த்து பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த நாளும் தூக்கமாக ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கும். 2வது நாளும் அந்த தூக்கம் நம்மளை விட்டு போகாது. ஒரு 3-4 நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளை விட்டு போன மாதிரியே இருக்கும். இதில் 4 மாதம் தூங்கலன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டம் தானே. அதே போல் தான் இந்த பாட்டில் சொல்கிறாங்க, அங்கே 4 மாதம்லாம் இல்லை, இங்கே 4 நாளைக்கு தூக்கம் வரல ஏன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 நாளைக்கு சோரை இறங்கலைங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு மூச்சே வராது அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் காளிதாசன் வரியில தேவாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் ஜல்லிக்கட்டு காளை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
2: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன.

0: அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள்.
1: சாரங்கின்றது இந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலயமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: FM 102.3 FM.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 7:51 12 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நண்பர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா கருத்து பதிவுகள் என்ன போடுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். மதுரை சௌ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க. முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலிருந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க. ஏழுக்கிணர் தேவா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஹேமலதா நைஸ் போட்டிருக்கிறீங்க. நல்ல பெருமாள் பெருமாள் அவங்க வந்து பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி 6 போட்டதை போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஆர்ப்பாட்டமான அமர்க்கலமான பாடல்கள் தொடங்கியிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க 7 வந்து சொல்லியா. அப்புறம் பாபு முள்ளக்காடு மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்காலிலிருந்து வந்திருக்காங்க. நிரவி என்எம்பி நச்சுப்பிள்ளை வந்திருக்காங்க. குடும்பத்தோடு கேட்டுட்டு கொண்டு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி திரைகாணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. துள்ளுவது இளமை பாட்டு சூப்பருங்க பிரபாகரன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எசக்கி தங்கம் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததான் நடராஜன் சுப்பையா புதுரோஜா பூத்திருக்கு பாட்டு சூப்பர் கோகுலம் படத்துலேருந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பார்க்கறது நடை என்ற சொல் இடம்பெறும் பாடல்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. அப்புறம் வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரபாகரனும் தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அப்புறம் நடையா இது நடையா அதை பார்த்து அந்த பாட்டு இதெல்லாம் பார்த்தா நடமாறு தாங்க இருக்குது அப்படின்றீங்க. நடமாறுலாம் இல்லை நடையே தான். இந்த இன்கண்மணி உன்காதலி பாட்டில் தேனாம்பாட்டை சூப்பர் மார்க்கெட்டில் இறங்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும்ல, அந்த மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் நான் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த ஜிப்ரா கிராசிங் வரி குதிரை கிராசிங் இருக்குல்ல அதை தாண்டும் போது சிக்னல் கொஞ்சம் போட்டுட்டு நேரம் வண்டியெல்லாம் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு ஆட்டோக்காரரு ஒரு அம்மாவை பார்த்து அம்மா கொஞ்சம் வேகமாக நடமா அப்படின்னாரு. அந்த இடத்துல கிடச்ச ஸ்பார்க் தான் இது. ஸோ வேகமாக நடந்து போனால் சீக்கிரமாக அந்த சாலையை கடந்துடலாம் அப்படிங்கிற ஆங்கிள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா சில நேரங்களில் வேகமாக நடக்கணும், சில நேரங்களில் மெதுவாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம நடை நேர்மையான நடையாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நடையை பற்றிய பாடல்கள் தான் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பழனி கவிதா பாப்பாரப்பட்டிருந்து வந்திருக்குங்க. அவங்களும் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ் வணக்கம் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவாக சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுருவோம்.

0: பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஓரியில் ஏஆர் ரஹ்மானுடைய அற்புதமான இசையில் படையப்பா படத்துக்காக அந்த அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் இன்னும் ஒரு அழகான நல்ல அருமையான தருணத்தில் நாம் சந்திக்கலாம். இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணியிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்களெலாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்களெலாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம். கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது, அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்தீங்கன்னா

0: காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 102.3 FM.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணிக்கு நீ கோர்நாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே நாகராஜ் உங்களுக்காக ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காரு. அவர் கூட நீங்கள் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். எப்போவுமே நம்ம பண்பலையோடு இணைந்துருங்க, தொடர்ந்து இணைந்து மகிழ்ந்துருங்கள்.

0: நீ போரினாய்.
1: எட்டு மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. வெத் பாரதி 102.3. விபத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாம இணைந்த இந்த நிகழ்ச்சி நீ கோரினார். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ பொதுவாக வந்து மனித உணர்ச்சிகளில் வந்து கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அச்சம் இருக்கும். இந்த கோபம் வருத்தம் அது எல்லாமே எதை பற்றி வரும் அப்படி வரும்னா, கடந்த கால நிகழ்வுகள், ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அந்த நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்க பண்ணும்போது, அட இப்படி நடந்துச்சப்பா, அட அவன் இப்படி பண்ணிட்டானேப்பா, அட என்னப்பா அப்படின்னு வரும். வருத்தம் எப்போ வரும், இது இப்படி நடந்திருக்கலாம்ல, அது அப்படி பண்ணியிருக்கலாம்ல, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய மறந்துட்டோம், இல்லை தவறாக செஞ்சிட்டோம், இல்லை இதுவாகிடுச்சு அப்படின்னா, அந்த கடந்த கால உணர்வுகளை வந்து இந்த மாதிரி இருக்கும். மகிழ்ச்சி என்பது நிகழ்காலத்தை இருக்கும், ஆனால் எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது, அப்பா இது நடந்துருமோ, அப்படி ஆகிடுமோ, நமக்கு இப்படி இருக்குது, ஸோ இதனால் அப்படி ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் நம்ம இருக்கும்போது அந்த எதிர்காலம் குறித்த ஒரு அச்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அச்சத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைய தலைப்பு, அச்சம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா இல்லை தேவையில்லாததா, இது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, ஒன்றும் இல்லைப்பா, 044 என்ற முன்னணிப்பு என்னோடு 2952085353 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண்ணும் இருக்குது, 044 என்ற முன்னணிப்பு என்னோடு 2838987173 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா, என்னோடய கருத்தை நான் பதிவு செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் உள் பக்கத்துக்கு போங்க, அங்கே நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு அச்சம் எப்படி இருக்குது, தேவன்றாரா இல்லைன்றா, என்ன சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெருக்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்க?

0: நலமா இருக்கேன் ஐயா. தலைப்பு கேட்டிங்களா ஐயா?
1: கேட்டேன்
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது நமக்கு வந்து அச்சம் என்பது தேவையில்லை.
0: தேவையில்லைன்றீங்க?
1: ஆமா, எது எது வந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும்.
0: தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இருக்கும்போது அச்சமே தேவையில்லை அப்படின்றீங்க.
1: ஆமா, அதாவது எந்த சூழல் வந்தாலும் நமக்கு வந்து ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் கூட இதுவும் கலந்து சென்று விடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா எதையுமே நம்ம வந்து சமாளிக்க முடியுங்கிறதுதான் என்னுடைய கருத்தா.
0: பதிவு இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதானே. எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லை, நிலையற்ற வாழ்க்கை இது. சோ எல்லாமே ஒரு வட்டம் தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சா போதும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார். உங்களுக்கு
0: வணக்கம். அம்மா யார்? எங்க இருந்து?
2: கலா பேசுறேன் சார்.
0: கலாம்மா சொல்லுங்கம்மா. தலைப்பு கேட்டீங்களா?
2: சரி சார். அச்சமே தேவை சார் உங்களுக்கு மனதை.

0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம் சார். உங்களுக்கு
1: வணக்கம். அம்மா யார், எங்க இருந்து?
2: கலா பேசுறேன் சார்.
1: கலாம்மா சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஸோ அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
0: வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் அச்சம் நிச்சயம் தேவை. நன்றி, வணக்கம்.
1: சிறப்பு ஐயா, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னா அச்சம் என்பது தேவைங்க அப்படின்றாரு. ஏன்னா அடுத்த என்ன ஆக போகுது, நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றதுக்கு அச்சம் தேவைன்னு ஒரு நேயர் சொல்லிட்டு போயிருக்கார். அடுத்த நேயர் என்ன சொல்றாரு கேட்டலாம். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: சார் நான் புகழூர் பொன்ராஜ் பேசுறேன்.
1: பொன்ராஜ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார். அதாவது அச்சங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சார், இல்லாமலாம் வாழவே முடியாது. ஆனா அதை கடந்து வரோம் பாத்தீங்களா, அதுதான் தன்னம்பிக்கை.
1: வெளிக்காட்டுகிறோமா இல்லையா, அதை எப்படி சமாளிச்சு வெளியே வரும்
3: அப்படின்றது
1: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
1: வணக்கம் சார்.
4: சைதாப்பேட்டை ஆனந்த் சார்.
1: ஆனந்த் சார் சொல்லுங்க சார்.
4: அச்சம் இருக்க வேண்டியதா, தன்னம்பிக்கை இருந்தா அச்சத்தை போக்கிடலாம் சார்.
1: அச்சம் இருக்க வேண்டியதா, தன்னம்பிக்கை கொண்டு அச்சத்தை நாம வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா சார்.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
5: நுங்கம்பாக்கம் டேங்க் பாண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன். எனக்கு 68 வயசு ஆகுதுயா.
1: சரிங்க ஐயா.
5: எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன்.
1: இன்னைக்கு
5: படுத்து படுக்கையா இருக்கேன் நோயோட. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு இருக்கேன் ஐயா.
1: சரிங்க ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
5: நன்றி ஐயா.
1: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார், எங்க இருந்து?
6: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: கலைசாமி சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
6: ஆமா சார். சார் அச்சம், அச்சம் வந்து மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. மனதைரியம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தா, மூன்று இருந்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.
1: ஓகே சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி சார். நன்றி.
1: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார். கேக்கு தாமன் ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் சார் சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
7: கேட்டேன் சார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழர்களின் உரிமையடா.
1: தமிழர்களின் உரிமையடா, பாட்டாவே பாடிட்டீங்க.
7: ஆமா சார்.
1: அச்சம் என்பது தேவையில்லை அப்படின்ட்டீங்க.
7: ஆமா சார். எதுக்கு சார் பயப்படணும், மடியில கடன்னா வழியில பயன் சொல்லுவாங்க முன்னோர்கள்.
1: அவ்வளவுதான், நமக்கு எதுக்குப்பா அச்சம், நம்ம நேர்மையா இருக்கும், நம்மோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு என்னத்துக்கு அச்சம்
7: அப்படின்ட்டீங்க.
1: இதயத்தை வலுப்படுத்த வேண்டும், அப்ப அச்சம் என்பது அச்சமே வேண்டாம் அப்படின்ட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து.
7: படை வீரர்களா இருக்காங்க சார், படை வீரர்களா, அவங்களே எப்படி தைரியமா இருக்க, அச்சம் படையை ஜெயிக்க முடியுமா?
1: அதுதான், அச்சம் இல்லாமல் இருக்கணும்.
7: ஆமா சார். தேங்க்யூ சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார். இரவு வணக்கம் ஐயா. கோபாலகிருஷ்ணன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா
6: ஐயா? நம்மள தைரியமா இருக்கணும்,
1: தைரியமா இருக்கணும். அச்சமா இருந்தா நம்மள எல்லாமே
6: தன்னம்பிக்கை தைரியமா இருக்கணும்.
1: ஓகே சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
8: தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி பெறலாம் சார். தன்னம்பிக்கை தான் முக்கியம். பாட்டு பாடினார் நண்பர், அச்சம் என்

0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், சூர்யா டிவியில பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: அச்சமில்லாத மூணு பேரே நல்லா டபுள் டபுள் டிகிரி வாங்கி கொடுத்து யாருடைய உதவி இல்லாத படிக்க வச்சு நல்லா இருக்கேன் சார். பொண்ணுங்க தான் சார் என்ன காப்பாத்துது. இப்போ
0: சூப்பர் சார், படிப்பு தான் வந்து அச்சத்தை போக்கும் அப்படின்னு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி சார். என் பேரு நாகராஜ் சார்.
0: மகிழ்ச்சி சார். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: நை தந்த துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலை பூங்கோயில இருந்து வாழ்வாளமான தைய கலைஞர் ராமன் பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா? ஐயா
2: இந்த அச்சத்தை பத்தி ஒரு பாடல இருக்குயா,
0: சொல்லுங்க ஐயா.
2: அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு பாட்டு அப்படியே எழுதிக்கலாம்
0: சார். பாட்டாவே அந்த பாட்டை அப்படியே பாடி காமிச்சிட்டீங்க. மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி. அவனம்
0: நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்து பதிவுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஒரு சிறிய விரம்புற இடைவேளைக்கு பிறகு
3: One hundred two point three FM.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 8:11 ஆகிட்டு இருக்கு. நாம இன்றைய நீ கூறி நாள் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கிற தலைப்பு என்னென்னா, அச்சம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா இல்லையா அப்படின் தான். பல்வேறு நேயர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிகளையும் அடுத்த நேயர் வணக்கம். பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: அன்பு தோழர் நாகராஜ் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி சத்யானந்தம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. எனக்கு வந்து அச்சம் வந்து என்ன நினைச்சோ, இப்ப உள்ள சூழ்நிலையை நினைச்சோ எனக்கு அச்சம் இல்லை. எதிர்காலத்தை நினைச்சு அச்சமா இருக்கு.
1: அதுதான் ஐயா, எதிர்காலம் குறித்த ஒரு என்ன இப்படி இருக்கும்.
2: எனக்கு எப்படின்னா, என்ன சுத்தி பாத்தீங்கன்னா நதிகளா இருக்கு, தாமிரபரணி இருக்கு, ராமநதி இருக்கு, பெரிய பெரிய டேம்புகள் எல்லாம் இருக்கு. இவ்வளவு வசதிகள் இருந்துமே இப்பவுமே தண்ணிக்கு சங்கடமா இருக்க. இந்த
1: இணைப்பில் ஏதோ நிகழ்ச்சிகள் இனியும் அடுத்த நேயர் வணக்கம். பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம். கொர்க்குப்பேட்டையில இருந்து முத்துமாரி
1: பேசுறேன்
3: சார்.
1: வணக்கம். அச்சமே வேண்டாங்க,
3: எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது.
1: பாத்துக்கலாம், ஒரு என்ன நடக்குதோ நடக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்றீங்க.
3: நம்மள மிஞ்சி என்ன நடந்துற போகுது அப்படின்னு ஒரு தைரியம் சார் மனுஷங்களுக்கு பல.
1: அவ்வளவுதான், தைரியம் இருந்தா போதுங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார். இரவு வணக்கம் உங்களுக்கு.
1: இரவு வணக்கம் அம்மா. வணக்கம். பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: கணபதி சார்.
1: கணபதி சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா
4: சார். அச்சம் திங்கிங் இருக்கும், திங்கிங் இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்.
1: அச்சம் என்பது வேணுங்க. அச்சம் என்பது இப்ப எதிர்காலம் குறித்து என்ன, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா தப்பா அப்படின்றது ஒரு அச்சம், ஒரு இது வேணும். சரி தவறுன்றத கண்டறிய முடியும் அப்பதான் அப்படின்றீங்க. சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி நன்றி சார்.
1: வணக்கம். பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: உழைப்பும்
1: இருக்கும் போது யாருக்கு அச்சப்படணும், எதுக்கு அச்சப்படணும்?
5: அதாவது உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம்
1: அச்சமே இல்லைங்க. பாரதிய கூப்பிட்டு துணைக்கு சிறப்பு.
5: ஆமாங்க.
1: நிகழ்ச்சிகள்

0: எடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்களை.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: நான் தஞ்சை மாவட்டம் திருவோணம் மலைப்படாதிரு மாரிமுச்சு பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
2: கேட்டேன் சார், கேட்டேன். அச்சம் சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாம் ஐயா, அச்சம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா இல்லையா?
2: கண்டிப்பா அப்படிலாம் இல்லைங்க சார். நம்ம வண்டியில போறோம்னு வச்சுங்களா, டூ வீலர்ல பார்த்துதான் சார் போகணும். லாரிக்காரங்க வந்தாங்கன்னா ஜாக்கிரதா போகணும்.
0: ஆமா கண்டிப்பா. பயணத்தின் போது அப்பதான் வந்து நம்முடைய பாதுகாப்புக்கு நம்ம அச்சம் என்பது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. மேடம் பக்கத்தில் இருந்து சித்ரா அம்மா, சொல்லுங்க அம்மா. நடப்பது நடக்கட்டும், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் நம்ம எதுவும்லாம். ஸோ நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வருது? தாய் மனசு திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. மனு எஸ் ஜானகி குரல்களில் பாடலை எழுதியிருக்காரு கஸ்தூரி ராஜா. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விபத்த பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 8:21 கடந்து போயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட வாழ்க்கையில் அச்சம் என்பது தேவையான ஒன்றா இல்லையா அப்படின்றத பற்றி தான். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கிறது?
2: கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணர்.
1: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டிங்களா?
2: அதாவது அச்சம் இருக்கணும் சார் நமக்கு எப்பவுமே.
1: அச்சம் என்பது இருக்கணும் சார். எஸ் சார்.
2: என்ன சார்
1: அச்சம் என்பது இருக்கணும்? ஏன்னா வந்து அடுத்த என்ன இதுவாகுது அப்படின்றத வந்து ஒரு நம்ம சரியான ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கோமா
2: இல்ல பாதை. நம்ம பொருள் ஒரு பொருள் விக்கிறோம்னா அது கரெக்டான விலையில விக்கிறோம், அடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து வேஸ்டா விற்றக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு தப்பு நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். நல்லது செஞ்சா அச்சம் கிடையாது, சின்ன சின்ன அச்சங்கள் இருந்தாதான் நம்ம வந்து அது தப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு சரியான பாதையில செல்ல முடியும்.
1: சரி தவறுன்றத நம்ம கண்டறிய முடியும்னு சொல்றீங்க.
2: ஆமா சார். ஆமா சார்.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு
2: நன்றி சார். நன்றி.
1: வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் கும்பகோணத்துல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன்.
1: கார்த்திகேயன் சார், தலைப்பு கேட்டிங்களா சார்?
3: கேட்டேன் சார்.
1: எஸ் சார், சொல்லுங்க சார்.
3: அச்சம் வந்து இருக்க கூடாது சார். இந்த இளங்கன்று பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க,
1: இளங்கன்று பயம் மரியாதுன்ற மாதிரி அச்சம் என்பதே இருக்க கூடாது லைஃப்ல.
3: இருக்க கூடாது. சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பயம்ங்கிறது இருக்க கூடாது, அச்சம் வந்து இருக்க கூடாது சார். அதனால நம்ம எதையுமே முடிவு பண்ணவே முடியாது.
1: அச்சம் என்பது அறவே இருக்க கூடாது, தைரியத்தை கொண்டு அச்சத்தை விலக்கு அப்படின்றீங்க.
3: ஆமா சார். ஆமா சார்.
1: நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
1: தேவிகாமா சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல்

0: வாழ்க்கையில மேடு பள்ளங்கள், உயர்வு தாழ்வு எல்லாமே வரத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் நம்ம அச்சப்படாம போய் கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றீங்க.
1: ஆமா சார், ஆமா.
0: மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்கிறது?
2: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம், நான் கூடாஞ்சலில் குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: இப்ப எப்படின்னா, வெளியில முடியும் நினைச்சிருந்தா கிளம்பணும் வெளியில. அதாவது வேகம் மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்ல, அது கூட முன்னாடி ஒரு வீச்சத்துக்கு வேகம் இருக்கணும்.
0: வேகம் இருக்கணும்.
2: ஆமா, அதோட இல்ல, இப்போ ஓடும் போது நம்ம கீழே உண்டன்னு வச்சுக்க, ஊந்துட்டே நினைக்கூடாது, திரும்பி எழுந்து ஓடுறவன் அவன் தான் இலக்க அடைய முடியும். ஊந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சிருந்தா பிரயோஜனம் இல்ல.
0: விழுந்த இடத்துல இருக்க கூடாது.
2: டைவர்சன் டைவர்சன் சொல்ற பாருங்க, கார் இதெல்லாம்
0: ரோட்ல எத்தனை டைவர்ஷன் இருந்தாலும் நம்ம இலக்குக்கு போய் அடையணும் அப்படின்றீங்க. ரோட்ல டைவர்ஷன் டைவர்ஷன் வச்சு திருப்பி விடுவாங்க, எத்தனை திருப்பங்கள் வந்தாலும் இலக்கை நாம அடையணும்ன்றீங்க.
2: அப்படிதான் போனா போக முடியாது, மாத்தி நம்ம போறல, அதே மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும்,
0: போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான்,
2: தைரியமா இருந்து போயிட்டே இருக்கணும். சரி,
0: நம்ம இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கிய பயணமா இருக்கணும், அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்றீங்க.
2: ஆமா ஆமா.
0: மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்திலிருந்து. இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: அதாவது வந்து பயமே ஒரு வியாதி தான், அதுக்கு மருந்து இல்லை, கவலைக்கும் மருந்து கிடையாது. எல்லாம் எங்க போனாலும் இந்த பயத்துக்கும் மருந்துக்கும் இருந்த கவலைக்கும் மருந்தே கிடையாது. இதுக்கு மருந்து வந்து ஒன்னே ஒண்ணு என்னன்னா, டேப்லெட் வந்து தைரியம் என்ற டேப்லெட் தான்.
0: என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு உற்சாகம்.
3: ஆனா அதே டைம்ல எல்லா இடத்துலயும் தைரியம் இருக்க கூடாது, நீங்க
0: கண்மூடித்தனமா இருக்க கூடாதுன்றீங்க.
3: ஆமா, வெகுடித்தனமா இருந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து போயிடும், உங்களுக்கு வந்து தைரியம் கூடாது. பயப்பட வேண்டிய இடத்துல பயப்பட்டுதான் ஆகணும். நம்ம போயிட்டே இருக்கும், பாம்பு வந்துடுது, உடனே தைரியம் வருமா உங்களுக்கு வந்தது? பயம் தான் வரும் நமக்கு வந்தது. ஒரு திருடன் வரான், ஒரு சிங்கம் வருது, அந்த டைம்ல நம்ம பயந்தாலும் நம்மளை காப்பாத்திக்க முடியும்.
0: பயப்பட வேண்டிய இடத்தில் பயப்படணும் அப்படின்றீங்க.
3: ஆமா, தப்பிக்க அந்த இடத்துல எல்லாம் தப்பிக்க வழி தேடணும். அப்ப வந்து அதுக்கு ஒரு சின்ன தைரியம் வேணும், வந்து
0: சாமர்த்தியமா செயல்படணும் அப்படின்றீங்க.
3: ஆமா, அதுதான் ஒரே லைன் சொல்லிடுவாரு விவேகானந்தர் சொல்லுவாரு, நம்ம பேசிட்டு இருப்போம் வேண்டி செயல்ல ஒண்ணும் கிடையாது, அதான் காரணம் சொல்லிட்டு, we speak many things parrot like but never do them. Speaking and not doing has become a habit with us. It is due to physical weakness, பலகீனம் தான் அப்படின்னு
0: சொல்றாரு. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: வாய்ப்புக்கு நன்றியா.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார், ரெடி சினிமா சுகுமார் பேசுறேன்.
0: சுகுமார் சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
4: அச்சத்தை
0: ஒரு கருவியாக்கி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்.
4: கண்டிப்பா, ஒரு ஒரு பொன்மொழி ஒண்ணு படிச்சிருக்கேன், அது சொல்றேன்.
0: சொல்லுங்க.
4: வாழ்க்கை என்பது ஒரு ஆழ்கடல், மிதவையில் தேடினால் மீன்கள் மட்டுமே கிடைக்கும், மூழ்கி தேடி முத்துக்கள் கூட கிடைக்கும். அப்ப நம்ம பயத்தை விட்டு மூழ்கி தேட மட்டும் ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியும்.
0: அலசி ஆராய்ந்து நம்ம செய்யணும், செயலை வந்து முழுமையா செஞ்சோம்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
5: ஐயா, கடலூர் மாவட்டம் காட்டுமாவடி வட்டம் மேல கஞ்சங்கள்ல வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுங்க ஐயா. முதல் முறையாக
0: பன்னீர்செல்வம் ஐயா, வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
5: தலைப்பு கேட்டாங்க ஐயா.
0: சொல்லுங்க.
5: அதாவது என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டினில் எழுதி மறையட்டுமே அப்படிங்கிற மாதிரி துணிச்சலும் தன்னம்பிக்கை இருந்ததுனாக்கா எந்த காரியத்தையும் வெல்லலாங்க.
0: தன்னம்பிக்கை தைரியம் இருந்தா போதுங்க, என்ன இடர் வந்தாலும் அந்த இடரை உடைத்து கொண்டு நம்ம வெற்றி நடை போடலாம்.
5: துணிச்சலா இருக்கும் ஐயா.
0: சிறப்பு ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி. வாய்ப்பை தம்பி, நன்றி. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா சார்?
6: சூப்பரான தலைப்பு சார், கேட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அச்சம் அப்படிங்கறது வாழ்க்கையில இருக்கவே கூடாது சார். அச்சம் அப்படிங்கறது வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் சார்.
0: அச்சம் என்பது அறவே இருக்க கூடாது, அது ஒரு தடைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது தகத்தறியணும்ன்றீங்க.
6: ஆமா, அந்த தடைக்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு பெரும்பாலும் அச்சத்துலதான் ஏற்படுது. அதே மாதிரி வாழ்க்கையில அச்சப்பட வேண்டிய விஷயங்களுக்கும் அச்சப்படணும் சார். அதாவது பழி பாவங்களுக்கு அச்சப்படணும்,
0: அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அச்சப்படணும், எல்லா விஷயத்துக்கும் அச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
6: உங்களுடைய பெரும்பாலான விஷயங்கள்ல நம்ம அச்சப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில சாதிக்க

0: முடியாது, அது ஒரு தடைக்கல்லாக தான் இருக்கும். அதனால 80% அச்சப்பட வேண்டாம், 20% நியாயமான விஷயங்களுக்கு அச்சப்பட்டாதான் வாழ்க்கையில.
1: அஞ்ச வேண்டிய விஷயத்திற்கு மட்டும் அச்சப்படுங்கள் அப்படின்னு சொல்றீங்க. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
1: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா
2: வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீரன், குணமாட்டப்பட்டீங்கய்யா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ஐயா வருங்காலத்தை பத்தி நம்ம சிந்தனை செய்தாங்க, அதுக்கு தகுந்த திட்டம் போட முடியும்.
1: வருங்காலத்துல
2: எல்லாம் அச்சம் கூடாது, அச்சம் கூட அச்சம் இல்லாத எப்படி இருக்க முடியும்?
1: அச்சம் இல்லாம எப்படிங்க இருக்க முடியும் வருங்காலத்துல? ஓகே,
2: நாலு கடப்பது யார் அறிவார்?
1: நாளை நடப்பதை யார் அறிவார்? யாருமே அறிய மாட்டாரே பராபரமே.
2: நிகழ்ச்சியில்
1: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: சார் நான் குமார் பேசுறேன், செங்கோட்டத்து கொன்னிமேட்ல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
3: சார் அச்சமே படக்கூடாது சார்.
1: அச்சமே படக்கூடாதுப்பா அப்படின்றாரு.
3: ஆமா சார், என்னன்னா நீங்க ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கூட கவனம் வாங்கிடும் சார்.
1: ஓகே சார், சூப்பர் சார்.
3: ஆமா சார்,
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு நேயர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சார் ஒரு சிறிய இடம்பெற விடையை தொடர்ந்து மீண்டும் இணைப்போம். 102.3

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 102.3 FM. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 102.3 பத் பாரதி நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு விவாதித்து கொண்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, அச்சம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா இல்லையா அப்படின்னு தான். ஸோ வரக்கூடிய நேயர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்டுவோம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர், வணக்கம். விவத் பாரதி,
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: அதுக்காக ஒரு குறளே இருக்கு சார்,
0: சொல்லுங்க ஐயா.
1: குணம் நாடி
0: குணம்
1: குற்றமும் நாடி அவற்றுள் நிகை நாடி மிக்க குழல்
0: மிக்க குழல். வள்ளுவரையே கூப்பிட்டு வந்துட்டீங்க.
1: ஆமா, அதுல வந்து நல்லது இருக்கா, நன்மை இருக்கா, தீமை இருக்கான்னு ஆராய்ஞ்சுதான் நம்ம வந்து வீரத்தோட போக முடியும்.
0: ஆராய்ந்து முடிவு பண்ணணும்.
1: ஆமா, முடிவு பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து தைரியமா போக முடியாது. நன்றி சார். நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வானொலி அளவை குறைஞ்சிட்டு பேசினா சிறப்பாக இருக்கும், நேர்களுக்கும் கேட்கும் பொழுது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அன்பு வேண்டுகோள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் நாராஜா ஐயா அவர்களுக்கு.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா.
0: உதயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
1: கண்டிப்பாங்க ஐயா,
0: சொல்லுங்க.
1: அதாவது ஐயாவுடைய குரலோ செய்யோ சாப்பிட்டு சுவிட்டா இருக்கும் பொழுது நாங்க தலைப்பு காக்காம இருக்க முடியுங்களா?
0: நன்றி நன்றி ஐயா.
1: அதாவது ஐயா, அச்சமே தேவையில்லைங்க ஐயா.
0: அச்சம் என்பதே தேவையில்லை, தேவையில்லாத ஒன்று. எதுக்கு அச்சப்படணும் அப்படின்றீங்களா?
1: எதுக்குன்னு கேக்குறீங்களா?
0: சொல்லுங்க ஐயா, அத எதுக்கு
1: கேக்குறீங்களா? பட்டுக்கோட்டையர் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க ஐயா.
0: பட்டுக்கோட்டையே துணைக்கு கூப்பிடுறீங்க, சொல்லுங்க.
1: உழைக்கிற நோக்க உறுதியாயிட்டா வாழ்க்கையில் அச்சமே இருக்காது ஐயா, கெடுக்கிற நோக்கமும் இருக்காது ஐயா.
0: சிறப்பு ஐயா. உழைக்கு உழைப்புக்கு நம்ம இருக்கும் போது அப்புறம் என்னையா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்றீங்க.
1: அச்சப்படணும் தேவையே இல்லையே.
0: எதுக்கு அச்சப்படணும்? என்னுடைய கையில உழைப்பு இருக்கு, உழைப்பு இருக்கும் போது எனக்கு என்ன கவலை அப்படின்றீங்க. மகிழ்ச்சி ஐயா,
1: மட்டும் விதிவிலக்கு வேணும் ஐயா அச்சத்துக்கு. மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் அச்ச தேவையா?
0: மனசு, அதாவது நம்மோட மனசுக்கு நம்ம அச்சப்படணும், இறைவனுக்கு அச்சப்படணும்னு சொல்றீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தது வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா.
0: வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் கும்பகோணத்துல இருந்து ஆர் முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்ட சார், அச்சம் என்பது தேவையானு கேக்குறீங்க.
0: ஆமா, அச்சம் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா இல்லையா?
2: இல்ல, அச்சம் எதுக்கு? நம்ம பயப்படுற துணிச்சலா இருக்க நமக்கு எதுக்கு அச்சம்? எதிரியுமே நம்ம உண்மையா இருக்கும்போது எதுக்கு அச்சப்படணும்?
0: சூப்பர், நம்ம எல்லாம் உண்மையா இருக்கோம்ல, நம்ம எல்லாமே உண்மையா நேர்மையா இருக்கும் போது நமக்கு என்னத்துக்கு அச்சப்படணும்? போங்க.
2: பயப்படுறவங்களுக்கு தான், பயம் இருக்கிறவங்களுக்கு தான் அச்சம் வரும்.
0: பயம் இருக்கிறவங்களுக்கு தான் அச்சம்.
2: துணிந்தவளுக்கு துக்கம் துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க.
0: துணிந்தா எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் பாத்துக்கலாம்.
2: உண்மையே இருக்கும் போது அச்சம் பண்ணணும் அவசியம் இல்லை. என்னோட கருத்து வாய்ப்பு.
0: சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் சார். எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் சார்.
0: மாலம்மா, சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
3: நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு சார்.
0: நன்றி நன்றி.
3: நேர்மையாக வாழ்ந்து பாரு, தைரியம் தன்னால் வரும் சார்.
0: நேர்மை இருக்கும்போது தைரியம் இருக்கும்போது என்னத்துக்கு அச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி. வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை. பொன்னேரி ஜெகண்டல் கலி நம்ம பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
4: உங்க தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்க தமிழ்ல பேசுறேன். எனக்கு பாத்தீங்கன்னா பயம்தான் ஒரு பதட்ட மாதிரி ஆயிடும். அது எப்ப நான் கமல் சொல்றேன் பாத்தீங்களா, நின்றால் பயம், உட்கார்ந்தால் பயம்,
0: பயம் பயம் பயம்,
4: அது இன்னால் பயம், அது பயம், இது பயம், அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா பயப்படாம இருக்க முடியாது. இப்ப நான் கூட கஸ்டமர் கிட்ட துணி வாங்கிட்டோம், வாங்கிட்டு நாளைக்கு அந்த தேதியில தரணுமே ஒரு பயம் இருக்கிறது. அது வேற மாதிரி பயம். எதுக்கேத்தாலும் பயப்படுறது அது வேற பயம். ஆனா வாழ்க்கையில பயம் இருக்கும், அதுவும் கடந்து போகணும். இதே மாதிரிதான் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா.
0: அச்சம் இருக்க வேண்டிய இந்த செயலுக்கு இருக்கணும் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை. ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிகளை நம்ம அடுத்த நேயர் என்ன சொல்றாரு பார்த்தலாமா. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து
5: சார்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அச்சுமே பழகா சார். இப்ப வந்து நம்ம எழுதி எதிரியா இருந்தா கூட சரி, ஆமா எதிரியா இருந்தா கூட சரி, நம்ம அச்சப்படாம போய் அழைப்பு கூப்பிடணும் சார்.
0: எதிரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நம்ம வந்து அச்சப்படக்கூடாதுப்பா.
5: எல்லோரும்
0: இருக்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பங்கெடுக்க வாழ்த்துக்கள். வணக்கம் பபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து?
6: நான் மாதவரத்திலிருந்து வீரராகவன் அவர்கள் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
6: சார், கொடியவர் அதாவது பொய் உரைப்பவர் சும்மா டபுள் மாஸ்டர், கொடியவர் தீச்செயலுக்கு அஞ்சிடார், நல்லவர் அஞ்சுவர், அதாவது தீவினையார் அஞ்சார், இழிமையார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. இதுல திருக்குறள்ல தீவினை அச்சத்துல அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அச்சத்தை திட்டமா மதியின்றார். வேற ஒண்ணு இல்லை.
0: வள்ளுவரே துணைக்கு கூப்பிட்டு சொல்லும் போது அப்புறம் என்ன சொல்றது? சரி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: உங்கள் குரலும் குரலும் ஒன்று.

0: மகிழ்ச்சி மகிழ்ச்சியா, நன்றி. வணக்கம் விவேக், பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம், நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? மனதுக்கும் இறைவனுக்கும் நம்ம எப்பயுமே அச்சப்பட்டுதான்
1: இருக்கும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமே அஞ்சுவது அறிவாது தொழில்னு சொல்ற வள்ளுவம் சொல்றது இல்லையா? அந்த அஞ்சு அஞ்சுறதுக்கு தான் பயப்படணும். யாருக்கும் துன்பம் கொடுக்கறதுக்கு பயப்படணும். யாரையும் பேசுறதுக்கு வட்டியா வருங்கறத மறந்துட கூடாது இல்லையா ஒவ்வொருத்தருமே. அதனால எப்பவுமே வந்து யாரையும் பேசவோ திட்டவோ யாருக்கும் தீமைகள் செய்யறதுக்கோ அச்சப்படணும். மற்றபடி எதுக்குமே அச்சப்பட வேண்டியது இல்ல.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக், பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம். மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக், பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்க
3: ஐயா?
0: இன்றைய தலைப்பு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அச்சம் அச்சம் என்பது இருக்கும். அந்த அச்சம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா, அட தேவையில்லாத ஒன்றா? அப்படிதான்.
3: அச்சப்படவுடையதாயா? ஆனா எது எதுக்கு பண்ணுமோ அதுதான் அச்சப்படணும். ஏன்னா அச்சம் என்பது நம்ம வந்து தெரியாத காரியத்தை செஞ்சாலும் அச்சப்படும். ஏன்னா நம்ம நடக்க கூடாத ஒரு காரியத்தை செஞ்சாலும் அச்சப்படணும். அச்சப்படுறதுக்கு வந்தியா நம்ம வந்து எது, அதாவது வேண்டாதவங்கள்ட்ட எல்லாம் போய் வந்து ஒரு ஒரு தொல்லை வாங்குறதுக்கு அச்சப்படணும். என்னன்னா, ஏன்னா அந்த அச்சம்ங்கிறது வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு இது. என்னன்னா
0: சிறப்பு ஐயா, சிறப்பு. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றிங்கய்யா.
0: வணக்கம் விவேக், பாரதி தமிழ் பண்பலை.
4: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலம் ஐயா. நீங்கள்?
4: சாமிநாதன்
0: ஐயா. தலைப்பு கேட்டீங்களா ஐயா?
4: அச்சம் என்பது வந்து இருக்க வேண்டியது, மனசாட்சிக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயப்படணும் ஐயா. எல்லா மதமும் சொல்லக்கூடியது கடவுளுக்கு பயப்படணும், அதாவது மனசாட்சி.
0: மனசாட்சிக்கும் இறை பொருளுக்கும் தான் நம்ம பயப்படணும், மத்தபடி யாருக்கும் பயப்பட வேணாம்ப்பா அப்படின்றீங்க.
4: பாரதி சொல்லுவான் பாருங்க, எமனே நீ வாடா உன்ன நான் என் காலால கட்ட வரலான்னு லேசா மிதிப்பேன் அப்படின்றான் பாரதி.
0: சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி.
4: அச்சம் என்பது கூடாது, ஆனா தேவையான இடத்துல ஆண்டவனுக்கும் மனசாட்சிக்கும் பயந்துதான் ஆகணும். அச்சம் அது தேவை.
0: அச்சம் என்பது தேவைப்படும் இடத்தில் மட்டும் இருந்தால் போதும். மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக், பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
5: நான் தாம்பரத்து பேசுறேன். பிச்சைமணி.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேன் சார். டெய்லி தலைப்பு கேட்டுதான் லைனா கிடைக்க முடியும் சார். வாழ்க்கையில துணிச்சலதான் இருக்கணும். அச்சம் என்பது மடம் சொல்லும் போது நம்மளுடைய உழைப்பு இருக்குது, உண்மையா இருக்குது, உண்மையா உண்மை மனசுல உண்மை இருக்குது, புரியலாம. அப்ப எதுக்கும் அச்சப்படணுங்கிற அவசியமே இல்லை.
0: உண்மையும் நேர்மையும் இருக்கும் போது நம்ம எதுக்காக அச்சப்படணும் அப்படின்றீங்க?
5: ஆமா உண்மை சார், உண்மை. நம்ம உண்மைக்காக போராடும் போது, உண்மைக்காக பாடுபடும் போது, உண்மையா இருக்கும்போது நம்ம எதுக்கு அச்சப்படணும்?
0: எதுக்காக அச்சப்படணும்? அச்சம் என்பது வந்து தேவையில்லாத ஒரு இதுதான் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: ஓகே சார், தேங்க்ஸ் சார்.
0: ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, ஒரு சின்ன பாட்டு கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காரு மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.
6: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
7: பாஞ்சாலி பாஞ்சாலி.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன.

0: அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசைப்பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்மணி அவர்கள்.
1: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நான் நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலயமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: 8:50 ஆயிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினார். ஸோ முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. அந்தோனிராஜ் காட் பக்கத்திலிருந்து கமலா வர்தன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், தூத்துக்குடி சி பாலம் பாலசுப்ரமணியம், கமலா வர்தன், பிரபாகரன், சாந்தி ரமேஷ் இந்த நேர்களாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. வீரராகவன் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. பர்வத வர்தினி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரா செந்தில் முருகன் கடலூர் மாவட்டத்திலேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரேம்நாத் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அரக்கோணத்திலிருந்து கோபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பரமசிவானந்தம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆழ்வார் குறிச்சியிலிருந்து தேனி ஹரிராமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்த நேர்களுக்கும் நம்மளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கலாம். மேலும் மன்னார்குடியிலிருந்து ஜே முருகையா வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சோமசுந்தர பிரபு, கோபி இந்த நேயர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். திருமலைசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
2: விஸ்வநாதன் ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
3: உன் வாழ்க்கை உன் கையில்.
2: உன் வாழ்க்கை உன் கையில்,
3: அப்புறம்
2: அச்சம் என்னத்துக்குப்பா அப்படின்ட்டீங்க? போங்க,
3: எதிர்த்து நின்று போராடு. நன்றி, வணக்கம்.
2: மகிழ்ச்சி ஐயா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: நன்றி சார் உங்களுக்கு.
2: மகிழ்ச்சி சார். யார் எங்கிருந்து? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
5: ஹலோ சார், நான் பழையவண்ணார்பேட்டையிலிருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: ஆமாம் சார், பயம் இல்லாம யாரும் இருக்க முடியாது. இப்ப நைட்ல லேட்டா ஒரு மெடிக்கல் ஷாப் போறோம், ஒரு அவசரமா எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், கும்பலா நிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒதுங்கிதான் போனோம், நெஞ்சம் நிமிச்சிட்டு நேரம் எல்லாம் பக்கத்துல நெருங்க முடியாது.
2: பழம் இருக்கிற டூ
5: வீலர்ல வைங்க, பின்னால கோயம் கோயம் கோயின்ட்டு வருவான். கரெக்டா ரூல்ஸா போறேன்னு நம்ம வழி கொடுக்காத போனோம்னா பின்னால வந்து இடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அதனால பயம் இல்லாத போவா இருக்க, பாதி பயம் பாதி தைரியம் இருக்கணும் சார்.
2: பயமும் இருக்கணும் தைரியமும் இருக்கணும்ன்றீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
5: ரொம்ப நன்றி.
2: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
6: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் சர்வராஜம்பேட்டை ஜீனா ரமேஷ்.
2: ரமேஷ் ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
6: ஐயா அச்சம் வந்து தேவையான இடத்துல அச்சம் இருக்குங்கய்யா, எல்லாத்தையும் அச்சப்படக்கூடாது ஐயா.
2: சிறப்பு ஐயா, தேவையான இடங்களில் மட்டும் அச்சம் இருந்தால் போதும் அப்படின்றீங்க.
6: ஆமாங்கய்யா. நன்றி,
2: மகிழ்ச்சி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
2: இஸ்மாயில் ஐயா சொல்லுங்க ஐயா,
7: நல்லா இருக்கீங்களா? ஐயா
2: நலமா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
7: நிகழ்ச்சிகள் அருமை.
2: மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா.

0: இருந்தால் எப்படியும் உயரலாம்.
1: உழைப்பு இருந்தா போதும், உழைப்பால் உயர முடியும். அப்புறம் என்னத்துக்கு அச்சப்படணும்?
0: அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது. இவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க நம்ம நினைக்க கூடாது.
1: மற்றவர் ஏன் செய்யுவாங்க செய்ய மாட்டாங்க நம்ம நினைக்கணும்ப்பா. நம்ம கிட்ட உழைப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நேர்மை இருக்கு, துடிப்பு இருக்கு. சோ நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
2: லட்சியம் இல்லாம இந்த டாபிக் கொண்டு வந்தீங்களே, உங்களுக்குதான் சார் வாய்ப்பு.
1: மகிழ்ச்சி ஐயா, நன்றி.
2: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார்.
1: மகிழ்ச்சி,
2: நன்றி, நன்றி, நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். எழுதினா சண்முகத்துறை பேசுறேன் சார்.
1: சண்முகத்துறை ஐயா சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: நமக்கு வந்து பயம் தான். பயமே வந்து வாழ்க்கையே பயமாக விடக்கூடாது. அதனால நம்ம ஜென்ரனுக்கு உண்மை உழைப்பு நேர்மை இருந்தாலே யாருக்குமே பயப்பட தேவையில்லை. முன்வைத்த காலம் பின் வைக்க கூடாது.
1: முன்வைத்த காலம் பின் வைக்க கூடாது. பயம் என்பது முழுமையா இருக்க கூடாது அப்படின்றீங்க.
3: ஆமா.
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ சார், நான் குடங்கியூர்ல இருந்து தேவிகா பேசுறேன் சார்.
1: தேவிகாமா சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
4: மகிழ்ச்சி,
1: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார். அடையாளிலிருந்து வசந்தா பேசுறேன்.
1: வசந்தம்மா சொல்லுங்கம்மா.
5: நீங்க வந்து நீங்க போட்டு இருக்க தலைப்பு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஏன்னா நான் தனியா தான் வாழறேன். பையன் இல்லாத என் பொண்ணு ஒரு பத்து வயசு சொல்லி இருக்கிறா. சின்னத்துக்கு ரூபாய் 80 வயசு இருக்குதா. நான் தனியா தான் வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு பையன் வாழ்க்கையெல்லாம் கடந்து போயாச்சு எல்லாமே.
1: அவ்வளவுதான். பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கலாமா.
5: ரொம்ப நல்ல சந்தோஷம் சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா.
6: வணக்கம். நான் திருநெல்வேலியில கண்ணன் பேசுறேன்.
1: கண்ணன் ஐயா சொல்லுங்க ஐயா.
6: அதான் அச்சம்ன்றது பயம், பயம்ன்றது வாழ்க்கையில இருக்க கூடாது. எம்ஜிஆரு பாடியிருக்காரு, அச்சம் என்பது மடமையாடான. அச்சம் பயம், பயம் தான் வாழ முடியாது,
1: வாழ முடியாது. அச்சம் என்பதை விலக்கி வைக்கணும் அப்படின்றீங்க.
6: ஆமா ஆமா ஆமா.
1: மகிழ்ச்சியா, நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வாய்ப்பதெல்லாம் ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். ஸோ அச்சம் என்பது என்னென்னா, அச்சம் என்பது தேவைப்படுங்கிற இடத்துல கண்டிப்பாக அச்சம் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பயணப்படுறோம் அப்படின்னா நம்ம என்னப்பா நமக்கு எனக்கு என்னப்பா பயம் அப்படின்னு போக முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு அச்சம் என்பது கண்டிப்பாக தேவைப்படுகின்ற இடங்களில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் இதை வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவன்தான் உன் கணவன் என்று அவன் தோழன் கந்தமாறன் அடிக்கடி சொல்லி வந்து ஆசை வார்த்தை காட்டி அவள் மனதிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டியிருந்தாள் மணிமேகலை. திடீரென்று 6 மாதங்களுக்கு முன்பாக, இல்லை இல்லை, அவன் ஊர் பேர் தெரியாதவன், அவனுக்கென்று ஒரு ராஜ்யம் இல்லை, சொத்து இல்லை, எந்த சம்பத்தும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நபருக்கு எப்படி உன்னை கல்யாணம் செய்து கொடுப்பது? ஆகையால் பின்னாளில் சக்கரவர்த்தி ஆக வாய்ப்பிருக்கக்கூடிய மதுராந்தகனுக்கு உன்னை மணமுடிக்கப் போகிறோம் என்று இப்பொழுது புதிய சுரத்திலே பேச ஆரம்பித்தான் மணிமேகலையின் சகோதரன் கந்தமாறன். இதிலே 2 விஷயங்கள். ஒன்று, ஏற்கனவே கந்தமாறனிடம் மணிமேகலை தன் மனதை பறிகொடுத்திருந்தாள் என்பது ஒரு புறம். அடுத்ததாக மதுராந்தகன் ஏற்கனவே விவாகமானவன் என்பது இன்னொரு விஷயம். 3வது விஷயம், அவனுக்கு வீரமில்லை, அவன் ஒரு கோழை என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இந்த காரணங்களினால் தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாயிருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள் மணிமேகலை. அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்தபோது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது. பெரிய பழுவேட்டரையர் கடும்பூருக்கு வந்திருந்த போது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருந்ததாகச் சொன்னார்கள். ஆனால் அவள் அந்த புறத்துக்குள்ளேயே வரவில்லை. கடம்பூர் அரண்மனை பெண்களை பார்க்கவும் இல்லை. இது முதலில் வியப்பை அளித்தது. அரண்மனை பெண்டிர் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக் கொண்டார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது. மூடுபல்லக்கில் இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்தபோது மணிமேகலையின் அருவறுப்பு அதிகமாயிற்று.
1: சீச்சி, இப்படி பயந்து கொண்டு மூடுபல்லக்கில் பெண் வேஷம் தரித்து கொண்டு வருகிறவனையா நான் மணமாளனாக வரிப்பேன்? ஒரு நாளும் இல்லை
0: என்று மணிமேகலை உறுதியடைந்தாள். மதுராந்தகன் மூடுபல்லக்கில் அரண்மனைக்கு வந்திருந்த அதே சமயம் கந்தமாறனின் சிநேகிதன் வந்தியத்தேவனும் வந்திருந்தான். அவன் அந்த புறத்துக்கு வந்து சற்று நேரம்தான் இருந்தான். எங்கிருந்தோ அப்போது மணிமேகலைக்கு அளவில்லாத நாணம் வந்து பற்றி கொண்டது. மற்ற பெண்களின் பின்னாலேயே நின்றாள். வந்தியத்தேவனை நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் நன்றாக பார்க்க கூட இல்லை. ஆயினும் மற்றவர்களுக்கு பின்னால் அரைகுறையாக பார்த்த அவனுடைய களை பொருந்திய புன்னகை ததும்பிய முகம் அவள் உள்ளத்தில் பதிந்து விட்டது. அவனுடைய குரலும் அவன் பேசிய சில வார்த்தைகளும் அவளுடைய ஞாபகத்தில் நிலைத்துவிட்டன. ஆகையால் மறுபடியும் தமையன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லா விவாதம் தொடங்கினாள். முக்கண் படைத்த சிவபெருமானே வந்து சொன்னாலும் தான் மதுராந்தகனை ஒருகாலும் மணக்க முடியாது.

வந்தியத்தேவனை சிறிது நேரமே பார்த்திருந்த போதிலும் அவனிடம் தன் அந்தரங்கம் சென்று விட்டதையும் அவள் குறிப்பாக உணர்த்தினாள். கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை உண்டாக்கிற்று. முதலில் நல்ல வார்த்தையாகச் சொல்லிப் பார்த்தான், பயன்படவில்லை. பின்னர் வந்தியத்தேவன் என் சிநேகிதன் அல்ல, என் பரம விரோதி, என்னை பின்னாலிருந்து முதுகில் குத்தி கொல்ல பார்த்தவன், அவனை நீ மணந்து கொள்வதாயிருந்தால் உன்னையும் அவனையும் சேர்த்து கொன்று விடுவேன் என்றான். முதுகில் ஏற்பட்டிருந்த கத்திக்காயத்தை காட்டினான். பழுவூர் இளையராணியின் பரிவான சிகிச்சையினால் உயிர் பிழைத்து எழுந்ததையும் கூறினான். என் பேரில் உனக்கு எள்ளத்தனை விசுவாசமாவது இருந்தால் வந்தியத்தேவனை மறந்துவிடு. இதை கேட்ட பிறகு மணிமேகலையின் மனம் உண்மையில் மாறிவிட்டது. கந்தமாறனிடம் அவள் மிக்க பிரியம் வைத்திருந்தாள். அவனை கொல்ல முயற்சி செய்த பகைவினை தான் மணந்து கொள்வது இயலாத காரியம்தான். ஆகையால் வந்தியத்தேவனை மறக்க முயன்றாள். ஆயினும் லேசில் முடிகிற காரியமாயில்லை. அடிக்கடி

அந்தமானனிடம் அவள் மிக்க பிரியம் வைத்திருந்தாள். அவனை கொல்ல முயற்சி செய்த பகைவினை தான் மணந்து கொள்வது இயலாத காரியம்தான். ஆகையால் வந்தியத்தேவனை மறக்க முயன்றாள். ஆயினும் லேசில் முடிகிற காரியமாயில்லை. அடிக்கடி எதிர்பாராத சமயங்களில் அவனுடைய புன்னகை ததும்பிய முகம் அவள் மனக்கண்ணின் முன்பு வந்து கொண்டிருந்தது. பகற்கனவுகளிலும் வந்தது, ராத்திரியில் கண்ட கனவுகளிலும் வந்தது. இதனாலெல்லாம் சில மாத காலமாக மணிமேகலை அவளுக்கு இயற்கையான குதூகலத்தை இழந்திருந்தாள். சோகமும் சோர்வும் அவளை பீடித்தன. கல்யாண பருவம் வந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் என்று முதியோர் நினைத்தார்கள். பிராயமொத்த தோழிகள் அவளை அது குறித்து பரிகாசம் செய்தார்கள். வேடிக்கை விளையாட்டுகள் மூலம் அவளை உற்சாகப்படுத்த தோழிமார்கள் முயன்றார்கள். அது ஒன்றும் பலிக்கவில்லை. மறுபடியும் சில நாளாக மணிமேகலை சிறிது உற்சாகம் கொள்ளத் தொடங்கியிருந்தாள். மதுராந்தகனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்கும் எண்ணத்தை அவள் பெற்றோர்களும் தமையன் கந்தமாறனும் கைவிட்டதை அறிந்ததில் சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலையை கொடுப்பது பற்றி அவர்கள் ஜாடை மாடையாக பேசியது அவள் காதில் விழுந்தது. ஆதித்த கரிகாலரின் வீரதீர பராக்கிரமங்களை பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ பெண்களிலோ தமிழகத்தில் யாருமில்லை. அவர் ஏதோ காரணத்தினால் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள். அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியமல்லவா? இந்த பரந்த பரதகண்டம் முழுவதிலும் எத்தனை ராஜகுலப் பெண்கள் அந்த பேறு பெறுவதற்காக தவம் கிடக்கிறார்கள்! இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டாள். காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலரும் தஞ்சாவூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மிகவும் ஒரு பழைய மாதிரி ஒரு குதூகலத்தை மீண்டும் அளித்தது. இந்த தடவை பழுவேட்டரையர் தம் இளையராணியையும் அழைத்து வருகிறார். நந்தினி தேவி தன் தமையன் உயிரை காப்பாற்றியவள். அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவாற்றலையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடமிருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தாள். இந்த புதிய கல்யாண பேச்சுக்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் கந்தமாறன் சொல்லியிருந்தான். அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும்போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான். மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பரிபக்குவம் அடைந்திருந்தது. பழுவூர் ராணியிடம் நல்லபடியாக சிநேகம் செய்து கொண்டு அவளுடைய பழக்கத்தினால் தஞ்சாவூர் அரண்மனை பெண்களை நாகரிகத்தில் தோற்கடிக்கக்கூடியவளாக தான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆதலின் ஒருவார காலமாக மணிமேகலை ஒரே உற்சாகத்தில் மூழ்கியிருந்ததுடன் பரபரப்புடன் அரண்மனையில் அங்குமிங்கும் ஓடி விருந்தாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை மேற்பார்வை செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். முக்கியமாக பழுவூர் இளையராணிக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தினாள். தமையன் வேறு சொல்லியிருந்தான் அல்லவா? ஆகையால் அரண்மனை பணியாளர்களை வறுத்து எடுத்து விட்டாள். அவளுடைய தோழிகளையும் வதைத்து விட்டாள். பழுவூர் ராணி தங்கப் போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும் 30 தடவை பெயர்த்தெடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினாள். இளவரசர் ஆதித்த கரிகாலர் தம்முடைய சிநேகிதர்களுடன் தங்கப் போகும் அறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தாள். யாரோ பார்த்திபேந்திரன் என்பவன் அவருடன் வரப்போகிறானாம். அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ? இந்த காலத்தில் யார் எவ்விதம் மாறுவார்கள் என்று யார் கண்டது? தன் தமையனுடைய சிநேகிதனாயிருந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரின் பரிவாரத்தைச் சேர்ந்தவன்தான். அவன் மட்டும் இத்தகைய சிநேக துரோகியாக மாறாதிருந்தால் இப்போது அவனும் வந்து கலந்து கொள்வானல்லவா? ஆம், எவ்வளவுதான் மணிமேகலை வேறு பரபரப்பான காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த ஸ்நேக துரோகியை அடியோடு மறக்க முடியவில்லை. பழுவூர் ராணி அன்று இரவே அநேகமாக வந்து விடுவாள் என்று சொன்னார்கள். ஆகையால் கடைசியாக நந்தினியின் அறை அலங்காரத்தை மணிமேகலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள். அப்போது பழுவூர் ராணிக்காக சுவர் ஓரமாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் எதிரில் வந்தாள். தன்னுடைய முகத்தை அதில் பார்த்து கொண்டாள். சிறிது நேரம் நிதானமாக பார்த்தாள். அப்படியொன்றும் தன் முகம் அழகில் குறைந்ததல்ல என்று தனக்குத்தானே முடிவு செய்து திருப்தி அடைந்தாள். கண்ணாடியை விட்டு போக எண்ணிய போது அதில் இன்னொரு முகமும் தெரிந்தது. அது தன் முகத்தின் வெகு அருகில் வந்து கன்னத்தோடு கன்னமூட்டும் நிலைக்கு வந்துவிட்டது.
அவள் கனவில் அடிக்கடி தோன்றி தொல்லை

0: கொடுத்து வரும் வாணர்குல வீரனின் முகம்தானது. அவளை அறியாமல் அவளுடைய வாய் குவிந்து கூ என்று சத்தமிட்டது. அடுத்த கணம் கண்ணாடியில் அவள் முகம் மட்டும்தான் தெரிந்தது. மற்றொரு முகம் மறைந்துவிட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகள் நடந்த காலகட்டம் சங்க காலத்துக்கும் இப்ப நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற காலத்துக்கும் இடைப்பட்டது அல்லவா? களங்கள், காட்சிகள், உரையாடல்கள், நம்பிக்கைகள், இப்படி பல கூறுகளை கவனத்துல கொண்டு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஆசிரியர் அமைச்சிருப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். உற்சாகமா ஆடி பாடிக்கொண்டிருந்த கன்னிப்பெண் சோர்வுடன் காணப்பட்டா கல்யாண பருவம் வந்தாச்சுன்னு பண்டை காலத்துல கட்டுக்கேட்டல், கழுங்கு பார்த்தல் போன்ற குறி சொல்ற முறைகள் மூலமா நிலைமைய அறிஞ்சிக்குவாங்க. கட்டுவிச்சி என்கிற குறி சொல்லும் பெண் அல்லது வேலன் என்கிற சாமி ஆடும் பூசாரி அணுகி தீர்வு காணுவாங்க. ஆடி 18 கடம்பூர்ல குறவை கூத்து முடிஞ்சதும் வேல நாட்டம் நடந்துச்சு. தனாதிகாரியின் முன்னிலையில நாட்டு நிலைமை பத்தின அருள் வாக்குக்கு சம்புவரையர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். என்றாலும் தம் குடும்ப நலனுக்காக அப்பப்ப இந்த மாதிரியான வழிபாட்டு சடங்குகளை நடத்தியிருப்பார்னு ஊகிக்கலாம். சில மாத காலமா பிரமை பிடிச்சவ போல இருந்து உடல் மெலிஞ்சி வந்துகிட்டு இருந்த காரணத்தால் தானே குந்தவை வானதிய ஜோதிடர் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனா சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்படலாமான்னு கேட்டு தன்னை அறியாம தம் மனக்குறைய சொல்லிட்டதை கேட்டோம். தம்முடைய கதாபாத்திரங்கள் அனைவருமே முக்கியமானவங்க தான் என்பதை கல்கியார் உணர்த்திக்கிட்டு வர்றதையும் கவனிக்கிறோம். வந்தியத்தேவனுடைய புன்னகை ததும்பிய முகம் மணிமேகலையின் மனக்கண் முன் வந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு பகற்கனவுகள்லையும் இரவு கனவுகள்லையும் வந்ததுன்னு கேட்டோம். திருக்குறள்ல கனவு நிலை உரைத்தல்ங்கிற பகுதியில துஞ்சுங்கால் தோள்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து, இந்த குரட்பா நினைவுக்கு வருது இல்லையா? இரவு கனவுல இணைஞ்சி இருப்பவர் பகற்கனவுல விரைவா நெஞ்சுக்கு போயிடுறார். பண்டைய இலக்கியங்கள்ல அலர்னு ஒரு சொல் அடிக்கடி இடம்பெறும். ஒரு பெண் காதல் வயப்பட்ட விஷயம் எப்படியோ பரவிடும். சிலருக்கு மட்டும் தெரிய வந்தா இந்த காலத்துல சொல்ற மாதிரி கிசுகிசுப்பு ஆரம்பிக்கும். இந்த நிலையில இதுக்கு பேரு அம்பல். பலர் அறிய பரவிட்டா அது அலர். கண்டது மண்ணும் ஒரு நாள், அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. திருக்குறள் அலர் அறிவுறுத்தல் என்கிற அதிகாரத்துல அவரை கண்டது ஒரு நாள் தான், அதனால ஏற்பட்ட அலரோ சந்திரனை பாம்பு பிடிச்சுக்கிட்ட செய்தி பரவின மாதிரி பரவிடுச்சுன்னு சொல்ற குரட்பா மணிமேகலையின் நிலைக்கு பொருத்தமா இருக்குது இல்ல?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
3: நேரம் 9:15 கடந்து போயிட்டு இருக்கு. பத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களின் தொகுப்பு தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல் பாடலாக மனு ஜானகி பாடியிருக்காங்க. பாடலை நாட்டாமை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சும் டைம் வந்து 9:21 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தொடரும் பாடல் என்ன, யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்காங்க. நந்தலாலாவோட எழுத்து, எஸ் ஏ ராஜ்குமார் அவோட இசை அமைப்பில் வெளியான படம்.

102.3 பத்மாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா பர்வத வர்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்களா? கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஓம் பிரகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து சர்வராஜன்பேட்டை திருஞானம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனு எஸ் ஜானகி வாலி அவர்களோட வரிகளில் இளையராஜாவின் இசையில செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11
1: 9:33 கடந்து போயிட்டு இருக்கும். விபத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன்றத மாதிரி இந்த பாட்டிலையும் என்னவோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். பாடலை பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், தேவாவோட இசையில் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. ஸோ முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா பாபு முல்லைக்காடிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகனஹள்ளி கோயில் கொட்டாயிலிருந்து தி கனகராஜ் ஜெயக்குடி அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிற பாடலாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் பெரிய வளையம் ரவிச்சந்திரன் சாந்தியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா மனு மின்மினி புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜாவின் இசையில். நம்ம பொதுவாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணோம்னா எப்போ பண்ணுவோம், ஃபோன் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி காலத்தெல்லாம் தந்தி அடிப்போம். இந்த பாட்டுலேயும் தந்தி அடிக்கிறாங்க, ஆனால் எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு பாட்டை கேட்டு தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:44 கடந்து போயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கினிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில தொடரும் பாடல் அருண்மொழி சொன்னலை தான் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில பாடல் வந்துகிட்டு இருக்கு சக்திவேல் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருப்போம்.

0: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசைப்பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
1: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலயமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: 9:51 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்கன்னா சுனந்தாவும் மனுவும் பாடியிருக்காங்க. கங்கை அமரனோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.
3: பட்டு பட்டு பூச்சி போல

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளையும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களின் விருப்ப பாடல், நீங்கள் எந்த ஊரில் இருந்து அப்படின்றத டீட்டெயிலை டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் வந்து என்னென்னா 944400123. மீண்டும் ஒரு முறை 944400123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ முதலாவது இணையராக இந்த நிகழ்ச்சியில் யாரோட பாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்துடலாமா?

அசல் பாடலே அருமையான பாடல்ல இளையராஜா சித்ரா குரல்கள்ல புலமைப்பித்தன் வரிகள்ல கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில தொடரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யாருன்னு பார்த்தோம்னா ரவிச்சந்தன் பொன்மார்ல இருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் என்ன படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மரியாதை திரைப்படத்துல தான் இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள்ல வைரமுத்தோட வரிகள்ல இளையராஜாவின் இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
2: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்ல தான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: பத்து மணி 13 ஆயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த வரிகள் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து 9444001023. இந்த எண்ணில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். சரிங்க, இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கணேஷ் பனந்தாமன் விரும்பி கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடலை பாடியிருக்காங்க. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

10:18 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கௌதம் சேத்துப்பட்டிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் இதயம் திருப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கே ஜே யேசுதாசோட குரல்கள், வாலியோட வரிகளில் இளையராஜாவின் இசைகள் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டுக்கு இதான்டானு.
1: பத்து மணி 24 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கலாநிதி என்ற நேயர் பொன்னேரியிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல், பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எஸ் ஜானகி, எழுத்து வாலி, இளையராஜாவின் இசையமைப்பில் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

10:30 கடந்து போயிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்மி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, மு மேத்தாவோட வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

நிகழ்ச்சிகளில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குலோத்துங்கம் பிரியா பெரும்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் லேசா லேசா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை பாடலை பாடியிருக்காங்க ஹரிஷ் ராகவேந்தா ஸ்ரீகலா பார்த்தசாரதி.

0: 102 புலி 3
1: பாட்டுக்கு டாக்.
2: பத்து மணி 41 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பாஸ்கர் மந்தவழியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பி சுசிலா குழுவினர் இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கோயில்புறா திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன. அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
2: சாரங்கின்றது அந்த அத்தன்டிக் ராஜஸ்தானி பஞ்சாபி அந்த சைட்லதான் அந்த பியூர் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். சோ அந்த கண்டிப்பா நான் ஒரு கிளாசிக்கல் ஒரு சாரங்கி ஆர்டிஸ்ட் கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடினேன், நான் நிறைய தேடிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பிளெஸிங் தான் லைக் டெல்லியில வந்து சோசியல் மீடியா மூலியமா கான்டாக்ட் பண்ணி நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா என்னோட குருஜியோட சன் வந்து சரி வாங்க அங்க டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: பத்து மணி 48 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ருவேன்பா மன்னார்குடியிலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் மூடுபனி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கார் கே ஜே யேசுதாஸ். இசை இளையராஜா. கேட்டு இணைந்திருப்போம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு டான்
1: டான்.
3: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் நாம் இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக யாருடைய பாடல், எந்த நேயருடைய விருப்ப பாடல்னா ரூபன் சிவகாசியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, சிவகாசி திரைப்படத்திற்காக. ஸோ இந்த பாட்டோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு தருணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு தருணத்தில் சந்திக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இட
2: டான்.
0: நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம், ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: ஆம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேஜி யேசுதாஸ் மஞ்சுளா பாடியது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து. அன்பு என்பது நான் சொல்லி தெரியவில்லை, ஆனால் நீ சொல்லும் வார்த்தையோ.

தயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசோனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து இதோ இந்த தேன்பூ எப்படி இனிக்கின்றது என்று பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் இது. சின்னப்பூவே மெல்ல பேசும் படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஆம் நேயர்களே, இந்த இரவு வேளையில் அந்த சின்னப்பூ உங்களிடம் என்னத்தான் பேசுகிறது கேட்கலாமா?

என்ன நேயர்களே, சின்னப்பூ பேசியதா இசைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அடுத்து வரும் பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து கேஜி யேசுதாஸ் பாடியது, இணைந்து எஸ் ஜானியுடன் குரலில் வைரமுத்து ஏற்றி சந்திரபோஸ் இசையமைப்பில் கேட்கலாமா? இந்த சின்ன சின்னப்பூ மீண்டும் ஒரு செய்தி சொல்கிறது என்னவென்று.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? இதோ அடுத்து வரும் பாடல் டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி பாடியுள்ளது. டி ராஜேந்திரன் இயற்றி இசையமைத்த பாடல் இது. கிளிஞ்சல்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த உறங்கும் நேரத்தில் விழிகள் எப்படி கண்மூடாமல் இசையை கேட்டுக்கொண்டே ரசித்து கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு?

தம்பிக்கு எந்த ஊர்? இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பஞ்சு அருணாச்சலம் வீச்சு இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த தீபம் உங்களுக்காக. அன்பு என்னும் தீபம் உங்களில் இருந்தால் எல்லோரிடத்திலும் ஒளி வீசட்டுமே இந்த இரவு வேளையிலும்.

நேரம் 11:30 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. அன்பு நேயர்களே, இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனை முறை சிரித்திருப்பீர்கள், என்ன காரணத்திற்காக? சற்று சிந்தித்தே இதோ இந்த செங்கமலும் சிரிக்குது, இந்த பாட்டை கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இது. குருவிக்காரம்பை சண்முகம் இயற்றிய இந்த பாடல் இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தாவணி கனவுகள்.

என்ன நேயர்களே, பதில் கிடைத்ததா? அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் பாடிய பாட்டை கொஞ்சம் இப்படியும் கேட்கலாமா என்று சொல்கிறார்களோ? ஆம் நேர்களே, நீங்களும் இசைந்து பாடலாம். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் பி. சுசிலா ராஜசீதாராமன் பாடியுள்ள பாடல். இது எம்ஜி வல்லபன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் வாழ்க்கை படத்திலிருந்து இந்த பாடல். இசை என்பது எப்போதும் நமக்குள்ளாகவே இருக்கின்றது. அந்த இசையை ரசித்து கேட்கலாமா? இப்படியும் வானொலி மூலமாக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இசையை ரசித்துக்கொண்டே முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, கும்பகோணத்திலிருந்து சக்தி ராம் என்ற அன்பு நேயர் சூப்பர் ரேடியோ ஸ்டேஷன் என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சுந்தர பெருமாள் கோவில் கலைதுரைராஜன் அவர்களும், வணக்கம், பாடல் போடுங்க, மனசு மயங்குதான்னு பார்ப்போம் என்று சொல்ல நினைத்தேன், முதல் பாடலே மனம் மயங்கும் பாடல் உன்னைத்தானே என சொல்லி நன்றி மிக்க நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் என்ற அன்பினேயரும், தித்திக்கும் இரவு வணக்கம், இனிமையான பாடல் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும், என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி எட்டை ஒரு வேடப்பட்டி செல்வகுமார் அவர்களும், அகில இந்திய வானொலி 24 மணி நேரம் தமிழ் நிகழ்ச்சிகளை டிடிஎச் அலைவரிசை கேட்டு மகிழ்கிறேன், எனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது என்று சொல்லிவிட்டார். சேகா என்ற அன்பினே என் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும், இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் அவர்களும், இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கவுத்தப்பாடி சென்னியப்பன் அவர்களும்,

பாடல்கள் அருமை, சூப்பர் ஸ்டார் என பதிவிட்டிருக்கின்றார். லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் மணலியா புதுநகரிலிருந்து பதிவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலையும் சொல்லி, உன்னை நினைத்தேன் பூவே, உன்னைத்தானே தஞ்சம் என்று பாடல்களை தந்து, எப்படியோ என்ன சொல்லி ஆர்ஜி பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கார். நன்றி. வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அன்புநேயரும், இரவு பூபால இசையை ருசித்தேன், இதய மகிழ இசைந்து ரசித்தேன், இன்ப உன்னைத்தானே பாடல் மகிழ்ந்தேன், இனிய பூந்தேனே என்று கீதம் மலைத்தேன், இளைய பூவே ராகஸ்வரத்தில் இணைந்தேன், இரு கண்களால் நித்திரையை மறந்தேன், ஒரு நிலையாக பண்பலையோடு கலந்தேன் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து, கும்பகோணம் வானிலையும் இருப்பது கும்பகோணம் மக்களுக்கு இன்னொரு பெருமை என சொல்லி கும்பகோணம் பாலாஜி அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி 24 மணி நேரம் சிறப்பாக இருக்கின்றது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆனைக்கட்டி பணப்பள்ளி குணசேகரன் நண்பு நேயரும், அருமை வாழ்த்துக்கள், மனது மயங்கிவிட்டது என சொல்லிவிட்டார். அவர்களைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா என்ற அன்பு நேயர்களும் நிகழ்ச்சிகள் அருமை வாழ்த்துக்கள் ஐயா என பதிவிட்டிருக்கிறார்கள். பெரியாரிலிருந்து ராஜேஷ் என்ற அன்பினேயரும், வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேர்களே, பாடலை கேட்கலாமா? அடுத்த பாடல் இளையராஜா பாடியுள்ளது, இசையமைத்து வைரமுத்து இயற்றிய இந்த பாடலுக்கின் படம் பூவிலங்கு. இதோ இந்த இசையும் உங்களோடு இணையட்டுமே.

நாம் நேர்களின் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கால ஓட்டத்தில் மறக்க முடியாத பாடல்கள் கரைந்து போன நினைவுகளாய் தந்து கொண்டிருக்கின்றது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் செவி சேர்ந்து சிந்தையை குளிர வைத்து மனதை மயக்கும் இன்பமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. செவியோடு பேசி சுவாசமாக கலந்தோடி தென்றலாய் கீதத்தை இசைக்கின்றது. சங்கீதத்தை உருவமாக்கி நமக்கு நல் உணர்வை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவு வேளையில் நிறைவான பாடல் கேட்கலாமா? எஸ்பி பாலசுமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் உதயகீதம் படத்திலிருந்து இந்த சங்கீத மேகம் உங்களுக்காக தேன் சிந்துதாம். எப்படி இப்படியாக

0: என்ன நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லையா? தொடர்ந்து 12 மணி முதல் 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசீரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழப்பம் 102.3. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை FM 103.3 இணைந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேரம் 12 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ தொடர்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்லே நீங்கள் இணைந்திருப்பது காற்றின் மொழியில். கேட்கலாமா?
2: காற்றின் மொழி.

பறவை தான் அடிபட்டதோ வலையிலே பிடிப்பட்டதோ அது பட்டுக் கொண்டதோ

கள்ளத்தனம் ஏனோ பெண்ணுக்கு அது பட்டு கொண்டதும் நடை சிக்கிக் கொண்டதும் உடல் சேரா

0: முத்தம்
1: நித்தம் நித்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தம் இல்லை. கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தம் இல்லை. அது புறப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி சுத்தம் இல்லை. அது புறப்படும் நாள் வரும் வரைக்கும்.

நீ பெண் ஜாதி, நான் ஆண் ஜாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. போக போக தே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது இன்றிசையிறது. நேரம் 4:10. திரை இசையில் பக்தி பாடல்கள். லவகுசா படத்திலிருந்தும் பாடல் ஒலிக்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் லவகுசா படத்திலிருந்தும் ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்

0: பொங்கும் மங்களம். சித்துக்காடு டி ஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் எஸ் பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
0: முதலில் வல்லப நாயகசிய முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி, பேகடா ராகம், ரூபகதாளம்.

சித்திக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருலேக்க எட்டுவண்டி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, கண்ட சாப தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தபல்.
1: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கவிருப்பது
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கவிருக்கின்றது.

வீரர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே நினக்க

0: ஹிருதய வசு சுரபூப்
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள மதுராஷ்டகம்